நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, சக வருடம் 1948, ஷ்ரவண மாதம் 6ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு, ஜூலை திங்கள், 28ஆம் தேதி, இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49.

நாலொரு குரல். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமை எனும் அதிகாரத்தில் அமைந்தா இந்த குரட்பாவின் பொருள். நிறையுடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். ஆம் நேர்களே, நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். 154வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:53. நிகழ்ச்சி நிரல். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்க. காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

6:55 சூழல் அறிவோம். இயற்கை துப்புரவாளர்கள் வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை மலரும் மொட்டுக்கள். வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி, வளரிளம் பருவத்தினை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தோ செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் எலும்பியல் மருத்துவத்துறை எப்போது அணுக வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கேச நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி கிருஷ் அவர்கள் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு இயற்கையை காப்போம். நெறிப்படுத்துகிறார் தங்கம் அவர்கள். 12:00 புதுச்சேரி முருகம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம் நிறைவு பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ண மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாத திருப்புகள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பை வெளிவந்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கமளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இணையவை. 2:55 வானொலி அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சாருமதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை மாரதிதாசன், வசனம் உமாசங்கர், திரைக்கதை இயக்கம் வி அழகப்பன். 5:00 பொன்மாலை பொழுது மின்னல் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 திரைவிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்துக்கேற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சன் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா தொடரில் அவலா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஏ கத்திஜபி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 கிருஷ்ணாரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சிகள். 11:10 முதன்மையரசு நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 9:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:15 6:45 மாநில செய்திகளும், 7:15 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். 8:00 10:00 11:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போவில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 முதல் 7:45 வரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தினசரி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம பொதுவை நிலையினர் ஆர்ஜே ஸ்ரீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்வேற்பம். 10:02 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. 11:02 மலாடி மேஜிக் நண்பகல். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியை சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கமளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ஹெப்படைட்டிஸ்
கல்லீரல் அழற்சி தினம் குறித்து நேர்களுக்கு நேரில் விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பொது மருத்துவத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, மாலை 5 மணிக்கு அலை

ஈரோடு விளையாடு நேரலை நேரார் ஆர் ஆனந்தகுமார். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:20 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் இருமுது. 8:05 மியூசிக் பை தி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நேஷனல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை ஏஞ்சல், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல், காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல், மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 மணி 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
1: புள்ளின் வாய் கீண்டானே, பொல்லா அரக்கனே, கிள்ளி களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புள்ளும் சிலம்பினகாள் போதரி கண்ணினாய், குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாயினி, கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் என்பவாய். மரம் அகன்றால் அறம் அதில் வந்து ரசாயனம் செய்யும். அறம் தழைக்கும் முயற்சி இது. தீமைகள் அழிய வேண்டும், நன்மைகள் மேலாக வேண்டும். ஆண்டாள் நாச்சியின் வசீகரச் சொற்கள் அழகானவை, உயிர் துடிப்பு மிக்கவை. கோதைத்தமிழ் என்ற ஒரு தனி வகையே உருவாயிற்று. ஆண்டாளிடம் பொலிவு தவிர வேறு இல்லை. இங்கு பொலிவு என்பது பக்தி, உலகை உயிர்ப்பிக்க வல்ல பக்தி. அவை மந்திரச் சொல், கவிதைகளின் சொல், வசீகரச் சொல். நடக்கக்கூடியவற்றையே பேசும், உயிர் துடிப்போடு அறிவிக்கும். கனவுகளோடு அவை சம்பந்தப்பட்டவை. கனவுகள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளைச் சொல்பவை. கனவுகள் நிழல்கள் அன்று. அறங்களுக்கு உட்படுத்தி பாருங்கள். கவிமனதற்கு ஆணைகள், உத்தரவுகள் ஓப்பானவையாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டாள் மெய்மையோடு உரைகிறாள். ஆசைகள் ஏற்கத்தக்கவையாய் இருக்கின்றன. வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று. எல்லா சொற்களும் நற்சொற்களே, இவற்றை ஆராதிப்போம். ஆண்டாளை கவிதாயினியாகப் பார்ப்பது உத்தமமானது, விரும்பத்தக்கது, நியாயமானது, உயிர் துடிப்பு தருவது. ஆண்டாளின் சேவகர்கள் என்பதுண்டு. ஒருவருக்கு சீடராக வேண்டுமென்று முடிவு செய்வது பெரிதுதான். அது சிரமமான காரியம் என்றாலும் விரும்பத்தக்கது. அது முடியாத காரியம் என்றுதான் சில நேரம் நாம் சொல்ல வேண்டும். சாத்தியப்படாத புரட்சி என்பதுண்டு. ஆண்டாள் புரட்சி அலாதியானது. நிறைவு வெற்றிதான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சி இன்றும் நம்மிடையே அழகாக உலவிக் கொண்டிருக்கிறாள். வெண்பட்டு துகிலோடு சலங்கை ஒலிக்க கண்ணன் குடலை உள்வாங்கி அலங்காரமாக நர்த்தனமாடிக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்திற்காக மாறி மாற்றிவிடும் மாயம் இது. சிலரின் சொற்கள் மந்திரவாசனை பூசிக்கொண்டவை, மர்மம் மகற்றியவை, நேரில் உரையாடுபவை, பூடகமற்றவை, நல்லவை கேட்க வேண்டுமென்ற உந்துதலை தருபவை. ஆர்வம் என்பது ஆச்சரியம். ஆர்வம் மனவழிப்பட்டது. நாம் விரும்பிய எல்லைக்குள் இருப்பவை. அப்படியானால் அவை உயிர் துடிப்புள்ளவை, நம்மால் வசப்படுபவை. நாம் அதில் வசப்படும் போது தெளிவாக இருப்போம். நாம் என்பது மனிதகுலம்தான். குள்ள குடைந்து நீராடாதே, வாழ்க்கை மிக கொண்டாட்டமானதுதான். கள்ளம் தவிர்த்து கலந்தோர் எம்பாவாய். ஒரு தூய்மையான உலகத்தை உருவாக்கி உலவிடுவது பேரழகுதான் எங்கள் ஆண்டாள் நாட்டியின் வார்த்தைகள். ஆண்டாளுக்கான பாஷ்யங்கள், உரை நூல்கள் வேறு பொருள்களை தந்தாலும் விவரித்தாலும் எனக்கால சில வசீகரங்களை வைத்து கொண்டு காத்திருப்பதாக நம்புவது இதமானது. ஆண்டாள் நாச்சியார் பொது பொக்கிஷம் புதையல் அருமருந்து. விண்மீன் தோன்றிவிட்டதையும் பறவைகள் ஒலி எழுப்புவதையும் காட்டி விடிய

0: இப்பொழுதே தோழிகள் உறுதி செய்கிறார்கள். காலை எழுந்தவுடன் முதற்காற்றி அன்றைய பொழுதை ரம்மியப்படுத்தும். அது புத்தம் புதிது, ஒரு பனிக்குவியலைப் போல தூய்மையானது. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவா என்று உலகிற்குச் சொல்கிறாள். ஆண்டாளின் கிளிகூடப் பேசும், அதன் மொழிகூடக் கற்பதற்குச் சுலபமானது. உண்மையை உபாசிக்கும்போது அந்த கிளிமொழி வசமாகும். புலர்காலைக்கான மௌனம் கூட வசீகரமானதுதான். மௌனத்தில் இருக்கும் அற்புத சங்கீதத்தை பிடிப்பது கூட சுலபந்தான். பௌளி ராகமாக, பூபால ராகமாக, மலையமாரதமாக, நிறைவாக ஆனந்த பைரவியாக வந்துவிடும். ஆணவம் மழிந்தால் நிரந்தரம் பெற்றிடுவேன், அதனால் ஆணவம் மழியட்டும். உங்களுக்கு அப்புறம் இறுதிகால பயம் இல்லை. ஆண்டாள் பெருமாட்டியின் அலைகளையா விளையாட்டை நாம் இவ்வாறுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது வாழ்தல் நெறி. ஆண்டாள் இறையழகின் உச்சம் என்று கொண்டாடுவோம். வாழ்தலின் இனிமையை புரிந்து கொண்டால் எல்லாமே அற்புதம்தான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15:05. நிகழ்ச்சியில் தொடர்வது தெய்வீக ராகம். பக்தி மனம் கமழும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: பக்தி மனம் கமழும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் E.M. ஹனிஃபா பாடிய பாடல்.
1: ஃபாத்திமுத்து

சேவை செய்தி. புதுச்சேரி மாநிலம் வி மணவெளி கிராமத்தில் எழுந்தறி அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை உடனுரை. ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயம் ஸ்ரீ சப்த கன்னிகள் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயங்களோடு கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தில் இன்று காலை 9 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இரவு 7 மணிக்கு அம்மன் அலங்கார வீதி உலா. தெய்வீக ராகம் நிகழ்ச்சி நிறைவாக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 12 நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:05. உழவர்களுக்கான செய்திகள். இதில் சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா, 4 கிலோ வாங்கினீங்கன்னா 100 ரூபா.
2: இன்னைக்கு விலை எப்படி இருக்கு?
3: இன்னைக்கு விலை கொஞ்சம் பரவாயில்ல, அதாவது போன வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போயிருக்கு.
1: வெங்காயம் வெங்காயம்
4: மார்க்கெட்டில் நம்ம காய்கறி வாங்கலான்னு வந்தால் இன்னும் கருத்த முத்து குரல் மாதிரி இருக்கு. ஆமாம், கருத்த முத்து தான் அந்த கடையில் இருக்காப்புல. நமக்கே தெரியாமல் காய்கறி வியாபாரத்தில் இறங்கிட்டாரா? புரியலையே. சரி, கிட்ட போவோம்.
1: வெங்காயம் வெங்காயம் வெங்காயம் வாங்க வாங்க வாங்க வெங்காயம்.
4: கருத்த முத்து அப்பா, கருத்த முத்து
1: வாப்பா, கருத்த முத்து.
4: என்னப்பா, எனக்கு தெரியாமல் நீ காய்கறி வியாபாரத்தில் இறங்கிட்ட?
1: அட, என்ன கருத்த முத்து, என் பொஞ்சது இன்னைக்கு மார்க்கெட்டு போயிட்டு காய்கறி வாங்கின சொன்னாங்க. வந்தான் நம்ம பக்கத்து விட்டு பக்கிரில, அவன் உக்காண்டிதான் கம்பங்குழு குடிச்சிட்டு வரேன்னு போனாம்பா. என்ன உட்கார வச்சுட்ட? இன்னும் ஆளை வரக்கானா? நான் விற்றுன்னு அவனுக்கு பதிலா.
4: ஓஹோ, டெம்பரவரியா நீ வியாபாரியா இருக்க.
1: ஆமாம் ஆமாம்.
4: சரி, வெங்காயம் என்ன அவ்வளோ சொன்ன?
1: வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா, 4 கிலோ வாங்கினா 100 ரூபா.
4: அது என்னப்பா, 4 கிலோ வாங்கினா 100 ரூபா? அப்போ 1 கிலோ 25 ரூபா தானே வருது?
1: ஆமாம்.
4: ஓஹோ, ஒரே ஐடியா டக்குன்னு வித்துடலான்னு இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டியோ?
1: காத்த முத, அதெல்லாம் ரகசியம்பா, அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது.
4: சரி சரி, அதை பற்றி பரவாயில்ல. இந்த சின்ன வெங்காயம் என்ன விலை?
1: 60 ரூபா.
4: என்னப்பா, சின்ன வெங்காயம் இவ்வளோ விலை விற்குது?
1: ஆமாம்,
4: சின்ன வெங்காயம் பயிர் செஞ்சுருந்தோம்னா இந்நேரம் நாம கோடீஸ்வரனாக இருக்கலாம்ல இருக்க.
1: ஆமாம் ஆமாம், தக்காளி விற்று கோடீஸ்வரன் ஆகணும்னாலாம் இருக்கிறான்ப்பா. அதுபோல் சின்ன வெங்காயம் விற்று கோடீஸ்வரன் ஆகிடுவோம்.
4: சரி, ஆனாலும் நம்ம ஊரில் இது வரைக்கும் யாரும் வெங்காயம் பயிர் பண்ணவே இல்லைப்பா.
1: ஆமாம் காத்த முத்த, நீ சொல்லதான் நானும் யோசிக்கிறேன்.
4: ஆமாம்ப்பா, நம்ம ஊரில் இந்த பெரிய வெங்காயமாக இருக்கட்டும் இல்லை சின்ன வெங்காயமாக இருக்கட்டும், இதை நாம் பயிர் பண்ணணும்ப்பா.
1: காத்த முத்த, பக்கத்து விட்டு பக்கிரி வரான், அதுக்குள்ளே 10 கிலோ வெங்காயம் விற்றுட்டும்ப்பா, வா நம்ம போகலாம். ஏப்பா பக்கிரியா, வாப்பா வாப்பா, என்னப்பா லேட்டாக வரேனியா? இந்தப்பா வித்த காசு வச்சுக்க. காத்த முத்த, வா வா வா வா, நம்ம போகலாம் வா.
4: சரிப்பா சரிப்பா, வா போய் டீ கடையில் உட்காந்து
1: சரி
4: பேசுவோம்ப்பா.
1: காத்த முத்த, எனக்கு கூழ் குடிக்கணும் போல ஆசையா இருக்குப்பா.
4: சரிப்பா, கம்பங்கூழ் குடிப்போம்.
1: சரியா,
4: வா கூழ் கடைக்கு போவோம்.
1: ஆ சரி சரி, கூழ் கடைக்கு போவோம். அம்மா, கம்பங்கூழ் ஒன்று, கேவுரு கூழ் ஒன்று குடுமா. காத்த முத்த, இந்த குடிப்பா, குடிச்சுனே நீ சொல்லு. நீ
4: நல்லா இருக்குப்பா, முதல்ல குடிச்சிருவோம்ப்பா. வாடையே சூப்பரா இருக்கு.
1: ஆமாம் காத்த முத்த, அந்த நார்த்தங்க ஊருக்கு இடம்
4: நல்லா இருக்குப்பா. இந்தாப்பா இந்தாப்பா,
1: அந்த பச்சை மிளகா இடம், வெங்காயம் ஒண்ணு எடுப்பா, வெங்காயம் ஒண்ணு.
4: எப்பா, அந்த அந்த இஞ்சி ஊருகா இருக்குல்ல, அது கொஞ்சம் எனக்கு கூட.
1: சரி சரி, இந்த இந்த இந்த எடுத்துக்க எடுத்துக்க.
4: சரிப்பா
1: சொல்லுங்க. அது முத்தா
4: சூப்பரா இருந்துச்சு.
1: ஆமா
4: சரி, வாப்பா நம்ம எட்ட போவோம்.
1: சரி சரி சரி. கருத்த முத்து, வெங்காயம் சாகுபடி செய்யலான்னு சொன்னியா, அதை பத்தின முழு விவரம் சொல்லுப்பா எனக்கு.
4: கருத்த முத்து, நம்ம மண் இருக்குல்ல,
1: ஆமா
4: செம்மண்ணு அதிகமா இருக்குது, தண்ணி அதிகம் தேங்காது, இந்த மண்ணு தான்ப்பா வெங்காயம் சாகுபடிக்கு ஏத்த மண்ணு.
1: ஓஹோ,
4: ஆமா, நாம தாராளமா சாகுபடி செய்யலாம்ப்பா. இந்த வெங்காயங்கிறது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே மனிதர்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க.
1: அப்படியா?
4: ஆமாப்பா, இந்த எகிப்து நாட்டில் பிரமிட்லாம் கட்டினதை பார்க்குறோம் இல்லையா?
1: ஆமா,
4: அந்த பிரமிட கட்டின தொழிலாளர்களுக்கு

0: அவர்களுக்கு உணவுக்காக வெங்காயத்தை கொடுத்ததாலாம் செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்குப்பா.
1: ஓஹோ, காத்துமுத்த, உலகமெல்லாம் பரவி வந்திருக்குது இந்த வெங்காயம்.
0: ஆமாப்பா.
1: ஓ சரி சரி, நம்ம பகுதிக்கு ஏற்றவாறு வெங்காயம் பயிரிடுவதற்கான ரகங்கள்லாம் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
0: கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அவங்க கோ 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி 5 ரகம் வெங்காயத்துல வெளியிட்டு இருக்காங்கப்பா.
1: சரி,
0: இது போக MD1 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு, அதுவும் நல்ல ரகம்ப்பா.
1: வெங்காயம் பயிரிடுவதற்கான ஏத்த பருவம் அது சொல்லுப்பா.
0: ஏப்ரல் மே இது ஒரு நல்ல பருவம்.
1: சரி,
0: இதை விட்டோம்னா அக்டோபர் நவம்பர் அதுவும் நல்ல பருவம்ப்பா.
1: கதமுத்த, எப்படி உழவு செய்யணும், ஏக்கருக்கு விதை வெங்காயம் எவ்வளவு தேவைப்படும், நடு முறைகளை பத்தி விவரமா சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, நிலத்தை 2-3 முறை நல்லா உழுது, கடைசி உழவு இருக்குல்ல, அப்ப ஒரு ஹெக்டருக்கு 25 டன் மக்கிய தொழு உரம் இடணும்பா. அதாவது ஒரு ஏக்கருக்கு 10 டன். அப்புறம் 45 சென்டிமீட்டர் இடைவெளியில பாத்திகள் அமைச்சு நிலத்தை தயார் செய்யணும். நிலத்தை தயார் செஞ்ச பிறகு நாம விதை வெங்காயத்தை நம்ம தயார் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டர்னா 1500 கிலோ விதை வெங்காயம் தேவைப்படும்பா. இந்த விதை வெங்காயத்தை 10 சென்டிமீட்டர் இடைவெளியில அந்த பார் அமைச்சிருந்தோம்ல, அந்த பாத்திகளுடைய 2 பக்கத்திலையும் ஊனணும். விதை வெங்காயம் நம்ம நட்ட பின்னு நல்லா தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் 3 நாள் கழிச்சு உயிர் தண்ணி அது பாய்ச்சணும். அதுக்கு பிறகு 5-7 நாள் இடைவெளியில தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சினா போதும்பா.
1: காத்துமுத்த, இப்ப சொன்ன வெங்காயம் பத்தின தகவல்கள், அது எந்த வெங்காயம்பா, சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா?
0: இப்ப நாட்டு வெங்காயம் நம்ம சொல்றோம் இல்லையா, சின்ன வெங்காயம்.
1: ஆமா,
0: அதை பத்தி தான் சொன்னேன்.
1: ஓஹோ, காத்துமுத்த, சின்ன வெங்காயம் சாகுபடி முறையில மேல் உரமா என்ன போடலாம் அதை பத்தி சொல்லுப்பா.
0: கருத்துமுத்து, நடவுக்கு முன்னாடி நம்ம பாத்தி அமைக்கிறோம் இல்லையா, அதுல 2 புறமும் நம்ம அடி உரமா ஹெக்டருக்கு 30 கிலோ தழைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்து இதை இடணும்பா.
1: சரி,
0: அப்புறம் நடவு செஞ்ச 30 நாள் கழிச்சு 30 கிலோ தழைச்சத்துனா நம்ம மேலுரமா இட்டு மண் அணைக்கணும்.
1: கலை நிர்வாகம், நோய் நிர்வாகம், பூச்சி மேலாண்மை, இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க முத்தா.
0: ஒன்றும் இல்லைப்பா, இந்த சின்ன வெங்காயம் சாகுபடியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து களை நிர்வாகம். விதை வெங்காயம் நடவு செஞ்ச 30வது நாள் கழிச்சு களை எடுத்துட்டு மேலுரம் இட்டு மண் அணைச்சி நீர் பாய்ச்சணும். அப்புறம் தேவைக்கு ஏற்ப களை எடுத்து நிலத்தில் வந்து களை இல்லாமல் நம்ம பராமரிக்கணும்.
1: இன்னொன்று
0: என்ன கேட்டால் நோய் நிர்வாகம்.
1: ஆமாம்,
0: இப்போ சாறு உறிஞ்சும் பூச்சியை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இந்த பூச்சி நிர்வாகத்தில் வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி தான் நமக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்கக்கூடியது. இதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து 1% அதை தெளிச்சோம்னா இது கண்ட்ரோல் ஆகிடும். நோயின்னு பார்த்தோம்னா இலப்புள்ளி நோய் பரவலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கட்டுப்படுத்த இண்டோபில் M45 அப்படிங்கிற மருந்தை 2%, அதுதான்பா நம்ம தெளிச்சு இதை கட்டுப்படுத்தணும்.
1: சரி,
0: ரைட்டா. அப்புறம் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அதிகம் காணப்படக்கூடிய இந்த கோழிக்கால் சீக்கு, அப்புறம் கீழ்த்தண்டு அழுகல், இந்த மாதிரி நோயெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரைகோடர்மா விரடி 20 கிராம், 5 லிட்டர் கோமியம், 5 லிட்டர் சாணம் இதை கலந்து நல்லா வடிகட்டி ஒட்டும் திரவத்துடன் வெங்காய தாள் நல்லா நனையிற மாதிரி கால வேளையில கைத்தளிப்பான் மூலம் நாம தெளிச்சோம்னா இது கண்ட்ரோல் ஆயிடும்பா. 15 நாள் இடைவெளியில இன்னொரு முறை கூட தேவைப்பட்டா நம்ம தெளிக்கலாம்.
1: சரி சரி சரி, சின்ன வெங்காயம் எப்போ அறுவடை செய்யலாம்?
0: கத்தமுத்து, வெங்காய வயல்ல இலைகள் வந்து 75% காஞ்சிடுச்சுன்னா பயிர் முதிர்ச்சி அடைஞ்சு நாம வெங்காயத்தை எடுக்கிறதுக்கு சரியான பருவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அறுவடைக்கு 1-7 நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு தண்ணியை பாய்ச்சிட்டு அப்புறம் வந்து இந்த கொத்தி எடுக்கிற மாதிரியோ அல்லது மண்ணை தோண்டி எடுக்கிற மாதிரியோ இந்த வேறு இலைகளை பறித்து சுத்தம் செஞ்சு அதோடு நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் அதை எடுத்துட்டு அது நிழலை நல்லா காய வச்சு அப்புறம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். 1 ஹெக்டருக்கு 15-20 டன் சின்ன வெங்காயம் கிடைக்கும்பா.
1: பரவாயில்லையா?
0: ஆமாப்பா, நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர்ப்பா,
1: நல்ல மகசூல் தான்பா.
0: ஆமாப்பா, வெங்காயத்தை நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வயிறு கோளாறுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கும். அதுவும் பழையது சாப்பிடும் போது பல பேர் இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு அப்படியே தொட்டுக்குவாங்க.
1: அமிர்தம் போல இருக்கும்பா பழைய கஞ்சில வெங்காயம் சாப்பிடும் போது. சின்ன வெங்காயம் எப்படி சாகுபடி செய்யலாம்னு

0: நல்ல விவரமா தெளிவா சொன்னப்பா. வந்த காரியம் முடிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் பக்ரிக்கு நமக்கு சம்மந்தம் இல்ல. பக்ரி நாளைக்கு வந்து பாத்துக்கிறான்.
1: சரிப்பா சரிப்பா, என் கூட கிளம்பி வந்துடுறியா?
0: ஆமா, பொஞ்சாதி காய்கறி எப்ப வாங்கணும்னு எதிர்பார்த்து காத்து நிற்பா. நான் கிளம்புறேன் வேலையாட வீட்டுக்கு.
1: சரிப்பா வாப்பா, என் வண்டியில போயிடலாம்.
0: போலாம் போலாம்.
1: சரி வாப்பா, பின்னாடி உட்காருப்பா. ஓட்டுமா?
0: வண்டி எடுக்காத முத்த.
2: உழவலுக்கான செய்திகள். இதில் சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலாத்தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 18,475 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டம் நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களுடைய ஆண்டு வருமானம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் நடைபாதை வியாபாரிகளுடைய மின்னணு பண பரிவர்த்தனை பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் திரு டோக்கன் சாஹு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் புரிவோருடனான கருத்து கேட்பு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள், கோரிக்கைகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வருடம் எல்னினோ வருடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து வருவாய் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வினோத்

0: கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு வெங்கடரமணன் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வேலை வழங்குவது கருணை அடிப்படையிலானது என்றாலும் சட்டத்திற்கு புறம்பானதாக உள்ளது என்றும் இது தவறான முன்னுதாரணமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல் நினோவால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண் துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வறட்சியால் ஏற்படும் மகசூல் பாதிப்பை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காலநிலை மாற்றம் விவசாயிகளை கவலைக்குள்ளாக்கி விடுகின்றன. எல்நினோ பாதிப்பால் வறட்சிக்குள்ளாகும் மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்டத்தில் எல்நினோ பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி பயிரிட்டுள்ள நிலையில் அதற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திடும் விதமாக PPFM எனப்படும் தொழில்நுட்பத்தை வேளாண்மைத்துறை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. 10 லிட்டருக்கு 100 மில்லி என்ற அளவீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்டீரியா நுண்ணுயிரி மூலம் பயிர் சாகுபடிக்கான தண்ணீர் தேவை பெருமளவு குறையும் என்பதால் வறட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான விவகாரத்தில் பிரிட்டன் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் என்று பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு புரட்சிப்படையினர் ஏவிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு பகுதியில் விவசாயிகள் பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளதால் அதுகுறித்து மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்க கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜய்பாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் சர்வே

0: ஸ்பானிஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 58 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை பிரிவில் அன்குஷ் பங்கல், சாக்ஷி சௌத்ரி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தைவான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15 கோடியே 89 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
1: இயற்கை துப்புரவாளர்கள்
2: வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள்.
3: நம் உடலை தூய்மையாக வைத்திருக்க குளித்தல், பல் துளக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுகிறோம். பறவைகள் தங்களை தூய்மையாக வைத்திருக்க என்னவெல்லாம் செய்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாமா? பறவைகளின் உடலில் மிக முக்கியமானவை இறகுகள். இறகுகளை கொண்டே பறவைகள் பலவிதமான செயல்களை செய்கின்றன. எனவே அதன் தூய்மையை பராமரிப்பது இன்றியமையாதது. தூய்மையற்ற இறகுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். இதனால் வெப்பத்தை வெளியேறாமல் தடுக்க முடியாது. மேலும் ஒட்டுண்ணிகளின் மறைவிடமாகவும் மாறிவிடும். பறவைகள் தங்களை தூய்மையாக்க செலவிடும் நேரத்தின் பெரும்பகுதியை இறகுகளை பராமரிப்பதிலேயே செலவிடுகின்றன. பறவைகள் நம்மைப் போல் நீரில் குளித்தும் தூய்மையடைகின்றன. சில நேரங்களில் மண்ணிலும் குளிக்கின்றன. நல்ல மணற்பாங்கான பகுதியில் உட்கார்ந்து இறக்கைகளை தளர்வாக வைத்துக்கொண்டு வேகமாக சிலுப்பி மணலில் தேய்த்து கொள்கின்றன. இதன் மூலம் இறகுகளில் இருக்கும் தேவையற்ற பொருட்களும் ஒட்டுண்ணிகளும் சுத்தப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பறவையும் ஒரு நாளில் பல மணி நேரங்கள் அதன் சிறகுகளை ஒவ்வொன்றாக தன் அலகின் மூலம் கோதி சுத்தப்படுத்துவதை பார்க்க முடியும். பறவைகளுக்கு அதன் முதுகில் வாளுக்கு சற்று மேலாக எண்ணெய் சுரப்பி இருக்கின்றது. இதில் சுரக்கும் எண்ணெயை தன் அலகால் தொட்டு இறகுகளின் மேற்பகுதியில் தடவி விடுகின்றன. இதன் மூலம் இறகுகள் பாதிப்பு அடைவதை பெருமளவு குறைக்க முடியும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சில பறவைகளுக்கு இத்தகைய எண்ணெய் சுரப்பிகள் இல்லை. எனினும் அப்பறவைகளும் தங்கள் இறகுகளை கோதி சுத்தமாக வைத்திருக்கின்றன. பறவைகள் தங்கள் இறகுகளை கோதுவதற்கு அலகு மட்டுமல்லாமல் கால் நகங்களையும் பயன்படுத்துகின்றன. சில பறவைகளால் சுயமாக அதன் தலையை கோதிவிட முடியாது. அத்தகைய சூழலில் ஒரு பறவை மற்றொரு பறவைக்கு கோதிவிடுகிறது. சில பறவைகளின் பின்பக்க கால் நகங்களில் சீப்புக்கு இருப்பது போன்ற பற்கள் காணப்படுகின்றன. இவற்றை அப்பறவைகள் தங்களின் இறகுகளை கோதிவிடுவதற்கு பயன்படுத்துகின்றன. சில பறவைகள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளும் முறை ஆச்சரியமானது. அவை எறும்புகள் நிறைந்த இடத்தில் அமர்ந்து கொள்கின்றன. அவ்வெரும்புகள் அந்த பறவையின் மீது ஏறி ஃபார்மிக் அமிலத்தை வெளியிடுகின்றன. பறவைகள் அந்த அமிலத்தை உடம்பு முழுவதும் தங்கள் அலகு மூலம் தடவுகின்றன. இந்த அமிலம் அந்த பறவையின் உடலில் இருக்கும் ஒட்டுண்ணிகளை கொள்கின்றன. வேறு சில பறவைகளோ எறும்பை பிடித்து நசுக்கி தங்கள் இறகுகளில் தேய்ப்பதன் மூலம் ஃபார்மிக் அமிலத்தை உடல் முழுவதும் பூசிக்கொள்கின்றன. இதையே எறும்பேற்றுதல் என்கிறோம். இறகுகளை சுத்தமாக வைத்திருப்பதைப் போல பறவைகள் தங்கள் அலகுகளையும் சுத்தமாக வைத்திருக்கின்றன. அலகுகளை சுத்தப்படுத்த பெரும்பாலும் தங்கள் கால்களையும் கால் நகங்களையும் பயன்படுத்துகின்றன. அல்லது மரக்கிளையின் மேலோ அல்லது உறுதியான வேறு பொருட்களின் மீதோ உராய்ந்து தேய்ப்பதன் மூலமாகவும் சுத்தப்படுத்திக் கொள்கின்றன. பறவைகள் தங்கள் சுத்தத்தினை பேண வேறு சில செயல்களிலும் ஈடுபடுகின்றன. எடுத்துக்காட்டாக, கூட்டில் உள்ள குஞ்சுகளின் கழிவுகள் சிதறாமல் இருக்க அவற்றை சுற்றி ஒரு சவ்வு போன்ற பை உருவாகிறது. இதனை எச்சப்பை என்று சொல்லலாம். இந்த கழிவுகள் கொண்ட எச்சப்பைகளை தாய்ப்பறவைகள் எளிதாக கவ்வி வெளியே எடுத்து சென்று விடுகின்றன. இதனால் கூடுகள் சுத்தமாகவும் துர்நாற்றமின்றியும் இருக்கும். இவ்வாறு செய்வதன் மூலம் இறைக்கொல்லி விலங்குகளுக்கு குஞ்சுகளின் வாசனை தெரியாது தடுக்கப்படுகிறது. மேலும் நோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் கூட்டை அண்டவிடாமல் பாதுகாக்கிறது. பறவைகள் தங்கள் உடலை சுத்தமாக வைத்திருப்பதன் காரணமாக ஒட்டுண்ணிகள் மூலம் பரவ

0: நோய்களை தடுக்கின்றன. பறவைகளின் எண்ணெய் சுரப்பிகள் இருந்து எண்ணெயை தொட்டு இறகுகளில் பூசுவதன் மூலம் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகள் அழிகின்றன. எனவே இப்பறவைகள் பயன்படுத்திய நீரை மற்ற உயிரினங்கள் பயன்படுத்தும் போது நோய் பரவும் வாய்ப்பு குறைகிறது. பறவைகள் தன் சுத்தத்தை பேணுவது மட்டுமல்லாமல் உலகத்தை சுத்தப்படுத்தும் மாபெரும் வேலைகளையும் செய்கின்றன. காகங்கள், பாறுக்கழுகுகள் முதலியன இறந்து கிடக்கும் பிற விலங்குகளின் உடம்பை சாப்பிடுவதன் மூலம் இறந்த உடலால் பரவும் ஆந்த்ராக்ஸ், ரேபீஸ் போன்ற நோய்கள் பரவாமல் தடுக்கின்றன. இயற்கை துப்புரவாளர்களான பறவைகளின் பணியை போற்றுவோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை துப்புரவாளர்கள் வழங்கியவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:09. சிந்தனை மலர். அமைதியே கலைகளை வளர்த்து செழிப்பை உண்டாக்கி இன்பமான புத்துயிர் அளிக்கும் செவிலித்தாய். ஆம் நேர்களே, அமைதியே கலைகளை வளர்த்து செழிப்பை உண்டாக்கி இன்பமான புத்துயிர் அளிக்கும் செவிலித்தாய். இது ஷேக்ஸ்பியர் அவர்களின் சிந்தனை துளி. நேர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடர். 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் 9 வரை. இன்று இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம். குற்றவியல். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தல்குமார், சீனிவாசம் முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நியூஸ் ஆன் ஆர் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே.
3: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02.
4: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: இன்றைக்கு வந்து அந்த அடலசன்ட் அந்த வயசில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு, வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லார விட எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம். இந்த ஒரு மைண்ட் செட்டை பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸு கூடிய என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லிடக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கெல்லாம். இது வந்து எதனால் வருது? இப்போ இதனால் வந்து பேரண்ட் வந்து நல்ல பசங்களோட பழகிறானா, இல்லை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது மோசமான பசங்களா, ஒரு பயம் வருது. அப்போ பேரண்ட்ஸ் இதில் என்ன ரோல் எடுக்கணும்? ஸ்கூலில் கூட வந்து டீச்சர்ஸாக இருக்கவங்க என்ன சொல்லித்தரணும்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அமையறதை பொறுத்தும் தன்னுடைய வாழ்க்கையும் மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குல்ல. அதுவும் இன்றைய சமூகத்தில் வந்து நிறைய கெட்ட விதமான கலாச்சாரமும் ஒரு புறையோடன மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ வந்து இது ஒரு போதை பழக்கம் அப்படி இப்படின்னு ஏதாவது தப்பாக போயிடக்கூடாது இல்லையா? இதில் பேரண்ட்டுக்கும் டீச்சருக்கும் சமூகத்துக்கும் என்ன ரோல் இருக்குது?
6: பேரண்ட்ஸுடைய ரோல்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க மானிட்டர் பண்ணணும். டியூஷன் விட்டுட்டாங்கன்னா டியூஷன் விட்டதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கணும். ஒரு டைம் நம்ம புள்ள வந்துட்டு தப்பே செய்ய மாட்டான்னு எந்த பேரண்ட்ஸும் நினைக்கூடாது. இது வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. எல்லா தப்புமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு சமுதாயத்தில் அதிகபட்சமாக விளைஞ்சிருக்குது. அப்போ நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறது மூலயமா, கண்காணிக்கிறது மூலயமா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. இந்த டைமில் வருவாங்க, அப்பா எப்போ வருவார்னு தெரியாது.

0: அது எந்த டைம்லாம் நம்ம வந்து பார்ப்பாரு. அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்ஸ் திரும்பி அங்கே சேர்த்துட்டா எல்லாத்தையும் வந்து டீச்சர்ஸே பார்த்துப்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸ். அப்படி கிடையாது. டீச்சர் ரோல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷனை வந்து எப்படி கொடுக்கணுன்றது தான், ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கறது தான். ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா, அவங்களுடைய பியர் குரூப்ஸை, ஃப்ரெண்ட்ஸை எல்லோரும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அவங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்கணும், அவேர்னஸ் ஏற்படுத்தணும். அவேர்னஸ் தான் போதை பழக்க வழக்கங்களை பற்றி, கெட்ட பழக்கங்களை பற்றி நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். டீச்சர்ஸ் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறது மட்டும், மார்க் எடுக்கிறது மட்டும் அவங்களுடைய நோக்கம் கிடையாது. நல்ல ஒழுக்கமான ஒரு மனிதனை இந்த சமுதாயத்துக்கு உருவாக்க வேண்டியது டீச்சர்ஸ் ரோல்ஸ் வந்து அதிகம். ஏன்னா வீட்டில் இருக்கிறத விட அவங்க அதிக டைமு ஸ்கூல்லேயே இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரோல் வந்து ரொம்ப முக்கியம். பட் சமுதாயம் நம்ம என்ன, சமுதாயம்னா நாம் எல்லாம் தான். ஸோ சமுதாயம் நடக்கிற எல்லாருமே எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, தப்பு நடக்கும்போது கேட்கணும். ஒரு தப்பு நடக்குதுன்னா எல்லாம் ஒதுங்கி போகிறத விட்டுட்டு இந்த தப்புன்றதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணால், நம்ம நிறையா அவேர்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். போதை பழக்கம் இன்னும் நம்ம நிறையா ஃபோக்கஸ்டாக, ஏன்னா இந்த மாதிரி கிட்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது அந்த மெச்சூரிட்டி, இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 19-20 வந்து அவங்க டிகிரிக்கு வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த மென்டல் கெப்பாசிட்டிஸ் வந்துடும். பட் இந்த பீரியடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால நம்மளை ஸ்கூலில் அவேர்னஸ் பண்ணுறது, ஆல்ரெடி கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு தான் இருக்கிறாங்க. நிறையா ப்ரோக்ராமு, அலோசன்ஸ் ப்ரோக்ராமு, ரத்த சோகைக்கு ப்ரோக்ராம்ஸ் நிறையா பண்ணுறாங்க. பட் இது எல்லாம் இப்போ ரீச் ஆகிடுச்சா பசங்களுக்கு, இன்னும் பார்க்க வேண்டியது கடமை. ஏன்னா ப்ரோக்ராம் பேஸ்டாகவும் இல்லாமல் ஸோ ரீச் ஆகிருக்கான்றதையும் பார்த்தா தான் அந்த பாட்டம் லெவலில் எந்த அளவு ரீச் ஆகிருக்குது, அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்குதா. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருட்களெல்லாம் வந்து சமுதாயத்தை புழங்காமல் இருக்கிறதுக்கு அரசு தகுந்த நடவடிக்கை. ஒரு பொருள் கிடைக்கலனாலே பார்த்தீங்கன்னா திருந்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்.
1: இப்போ இன்னொன்று பார்த்தோம்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து விளையாட்டு அப்படின்னா கிரவுண்டில் போய் விளையாடுவாங்க, தெருவில் விளையாடுவாங்க, தெருவில் இருக்கக்கூடிய 5-6 பசங்க சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்துல பொதுவான இடத்துல போய் விளையாடுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி தனியாகவே வீட்டுக்குள்ளார இந்த செல்ஃபோனில் வந்து வீடியோ கேம் விளாட்றது, இது அதிலே சேட் பண்ணுறது, இந்த மாதிரியான இதில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இதில் வந்து என்னென்னா சில குறிப்பிட்ட வீடியோ கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு முரட்டுத்தனத்தையே வளர்க்குற மாதிரி இருக்குது. அது வந்து அவங்க ஒரு வல்கராக போகிற மாதிரி, யாரை பார்த்தாலும் அடிக்கணும், உதைக்கணும், வந்து உடனே பழி வாங்கணும், இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னா அவங்க பார்க்கக்கூடிய அந்த கேம்லேருந்துலாம் வருது. அது அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இப்போ பேரண்ட்டு இதிலெல்லாம் வந்து என்ன எடுக்கணும், ஏன்னா நாளைக்கு பின்னாடி வந்து ஒரு சமூக விரோதியாக தன்னுடைய குழந்தை மாறிடக்கூடாது. அப்போது சமூகத்துக்குன்னு சில கட்டமைப்புலாம் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, அதிலெலாம் நம்ம குழந்தை கரெக்டாக இருக்கணுங்கிறது எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் இருக்கும் இல்லையா. இதில் என்ன ரோல் எடுக்கணும், எப்படி செய்யணும்?
0: ஸோ இந்த ரோல் ப்ளே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். பேரண்ட்ஸ் வந்துட்டு ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ அந்த ரோல் மாடல்ன்றது வந்து பேரண்ட்ஸை பார்த்து தான் குழந்தைங்க வளருவாங்க. ஈவன் நீங்கள் நிறையா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா வைஸாக கூட பிடிக்கலாம், நிறையா டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நிறையா பிரச்சனைகள் நடக்கிற இடத்துல டெய்லி சண்டை அடிதடி இந்தமாதிரி கல்ச்சரில் வளர குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரகண்ட்டாக வயலண்ட்டாக, ஏன்னா அவங்க பொழுது விடிஞ்சு எழுந்து பார்க்கும்போது சண்டையை தான் பார்த்துட்ருப்பாங்க, பிரச்சனையை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சாதாரணமாக தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த லேர்னிங் எங்கேருந்து நம்ம வந்து கற்றுக்கணுன்றதை பொறுத்து தான். பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி குழந்தைங்க யார்கிட்ட வந்து கற்றுக்குறாங்கன்னா பேரண்ட்ஸும் தான் கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒழுக்கமாகவும் நன்னடத்தையும் கொண்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பசங்க அதை பார்க்கும்போது ஓ இப்படி தான் இருக்கணும் பழகு, அப்பா அம்மானா இப்படி தான் இருக்கணும் பழகு, ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்கிறது இல்லை. ஸோ அந்த பசங்களுக்கு அந்த அடிக்கிற ஹேபிட்டே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி எங்கேருந்து லேர்ன் பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஓ அப்போ வந்து அடிக்கலாம் பழகு நம்ம, ஸோ பிரச்சனை இல்லை பழகு. எங்கேருந்து கற்றுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எங்கே கற்றுப்பாங்கன்னா அப்பா மட்டும்தான் கற்றுப்பாங்க. ஸோ அதோட சமயத்து கேம்ஸ்லாம் கேட்கும்போது கேம்ஸ் கொடுக்கும்போது நான் சொன்னேன்லையே மொபைல் கொடுக்கறது இல்லாமல் மொபைலில் அவங்க என்ன கேம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும்.
1: மொபைல் கொடுக்கறது சில பேரண்ட்ஸ் வந்து மொபைலையே தொடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு குடும்பப்படுத்துகிற மாதிரி இருக்குது.
0: நிச்சயமாக
1: இல்லை, அந்த ஒரு அரை மணி நேரம் பாரு, ஒரு கால் மணி நேரம் பாரு, இல்லை உன்னுடைய ஹோம்ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இதை பாரு, அப்படி அந்த குழந்தையையும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிற மாதிரி எப்படியெல்லாம் பேரண்ட் இருக்கலாம்?
0: இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் பேசிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மொபைலையோ டேப்போ சிஸ்டம் பேஸ்டோ இல்லாமல் நமக்கு கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸே இல்லை. மெஜாரிட்டி வந்து ஆன்லைன் கோர்சஸ்,
1: ஆன்லைன் கிளாஸஸ்
0: எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க பார்க்குறாங்க அதெல்லாம் மொபைலை வந்துட்டு இது ஒரு பெரிய நிறையா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைலை பிடுங்கி நிறையா குழந்தைங்க சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பேப்பரில் பார்த்துட்ருக்கிறீங்க. ஏன்னா அதுதான் அடிக்ஷன். ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண யூசேஜஸ் ஒன்று இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது, பட் அடிக்ஷன் ஒன்று இருக்குது.

0: நம்ம அந்த அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு தான் கொண்டு போயிடக்கூடாது, அதை தான் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டா வந்து குழந்தைங்க சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த குழந்தைங்க வந்து நல்ல விஷயங்களை தான் அதில் பார்ப்பாங்கன்ட்டு நாம் நினைக்கக்கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதுக்கும் நம்ம பார்க்கணும். நிறைய செட்டிங்ஸ் இருக்குது கூகுள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, வந்துட்டு செட்டிங்ஸுக்கு என்னென்ன தேவையில்லாத வெப்சைட்டுக்கு போகாத அளவுக்கு நமக்கு வந்து நிறையா வந்து லாக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பசங்களை வந்து மோர், பசங்களை வந்து ரொம்ப நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியில் அனுப்பிட்டு கண்டுக்காமல் இருக்கிறது, பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் பார்க்குறது, பையன் என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம், ஒன்றும் பண்ண மாட்டான் நினைக்கிறது, இதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து இதில் இந்த மண்ணெல்லாம் மாற்றிக்கணும். பேரண்ட்ஸ் வந்து நம்மளை கண்காணிக்கிறாங்கன்ற எண்ணத்தை அந்த குழந்தைகிட்ட நம்ம வளர்த்துட்டோம்னா நிச்சயமாக அந்த தப்புக்கான இது ரொம்ப குறைஞ்சிரும். இந்த டைம் 8 மணி வரைக்கும் அப்போ விளாட சொன்னார், 8:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவார். உன்னை விளாடக்கூடாதுன்னு சொன்னால் தான் குழந்தைக்கு ப்ரெஷர், நீ 8:30 வரைக்கும் விளாடிக்கு, 9:00 நீ வீட்டுக்கு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பசங்களை ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு நல்ல தலைமுறையை உருவாக்கலாம். ஸோ பேரண்ட்ஸோடைய ரோல் ரொம்ப முக்கியம் நல்ல பசங்களை வளர்க்குறதுக்கு.
1: இப்போ இன்னொன்று பார்த்தோம்னா இந்த பாடி இமேஜ், இந்த உருவத்தை பற்றின விஷயம் தான், உருவம் இப்படி இருக்கணும் அப்படின்னு அதில் வந்து கவலையெல்லாம் கூட இருக்குது. ஏன்னா ரொம்ப குண்டாயிட்டேன் வந்து என்ன, நம்ம சில பேப்பர் நியூஸ்லாம் மாதிரி பார்க்குறோம், இந்த யங் ஏஜாக இருக்குது வந்து உடம்பை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டதையும் சாப்பிட்டு உயிரிழந்த மாணவி ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து சமீபத்தில் வந்து செய்திகள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பாடி இமேஜ் பற்றின விஷயங்கள் சம்மந்தமாக என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: நிறையா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா அது ரீல்ஸு இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்மளும் டெவலப் பண்ணணும், நம்மளும் வந்து அதுக்கு அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் அது ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பராக வந்து எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எஸ்பெஷலி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இன்னொருத்தவங்களை மாதிரி நம்மளால் உருவாக முடியாது. நம்ம ஸ்ட்ரக்சர் வேறு, நம்ம ஜெனட்டிக்ஸ் வேறு, நம்முடைய உருவ அமைப்பு வேறு. பட் என்ன நம்ம அவாய்ட் பண்ணலான்னா ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் வந்து தேவையில்லாமல் நிறையா சாப்பிட்றது. இன்றைக்கி ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பீச்சில் கூட நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் ஸ்ட்ரீட்னு போட்டு என்ன கலக்கிறாங்கன்னே தெரில, அந்த கலக்கலை கலக்கலராக ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் சாப்பிட்றாங்க, என்ன பர்கரு பீஸான்ட்டு. ஸோ நம்ம உடம்புக்கு தேவையானதை மட்டும் நம்ம நல்லதாக எடுத்துக்கணும். அது செஞ்சாலே குழந்தைங்களுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் வராது. ஸோ நிறையா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேக்கப் பண்ணிக்கிறது, நிறையா அந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்குறது, இது நிறையா குழந்தைங்க அலர்ஜி ஆகுது. நல்ல உடற்பயிற்சி ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்கள் குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூலில் வந்து ப்ளே கிரவுண்டே இல்லை. ப்ளே கிரவுண்டே இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு அவங்களோட ஸ்கோப்பே கிடையாது, விளாட விடுறதே கிடையாது. இன்ஃபெஷலி நம்ம வந்து வீட்டு வாசலில் அப்போ லிமிட்டடான ஏரியா இருந்துச்சுனால ஈஸியாக வெளியில் போய் விளாட விடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தெஃப்ட், நிறையா பிரச்சனை இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து வெளியில் யாரும் அவாய்ட் விடுறதே கிடையாது. விளாட்றதுக்கு பக்கத்து வீட்டு ஏத்தூரில் வந்து அப்பா அம்மாவே யாரும் பேசுறது கிடையாது, ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பே நம்ம நெய்பர் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி எப்பயுமே ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. நமக்கு வந்து ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருந்துக்கணும், ஒரு பவுண்டரிஸ்குள்ளே இருந்துக்கணும், ஒரு கம்ஃபர்டான சுச்சுவேஷனே நம்ம குழந்தைங்க வளர்ந்து நினைக்கிறாங்க. ஸோ அது எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டால் அவங்க சேஃபு, அப்பா அம்மா வெளியே போகிறப்ப கதவை போட்டு லாக் பண்ணிட்டு வெளியில் போயிட்டால் குழந்தை சேஃபாக தான் அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் எல்லா தப்பும் நடக்கிறது அதுதான் பாயிண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து பேரண்ட்ஸும் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் குழந்தைங்களுக்கு கூட.
1: சரி சரி. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் விழிப்புணர்வு, அதில் வந்து சமூகம், டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு எப்படின்னா ரோல் எடுக்கணும், குழந்தைங்கள்ட்ட எப்படி வந்து, ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னாங்க. அதுக்கு பிறகு இல்லை இல்லை பாலியல் விழிப்புணர்வு அது ஒரு கல்வியாகவே வேணும் அப்படின்லாம் இன்றைய சமூகத்தில் பேசுகிறாங்க. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ரெண்டு பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்னென்னலாம் வருன்றத வந்து அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள தவிர்த்து வேற யாராலையும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியாது.
1: அம்மாவோட
0: ரோல் வந்து ரொம்ப முக்கியம், அப்பாவோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கான விழிப்புணர்வை, இந்தந்த ஏஜில் இந்தந்த மாற்றங்களும் உனக்கு வருமா, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் நீ இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும் சொல்லணும். எஸ்பெஷலி டீச்சர்ஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரோம். ஸோ கொண்டு வரத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன்றது பார்த்தா என்னென்ன ஹார்மோன்கள், என்னென்ன சேஞ்சஸ்ஸு டூரிங் த பீரியடில் வரும்ன்றத விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும். ஸோ அந்த சாப்டர் லாஸ்ட்டாக ஒன்று டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஸோ நிறையா பசங்க டவுட்ஸ் இருக்கும், அந்த கிளாஸ் எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்கன்னா நீங்களே வீட்டில் போய் படிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. டீச்சர்ஸோட ரோல்ஸ் தான் சொல்லிட்டு எஜுகேஷன் மட்டும் நம்ம கொடுக்கறது முக்கியம் இல்லை. ஸோ மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவங்க ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் நம்ம டீச்சர்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் எங்கே அவங்க ஷேர் பண்ணால் டீச்சர்ஸ் தான்.

0: ரொம்ப பிடிக்கும் ஒரு சில டீச்சர்ஸை, பசங்களை ரொம்ப கொண்டாடுவாங்க தூக்கி வச்சு. அதுக்காக அந்த டீச்சர்ஸ் தானே அந்த அப்ரோச்சஸ் தான். ஸோ பசங்கள்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எப்படி வந்து அவங்கள வந்துட்டு அக்செப்டன்ஸி பண்ணுறோம், அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து நம்ம எப்படி அசிஸ்ட் பண்ணுறோன்றதும் முக்கியமான விஷயம்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகள் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு பவன் சந்தனா, திரு நாகாபரத் தாக்கா ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் பல்வேறு ஆர்வமிக்க தலைப்புகளுடன் விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து தாங்கள் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய திறன், லட்சியம், நேர்மறையான மனப்பான்மை ஆகியவை நாட்டின் தனியார் விண்வெளி சூழலை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு தமது வாழ்த்துகளையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் மின் உற்பத்தி துறையில் நிலக்கரி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2024-25 நிதியாண்டில் 62.5 மில்லியன் அளவிற்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 45.4 மில்லியன் டன் அளவிற்கு மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனல் மின் நிலையங்களுக்கான நிலக்கரி இறக்குமதி 27% குறைந்துள்ளதாகவும் திரு சதீஷ் சந்திர துபே குறிப்பிட்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்துள்ள மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு, மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகள் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இதுவரை 1,27,00,000 மேற்பட்ட வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாகனங்களுக்கான பதிவு கட்டணமும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தற்போது 5,000-க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் இயங்கும் நிலையில் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதன் மூலம் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. தேர்வு முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 2032 ஆண்டுக்குள் உலக அளவில் பொம்மை சந்தையில் இந்தியா 5% பங்களிப்பை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொம்மை தொழிலை உலகளாவிய சந்தைகளுடன் இணைப்பதையும் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதையும் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பியூஷ் கோயல், சிறந்த வடிவமைப்புடன் பொம்மைகளை உற்பத்தி செய்யுமாறும் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறும் தொழில்துறையினரை கேட்டுக்கொண்டார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலா தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. இதுபோன்ற அறிவிப்புகளை அரசு வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப்பை இன்று வாஷிங்டனில் சந்திக்கிறார். திரு ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இரு தலைவர்களுக்கும் இடையேயான 8வது சந்திப்பு இதுவாகும். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர், மற்ற நாடுகளின் தலைவர்களை விட அமெரிக்க அதிபரைத்தான் தாம் அதிக முறை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். தங்களுடைய சந்திப்பின் போது ஈரான் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அமைதியை நிலைநாட்டுவதும் இந்த சந்திப்பின் நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதி, ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஜிம்பாப்வேயையும் மகளிர் பிரிவில் மாலத்தீவையும் வென்றன. ஆடவர் பிரிவில் மானவ் தாக்கர், ஹர்மித் தேசாய், பயஸ் ஜெயின் ஆகியோரும், மகளிர் பிரிவில் சுதீர்த்தா முகர்ஜி, யஜஸ்வினி கோர்படே, ஸ்வஸ்திகா கோஷ் ஆகியோரும் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார்.

பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜயபாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டி கோவையில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றனர்.

0: பெற்றுள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் எப்போது எலும்பியல் மருத்துவரை அணுக வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்று எப்போது எலும்பியல் மருத்துவரை அணுக வேண்டும் என்பதை பத்தி தெரிந்து கொள்வோம். உடல்ல ஏற்படும் வலி, எலும்பு வலிகள் மற்றும் தசை வலிகள், அது ஏற்படும் போது அறிகுறிகள் தெரிந்தால் 2 அல்லது 3 வாரங்களுக்கு மேல தொடர்ந்து ஒரு இடத்துல வலி இருந்துட்டே இருக்கு, மூட்டுல வலிக்குது இல்ல முதுகுல வலிக்குது, அது லேசாக இருந்தா கூட கண்டிப்பாக நம்ம எலும்பியல் மருத்துவரை அணுகணும். கீழே விழுந்துடுறோம், கை காலில் வீக்கம் ஏற்படுது, இடுப்புல வீக்கம் ஏற்படுது, அடிப்பட்ட இடத்துல வீக்கம் ஏற்படுது, அசைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் எலும்பியல் மருத்துவரை அணுகணும். கை அல்லது கால் உள்ள உணர்வு குறைதல், அதாவது சென்சேஷன் குறையுது, கையில மருத்து பண்ண மாதிரி இருக்கு, கால் மருத்து பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகணும். திடீர்னு தூங்கி எழுந்தோனே நம்ம விரல்களை நீட்ட முடியாம, சில பேருக்கு சாட்டர்டே நைட் பால்சி அப்படின்னு ஒரு கண்டிஷன் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய ரேடியல் நர்வ் கம்ப்ரஷன், கையில முழங்கைக்கு மேல இரவுல தூங்கும் பொழுது கையை அந்த கண்ட்ரோலும் கண்ட்ரோலும் இழக்கும் பொழுது முதுகு தண்டுவடத்தில் அந்த நர்வ் கம்ப்ரஷன் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அது உடனடியாக அதை நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும். அதே போல் குழந்தைகள் நடக்கும்போது நொண்டி நொண்டி நடக்கிறாங்க, மூட்டு வலி ரொம்ப இருக்கு, முதுகு தண்டுவடம் வளைஞ்சிருக்கு, கால் முட்டி வளைஞ்சிருக்கு, நம்ம பெற்றோரோ வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோ கண்டுபிடிச்சா உடனடியாக அதை எலும்பியல் மருத்துவர்கிட்ட அணுகி அவங்கள ஆலோசனை பெற்று அதுக்குண்டான சிகிச்சை எடுத்துக்கணும். வயதானவர்களுக்கு சின்னதாக வழுக்கி விழுந்தால் கூட கடுமையான வலி ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக உடனடியாக டாக்டர்கிட்ட போகணும். அவங்களுக்கு சிறிய அளவிலேயோ அல்லது குறிப்பிடத்தக்க அளவிலேயோ எலும்பு முறிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல டயபெட்டிக் பேஷண்ட், நீரிழிவு நோயாளிகள், பாதத்தில் சின்னதாக புண்ணு இருந்தாலும் காயம் அதிகமாகும் பட்சத்தில் எலும்பியல் மருத்துவரையும் பார்க்கணும். அது ப்ரெஷர் ரிலீவிங் ட்ரீட்மெண்ட், அவங்க அந்த பாதத்துக்கு ஏற்படக்கூடிய அழுத்தங்களை குறைக்கிற வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. எம்சிஆர் செப்பல், சாஃப்ட் செப்பலை போடுறதை பற்றியும் காயத்தை ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதை பற்றியும் விளக்கம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அந்த நோயிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கும் மிகவும் முக்கியமாக அமையும். எலும்பு அல்லது மூட்டில் இரவு நேரத்தில் குறையாத வலி, காரணம் இல்லாமலே தானாக வீக்கம் வருது, உடல் எடை திடீர்னு இழைச்சி போகுது, இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு காரணம் மருத்துவரை அணுகணும் அறிகுறிகள். இரவு நேரத்தில் வலி வந்தனா டிபி காச நோய் எந்த பாகத்தை வேணா உடம்புல தாக்கலாம், அது எலும்புல கூட வரும். டிபி அறிகுறிகள் தான் இப்ப நம்ம சொன்னதெல்லாம். அடுத்தது எடை குறையும், வீக்கம் அதிகமாகலாம். அந்த இடத்துல நைட் ஸ்விட்ஸ், இரவு நேரத்தில் காய்ச்சல் வந்து வேர்க்கும், டிபி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள அறிகுறிகள். இது மாதிரி இருந்தாலும் நீங்க எலும்பியல் மருத்துவரை அணுகி காச நோய்க்கு உண்டான பரிசோதனைகளை உங்க மருத்துவர் செய்வாரு. முக்கியமாக வந்து செய்யக்கூடாத ஒண்ணு என்னன்னா, சின்ன சின்ன வலிக்கெல்லாம் நம்மமா சுயமா செல்ஃப் மெடிக்கேஷன், மருந்து கடையில போய் நம்மளே வலி நிவாரண மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்றோ ஒரு முறை ஒரு வாட்டி எடுத்தீங்கன்னா தவறில்லை, அது ரெகுலராக இருக்கிற பட்சத்தில் செய்யவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம வலி வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். என்ன வலி எப்படிங்க வரப்பிரசாதமாகும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பாகத்தில் ஒரு காலில் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா டாக்டர்கிட்ட போய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உடல் நமக்கு உணர்த்துது வலி மூலியமாக தான். இப்போ வலியே இல்லை, இப்போ இது எப்போ உணர்வோனா, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு காலில் புண்ணு வரும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்களுக்கு வலியே இருக்காது, ஆனால் புண்ணு மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த புண்ணு வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது புற போய் காலை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை, விரலையோ பாதத்தையோ காலையோ வெட்ட வேண்டிய நிலைமையில போய் கொடுக்க முடியும். அப்போ வலி இருந்திருந்தா அவங்க ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ வலி வந்து நம்ம வரப்பிரசாதம், அதனால வலி ஏற்படும் பொழுது அதற்குண்டான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கணும். வலியை அலட்சியம் செய்யாதீர்கள், ஆரம்பத்திலேயே எலும்பியல் மருத்துவரை அணுகுங்கள். சரியான நேரத்தில் சிகிச்சை பெற்றால் நல்ல நடையும் நல்ல வாழ்க்கையும் நிச்சயம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.

0: இன்றைய நிகழ்ச்சியில் எப்போது எலும்பியல் மருத்துவரை அணுக வேண்டும் என்பது குறித்து விளக்கமளித்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:30. நிகழ்ச்சியில் தொடர்வது
2: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடித்ததும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கலை, காலில் இடிச்சுட்டுது லேசாக, ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை. காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது. வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது. பாரு, இப்படி நடுத்தருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சா கொஞ்சம் பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதித்தான். துள்ளி குதித்து தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தெருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டியிருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சுருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டுது. உடனே நடுத்தெருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுகிட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போது இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருட்டு நேரம், வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார், கொஞ்ச நேரம் யோசித்தார், போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தால் தான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டோரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதுவும் அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா, வாங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலன்னார் இவர். பின்ன வேறு எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதுக்காக தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாராம்.
2: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
5: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442-4986-458, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இதா. நேரம் 7:35. ஒவ்வொரு நகரமும் ஒரு நினைவு, ஒரு வாசனை, ஒரு கதை. அந்த கதைகளோட உங்க மனசையும் சேர்த்து உலா வர்றதுதான் நகருலா.

இன்றைய நகருளா நிகழ்ச்சியில நீரை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது சாதாரண விஷயம். ஆனால் ஒரு தேசிய நெடுஞ்சாலையின் மேம்பாலம் போல தண்ணீரை ஓடி செல்லும் அதிசயத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இயற்கையின் அழகும் மனிதனின் பொறியியல் திறமையும் ஒன்றிணைந்து உருவான அற்புதமான இடம்தான் கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சுவர்ணமண்ணு அக்வடக்ட். இன்றைய நகருளாவில் அந்த வியப்பூட்டும் நீர்பாலத்தை பற்றி அறிந்து கொள்வோமான நேயர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் உலா போகலாம். சுவர்ணமண்ணு அக்வடக்டுக்கா பாடல் கேட்கலாம். ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் ஜுனிடா காந்தி குரல்களில்.

நேர்களே, வேலை வாய்ப்பு செய்தி. தேசிய அனல்மின் நிலையத்தின் கீழ் செயல்படும் பசுமை எரிசக்தி துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அசிஸ்டன்ட் என்ஜினியர் 100, ஜெனரல் மேனேஜர் 14 என மொத்தம் 114 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதன் கல்வி தகுதி டிப்ளமோ, பிஇ, பிடெக். தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க இம்மாதம் 31 கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு இணையதள முகவரி ngel.inல் பார்க்கவும். மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி: எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் ONGC காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல் 2, கெமிக்கல் 10, பெட்ரோலியம் 9, புவியியல் துறை 4, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 2 என மொத்தம் 52 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி. வயது வரம்பு 31/7/2026 18 to 27 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு, உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கட்டணம் ₹1000. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்கும் கடைசி நாள் இம்மாதம் 31. மேலும் விவரங்களுக்கு ONGEINDIA.com என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி நகருளா. இன்றைய நகருளா நிகழ்ச்சியில் சுவனமண் அக்வடக்ட் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா, கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நீர்ப்பாலம். இது பீச்சி பாசன திட்டத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டது. தண்ணீரை ஒரு கால்வாயிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த அமைப்பு கட்டப்பட்டுள்ளது. சாலையின் மேலே தண்ணீர் ஓடுவது இதன் மிக சிறிய சிறப்பாகும். மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: শুনক শুনক শুনক রাইজ সকল, KYC আপডেট সংক্রান্তীয় মেসেজক আওকাণ নকৰিব। ততালিকে KYC আপডেট কৰক। যদিহে পৰিচয় বা ঠিকনাৰ কোনো পৰিৱৰ্তন হোৱা নাই, তেন্তে আপোনাৰ বেংক বা ATM বা বিজনেছ কৰেছপণ্ডেণ্ট অৰ্থাৎ BC-ৰ ওচৰলৈ যাব বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল বা মোবাইল নম্বৰ বা মোবাইল বেংকিং এপ বা চিঠিৰ জৰিয়তে ঘোষণা দিব। আৰু যদি কোনো পৰিৱৰ্তন ঘটিছে, তেন্তে পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখাব। একাউণ্ট সক্ৰিয় ৰাখি বেংকিং সেৱাৰ সুবিধা ল'ব। আপোনাৰ KYC আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক।
1: RBI কয়,
2: জানি লওক, সতৰ্ক হৈ ৰওক।
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நகருலா. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில சூனமண்ணு அக்குடக் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். 1950களில் பீச்சியானை கட்டுமான காலகட்டத்தில் இந்த அக்குடக்டும் உருவாக்கப்பட்டது. கடந்த 70 ஆண்டுகளுக்கும் மேலாக இது விவசாய நிலங்களுக்கு நீரை வழங்கி வருகிறது. திருச்சூர் பாலக்காடு பகுதிகளில் உள்ள பல கிராமங்களின் மேலாண்மை வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றி வருகிறது. ட்ரோன் காட்சிகள் மூலம் இந்த நீர்ப்பாலம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது. பசுமையான இயற்கை சூழலுக்கு நடுவே வானத்தில் மிதப்பது போல தெரியும் இந்த நீர்வழி பலரையும் கவர்ந்தது. இதனால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை தேடி வருகின்றனர். ஒவ்வொரு நகரமும் ஒரு நினைவு, ஒரு வாசனை, ஒரு கதை. அந்த கதைகளோட உங்கள் மனசையும் சேர்த்து உலா வருதுதான் நகருலா. மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் டிராகன் திரைப்படத்திலிருந்தா சித் ஸ்ரீராம் மற்றும் சஞ்சலா கல்மஞ்சி குரல்களில்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நகருலா. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் சிவனமண்ணு அக்வடெக்ட் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிவனமண்ணு அக்வடெக்டின் பொறியியல் அதிசயம் நிறைஞ்சிருக்கு. அக்வடெக்ட் என்பது நீரை ஒரு தடையை தாண்டி கொண்டு செல்லும் சிறப்பு அமைப்பாகும். சிவனமண்ணு அக்வடெக்ட் ஒரு பரபரப்பான நெடுஞ்சாலையின் மேலே கால்வாய் நீரை கடத்துகிறது. அக்கால பொறியியலாளர்களின் திறமையும் தொலைநோக்கும் பார்வையும் இது வெளிப்படுத்துகிறது. மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் தங்கலான் திரைப்படத்திலே இருந்தோம், சிந்தூரி விஷால் குரலில்.

0: இந்த நீர்ப்பாலம் வெறும் காட்சி பொருள் அல்ல. 24க்கும் மேற்பட்ட கிராமங்களின் விவசாய நிலங்களுக்கு பாசன நீரை வழங்கும் உயிர் நாடியாக செயல்படுகிறது. நெல், காய்கறி மற்றும் பல்வேறு பயிர்களின் வளர்ச்சிக்கு இந்த கால்வாய் பெரிதும் உதவுகிறது. ஒரு சாதாரண நீர்க்கால்வாய் இன்று உலகம் வியக்கும் பொறியியல் அதிசயமாக மாறியுள்ளது. சிவனமண்ணு அக்வடக் நமக்கு நீரின் மதிப்பையும் முன்னோர்களின் கட்டுமான அறிவையும் நினைவூட்டுகிறது. இயற்கையும் வரலாற்றையும் பொறியியலையும் ஒரு சேர ரசிக்க வைக்கும் இந்த அற்புதமான நீர்ப்பாலம் என்றும் கேரளாவின் பெருமைகளில் ஒன்றாக திகழும். மரங்களை வளர்ப்போம், மழையை வரவேற்போம், இயற்கையை நேசிப்போம், இன்பமான உலகை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி வரும் பாடலுடன் இன்றைய நகருளா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம். இட்லி கடை திரைப்படத்திலிருந்து தனுஷ் மற்றும் அறிவு கொள்கலில்.
1: Do it tonight.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளிலிருந்து பூமியை பாதுகாக்கவும் இயற்கை வளங்களை பராமரிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் முன்னிலையில் இன்கிரெடிபிள் இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக உயர்த்த மத்திய சுற்றுலா அமைச்சகமும் ஏர் இந்தியாவும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. புதுச்சேரியில் இவ்வாண்டு தைப்பட்டத்தில் நாட்டு காய்கறிகளை பயிரிட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 12,500 ரூபாய் அறுவடைக்கு பிந்தைய மானியமும் தரமான விதைகளை வாங்க 50% பின்செய் மானியமும் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பித்த விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் விவசாயிகளின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியல் தொடர்பாக ஆட்சேபனை உள்ளவர்கள் ஆகஸ்ட் 3 தேதிக்குள் எழுத்து மூலம் தெரிவிக்கலாம் என்று தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான 53 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஜானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 16வது ஜூனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி போட்டி கோவையில் இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 8 தேதி வரை 12 நாட்கள் நடைபெறும் இந்த தொடரில் நாட்டின் சிறந்த ஜூனியர் அணிகள் சாம்பியன் பட்டத்திற்காக களம் காண்கின்றன. அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு அறிவிப்பின்படி 2026-27 ஆண்டிற்கான இந்திய கால்பந்து லீக் போட்டி அக்டோபர் 16 தேதி தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 8:02.

தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். இனிப்பு என்றாலே சர்க்கரை நினைவுக்கு வரும். ஆனால் இயற்கை நமக்காக ஆயிரக்கணக்காக ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருக்கும் இனிப்பு ஒன்று இருக்கிறது. அது வெறும் சுவைக்காக மட்டுமல்ல, உடலுக்கு மருந்தாகவும் மனதிற்கு புத்துணர்ச்சியாகவும் வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாகவும் திகழ்கிறது. அந்த இனிய அற்புதம்தான் தேன். ஒரு சிறிய தேனி ஆயிரக்கணக்கான பூக்களை சுற்றி சேகரிக்கும் அன்பின் பரிசுதான் தேன். இன்று தகவல் தளத்தில் தேனின் இனிப்பு மட்டுமல்ல, அதன் பின்னால் இருக்கும் அறிவியல், மருத்துவம், வரலாறு, இயற்கையின் அதிசயம் என பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் இனிமே திரைப்படத்திலிருந்து.

0: ஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தேன் என்பது தேனீக்கள் மலர்களில் இருந்து சேகரிக்கும் பூந்தேனை தங்கள் உடலில் உள்ள நொதிகளுடன் கலந்து தேன்கூட்டில் சேமித்து உருவாக்கும் இயற்கை உணவாகும். 1 கிலோ தேன் தயாரிக்க தேனீக்கள் சுமார் 40 முதல் 50 லட்சம் பூக்களை பார்வையிடுகின்றன. அவை சேர்த்து பறக்கும் தூரம் பூமியை பல முறை சுற்றுவதற்கு சமம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அதனால தான் ஒவ்வொரு துளி தேனும் இயற்கையின் உழைப்பின் சின்னமாக கருதப்படுகிறது. தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் தக்கர் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தேன் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தேனை பயன்படுத்தி வருகிறான். பழங்கால எகிப்தியர்கள் தேனை மருந்தாகவும் அழகு சாதனமாகவும் பயன்படுத்தினர். தமிழ் இலக்கியங்களில் கூட தேன் பற்றிய குறிப்புகள் ஏராளமாக உள்ளன. சங்க காலத்தில் தேன் மிகவும் மதிப்பு மிக்க பொருளாக இருந்தது. அரசர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களில் தேனும் ஒரு இடம் பெற்றிருந்தது. தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் டிராகன் திரைப்படத்திலிருந்து.

மீண்டும் 8:30 மணிக்கு தகவல் தளம் நிகழ்ச்சி தொடரும். இன்னும் சில நாடுகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

தளம் நிகழ்ச்சியில் தேன் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேன் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டால், ஒரு தேனி மலர்களிலிருந்து பூந்தேனை உறிஞ்சி அதை தன் உடலின் ஹனி ஸ்டொமக் எனப்படும் பகுதியில் சேமிக்கிறது. அதில் உள்ள இயற்கை நொதிகள் பூந்தேனை மாற்றத் தொடங்குகின்றன. பின்னர் அதை தேன் கூட்டில் சேர்க்கிறது. மற்ற தேனீக்கள் தொடர்ந்து அந்த திரவத்தை மாற்றி மாற்றி சேமிக்கின்றன. இறுதியில் அதன் ஈரப்பதம் குறைந்து கெட்டியாகி நமக்கு தெரிந்த தேனாக மாறுகிறது. அதன் பிறகு தேன் கூட்டை மெழுகால் மூடி பாதுகாக்கின்றன. தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் மதராசி திரைப்படத்திலிருந்து.

தளம் நிகழ்ச்சியில் தேன் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தேனின் ஊட்டச்சத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தேன் வெறும் இனிப்புக்காக மட்டும் கிடையாது, அதில் இயற்கை குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள், வைட்டமின் பி, வைட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, மக்னீசியம் போன்ற பல சத்துக்கள் உள்ளன. அதனால தான் தேன் உடலுக்கு உடனடி சக்தி தரும் உணவாக கருதப்படுகிறது. தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் தக்லைவ் திரைப்படத்திலிருந்தா தி குரலில்.

0: வரும் எந்த கதையின்னு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தேன் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேனில் இருக்கிற சத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ அதோட மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தொண்டை வலியை குறைக்க உதவுகிறது, இருமலை கட்டுப்படுத்த உதவுகிறது, காயங்கள் விரைவில் ஆற உதவுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, செரிமானத்திற்கு உதவுகிறது, உடனடி ஆற்றல் தரும் இந்த தேன், ஆன்டி பாக்டீரியல் தன்மை கொண்டது. தெரிஞ்சுக்கிறது முதல்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தேன் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேனீக்களின் உலகம் மிக மிக அற்புதமானது. ஒரு தேன்கூட்டில் ஒரு ராணி தேனி, ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீக்கள், சில ஆண் தேனீக்கள் மட்டும் வாழ்கின்றன. ராணி தேனி தினமும் ஆயிரக்கணக்கான முட்டைகள் இடும். வேலைக்கார தேனீக்கள் தான் பூக்களை தேடி செல்வது, தேன் தயாரிப்பது, கூட்டை பாதுகாப்பது என அனைத்து வேலைகளையும் செய்யும். தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் ஜோ திரைப்படத்திலிருந்து ஆனந்த் அரவிந்தாக்ஷன் குரலில்.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தேனை குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தேனை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தேன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் கெடாமல் இருக்குமா? தேன் மட்டுமே கெடாத இயற்கை உணவு. தேனீக்கள் பூமியில் இல்லாமல் போனால் உணவு சங்கிலி கடுமையாக பாதிக்கப்படும். உலகில் 20,000 மேற்பட்ட தேனி இனங்கள் உள்ளன. இதில் மிகவும் சுவாரஸ்யமானது என்னென்னா, ஒரு தேனி தனது வாழ்நாளில் தயாரிப்பது 1 டீஸ்பூன் தேனிலும் குறைவு. ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல? தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் அமரன் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்களில்.

0: குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடர். 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் 9 வரை. இன்று இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம். குற்றவியல், எழுதியவர் RK கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நியூஸ் அண்ட் ஏர் செயலிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திராநகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி தகவல் தளம். நம்ம இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சிக்கு நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. தேனின் பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேன் உற்பத்தி மூலம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வாழ்வாதாரம் பெறுகின்றனர். தேனீ வளர்ப்பு ஒரு சிறந்த சிறு தொழிலாக வளர்ந்து வருகிறது. தேனீக்கள் தேன் மட்டுமல்ல, பயிர்களின் மகரந்த சேர்க்கைக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்கின்றன. அதனால் விவசாய உற்பத்தியை அதிகரிக்கிறது. ஒரு துளி தேனின் பின்னால் ஆயிரக்கணக்கான மலர்களின் மனமும் எண்ணற்ற தேனீக்களின் உழைப்பும் இயற்கையின் பே

பேரன்பும் மறைந்திருக்கிறது. அந்த ஒரு துளி நமக்கு இனிப்பை மட்டுமல்ல, உழைப்பின் மதிப்பையும் ஒற்றுமையின் வலிமையையும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டிய அவசியத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. இயற்கை தரும் இந்த இனிய பரிசை மதிப்போம். தேனீக்களையும் மலர்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம். இனிமையான இந்த தகவலுடன் இன்றைய தகவல் தளம் வரும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம், திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 9:32:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியிலேனி மனதிற்கு இசைந்த மணாளன், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் பாடல், ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

அரிகேச நல்லூர் முத்தையா பாகவதர் பாடல் ஒலித்தது ராகம் சங்கராபரணம். நிறைவாக காதி மோதி வாதாடும் அருணகிரிநாதர் திருப்புகழ், சந்திர கவுன்ஸ் ராகம், சந்த தாளம்.

பரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா குண்டு எறிதல் F57 பிரிவில் தங்கம் வென்ற ஷர்மிளா தன்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக இயற்கை வள பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு இயற்கையை பாதுகாப்பதிலும் மதித்து நடப்பதிலும் தான் மனித குலத்தின் நல்வாழ்வு உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை மேற்கோள் காட்டி பகிர்ந்துள்ள பிரதமர், இயற்கையோடு இணைந்து வாழும் நமது பாரம்பரிய அறவழியை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் ஆண்களுக்கான 79 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கேலோ இந்தியா வீரர் வல்லூரி அஜய் பாபுவுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2032 உலகளாவிய பொம்மை சந்தையில் இந்தியாவின் பங்கை 5% உயர்த்த

0: நடத்த பணிக்குழு அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் டாய் செக்டார் பிளேபுக் வழிகாட்டி கையேட்டை வெளியிட்ட அவர், உள்நாட்டு உற்பத்தி வடிவமைப்பு மற்றும் ஏற்றுமதியை அதிகரித்து உலகத்தரம் வாய்ந்த இந்திய பொம்மைகளை உருவாக்க தொழில் முனைவோருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் August 5-8 புகழ்பெற்ற பிரிக்ஸ் கலாச்சார மாநாடு நடைபெற உள்ளது. இதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கலாச்சார அமைச்சர்கள் மற்றும் குழுவினர் பங்கேற்று பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளனர். தொடர்ந்து மாநாட்டின் ஒரு பகுதியாக பழங்குடியினர் அருங்காட்சியகம், சாஞ்சி ஸ்தூபி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கின்றனர். மாஹேயில் உள்ள ஸ்ரீ நாராயணா கல்வியியல் கல்லூரியில் 2026-28 கல்வியாண்டுக்கான பிஎட் புதிய பிரிவை தொடக்கி வைத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதோடு நில்லாமல் சமுதாயத்தின் முன்மாதிரி வழிகாட்டிகளாக உருவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு அறிவிப்பின்படி 2026-27 இந்திய கால்பந்து லீக் போட்டி October 16 தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 10:02:25. மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது சாதாரண பாடல் நிகழ்ச்சி இல்லை, இது முகநூல் வழியாக நீங்கள் விருப்பம் தெரிவித்தால் உங்கள் நினைவுகள் பேசும் பாடல்கள், உங்கள் சந்தோஷமும் சோகமும் கலந்த நேயர் விருப்ப இசை மழை. முகநூலில் உங்கள் பெயருடன் உங்கள் மனசோட வரிகள் இப்போ ரேடியோவில் ஒலிக்கப் போகுது. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நம்ம ஃபேஸ்புக் ஐடி ஆகாஷ்வாணி புதுச்சேரி. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் தினமும் உங்களின் அன்பான பாடல் வேண்டுகோள்கள் ஏராளமாக வந்து குவிகின்றன. ஒவ்வொரு விருப்பத்தையும் எங்கள் இதயபூர்வமான நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். நேற்றைய நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்ட நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் மீண்டும் வாய்ப்பு வழங்க இயலாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் புதிய குரல்களுக்கும் புதிய நண்பர்களுக்கும் புதிய இசை விருப்பங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களின் சிறிய முயற்சி. அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் கேட்டு பதிவிட்ட விருப்ப பாடல்களே முதன்மையாக ஒளிபரப்பாகும். உங்களின் அன்பும் புரிதலும் தொடர்ந்த ஆதரவும் எங்களுக்கு என்றும் உறுதுணை. தொடர்ந்து உங்கள் விருப்பங்களை பதிவு செய்யுங்கள், உங்கள் முறை நிச்சயம் வரும். இதோ புதிய நேயர்களின் இனிய இசை விருப்பங்களுடன் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி இனிதே தொடர்கிறதா. நிகழ்ச்சியின் முதலாவதாக சென்னையிலிருந்து மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன் இவர்கள் கேட்டுள்ள படம் தாலாட்டு கேட்குதம்மா.

நேயர்களே, இன்று 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: இயற்கையை காப்போம். நெறிப்படுத்துகிறார் தங்கம் அவர்கள். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வேட்டை வளம் குமார். இவர் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எச்சில் இரவுகள்.

समाताय। நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் அவர்கள். அவர்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான் போட்ட சவால்.

நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: இயற்கையை காப்போம். நெறிப்படுத்துகிறார் தங்கம் அவர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செங்கல்பட்டு ரமணிலிங்கம் பாடல் கேட்டிருக்கும் படம் ஜாதி பூக்கள்.

நேயர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத்தொடர். 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 மணி முதல் 9 மணி வரை. இன்று இரவு 8:30 மணிக்கு அவலா சொன்னால் நாடகம், குற்றவியல், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இதனை நியூஸ் அண்ட் ஏர் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் சின்னவர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு.

கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தனது விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்கள், இதே வீணை திரைப்படத்திலிருந்தார்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வரி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் கே பி ராஜதுரை, ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்தார்.

முகநூல் வழியாக வந்த உங்கள் அன்பான விருப்பங்கள் இன்று எங்களோட இன்பாக்ஸை மட்டும் அல்லங்க எங்களோட மனசையும் நிறைய செய்திடுச்சு. ஆனால் நேரமின்மை காரணமாக உங்கள் எல்லோருடைய விருப்ப பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப முடியல. அதனால கோயம்புத்தூர் சிவசுப்பிரமணியன், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியன், திருமுட்டம் அன்பழகன், நன்னிலம் நாராயணன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், புதூர் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், காரைக்கால் என்கே தேவா, ஜெயதேவா, ரித்திகா ஸ்ரீ, சாய் ஷர்வின், பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, சென்னை சிவராம் நாகராஜன், சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீனிவாச வரதன், தேனி பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், சாட்டின் பார் ஸ்ட்ரக்சர்ஸ் இவர்களுக்காக இந்த பாடலை ஒலிக்க செய்து கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் சாதனை படைத்த இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கம் வென்ற ஷர்மிளா தன்கர், வெள்ளி பதக்கம் வென்ற சர்வேஷ் அனில் குஷாரே, வல்லூரி அஜய் பாபு மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்ற ஷில்பா கே ஷைலா ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாராந்திர மங்கள் மிலன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் August 5-8 புகழ்பெற்ற பிரிக்ஸ் கலாச்சார மாநாடு நடைபெற உள்ளது. இதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கலாச்சார அமைச்சர்கள் மற்றும் குழுவினர் பங்கேற்று பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளனர். தொடர்ந்து மாநாட்டின் ஒரு பகுதியாக பழங்குடியினர் அருங்காட்சியகம், சாஞ்சி ஸ்தூபி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கின்றனர். இன்று உலக ஹெபாடைட்டிஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தடுப்புகளை தகர்ப்போம் என்ற மைய கருத்துடன் 2030 இந்நோயை ஒழிக்கும் நோக்கில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. மாஹே கூட்டுறவு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப

0: கல்லூரியில் புதியதாக சேர்ந்த மாணவர்களுக்கான ஒடிசி அறிமுக விழா கல்லூரி அரங்கில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இவ்விழாவை மாஹே பிராந்திய ஆட்சியர் திரு அங்கித் குமார் தொடங்கி வைத்து பேசினார். அறிவோடு சேர்ந்து நற்பண்புகளையும் சமூக பொறுப்பையும் வளர்த்து கொள்ளும் இளைஞர்களே நாட்டின் உண்மையான செல்வம் என குறிப்பிட்டுள்ளார். 16வது ஜூனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி போட்டி கோவை மாநகரில் இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 8 வரை 12 நாட்கள் நடைபெறும் இந்த தொடரில் நாட்டின் சிறந்த ஜூனியர் அணிகள் சாம்பியன் பட்டத்திற்காக களம் காண்கின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:15. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். ஆம், இது நேயர்களுக்கான நேரம். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அருமையான வாய்ப்பு இந்த நேயர் நேரம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, இயற்கையை காப்போம். இன்னைக்கு நம்முடைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் மனித வாழ்வின் அடித்தளமான இயற்கையை காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் தான் உங்களோட கலந்துரையாட செய்ய இருக்கிறோம். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, குடிக்கும் தண்ணி, உணவு, வாழும் நிலம் எல்லாமே நமக்கு இயற்கை தரக்கூடியது தான். ஆனால் இன்னைக்கு காடுகளோட அழிப்பு, பிளாஸ்டிக்கோட மாசு அதிகமாக சேர்ந்திருக்கிறது, நீர் பற்றாக்குறை, காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகள் இயற்கையை கடுமையாக பாதித்து வருதுன்னு சொல்லலாம். இந்த சூழலில் இயற்கையை பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு? அரசு மட்டும்தான் பொறுப்பா, இல்லை ஒவ்வொரு குடிமகனின் கடமையுமா? உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கலாம். உங்களோட கலந்துரையாடல் செய்ய காத்திருப்பது உங்கள் சகோதரி ஆர் தங்கம். நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இயற்கையை காப்போங்கிற தலைப்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து 2275240 அல்லது 2275250 நம்பரில் அழைச்சி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ முதல்ல ஒரு நேயரோடு நம்ம பேசுவோம், என்ன கருத்து அவங்க சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். சொல்லுங்க.
2: கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் பகுதியில இருந்து முகமது இக்பால் ராகிலா.
1: முகமது இக்பால் சார்ங்களா?
2: ஆமாங்க.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.
2: தலைப்பு சொன்ன சோரி,
1: இயற்கையை காப்போம்.
2: இயற்கையை காப்போம். நம்ம வந்து இறைவன் வந்து நமக்கு வந்து உலகத்தை வந்து இயற்கையாக கொடுத்துருக்காங்க. அதாவது மூணுல வந்து 2 நீரா இருந்தாலும் 1 பூமியால படைக்கப்பட்டது. அந்த பூமியில வந்து எத்தனையோ இயற்கை எழில்கள் உள்ளது. அதை நம்ம வந்து மாசுபடுத்திட்டு இருக்கோம். உதாரணமா சொல்லணும்னா, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்து, உரம், செயற்கை மரம் உரம் போட்டு அந்த இயற்கை விவசாயத்தையே பாலடைஞ்சு செயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டோம். அதனால இயற்கை சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால மரங்களை வெட்டுறோம், புதுசா மரம் வைக்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரி பொதுவா பாக்கணும்னா, அந்த பாலிதீன் பையனால ரொம்ப மாசு ஏற்பட்டிருக்கு. இயற்கைக்கு ரொம்ப நம்ம எதிர்மறையாக செஞ்சிட்டு இருக்கோம். அதனாலதான் பேரழிவு எல்லாம் ஏற்படுதுங்க. அதனால நம்ம வந்து சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம இயற்கையை வந்து நம்ம நேசிக்கணும். நம்ம முக்கியமா நமக்கு கொடுத்து இறைவனால நமக்கு கொடுத்த அமானிதம், அதாவது நமக்கு ஒரு இறைவலா இறைவன் கொடுத்து அதை நம்ம மீண்டும் திருப்பி இன்னொரும் சந்தேகத்துக்கு நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும். அதனால நம்ம இயற்கையை மதிப்போம், மண் வளம் காப்போம்.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார். அதாவது மரத்தை வெட்டுறோம், அதுக்கப்புறம் பதில் மரத்தை நட்டு பராமரிக்கிறது இல்லை, வளர்க்குறது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உண்மையாக இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்னு இல்லை, இப்போ வரைக்குமே அதிகமாக தாட் போயிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரம் நாம் வெட்டுறோம்னா அதுக்கு பதில் 5 மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை யாராவது ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா, ஃபாலோ பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு மரத்துக்கு ஒரு மரக்கன்றாவது நட்டு நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கட்டும். அடுத்த நேயர். சரி, அடுத்த நேயர் வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம், சொல்லுங்க சார்.
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜிமுதி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஆ சொல்லுங்க சார், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.
1: இயற்கை காப்பவுண்ட் கொடுத்துருக்கீங்க.
0: ஆமாங்க சார். நீர் வளம் காப்போம் எல்லாமே பேசிட்டே தான் இருக்கோம். சொல்லுங்க சார்.
1: இது வந்து அரசு மட்டும் இல்ல, தனி மனிதன் ஒவ்வொருடைய பொறுப்பும் ஆகும். இயற்கையை பாதுகாக்கிறது, அதாவது ஒவ்வொரு வீடுகள்லயும் அதை பாதுகாத்தாங்கன்னு வச்சுங்க.
0: ஆமா,
1: நிச்சயமா உலகத்தை நம்ம மாத்திடலாம். நிச்சயமா அதுக்கு வந்து நம்ம மரக்கன்றுகளை அதிகமா நடலாம். ஆமா, இருக்கிற மரங்களை வெட்டாம கூட பாதுகாக்கலாம். அதே ஒரு இயற்கைக்கு பாதுகாக்கிற ஒரு வழிதான். நிச்சயமா. அதே மாதிரி நம்ம நீர்நிலைகள், நிலம், இந்த ஐபூந்தங்கள் சொல்லுவாங்கல்ல, அது நிச்சயமா அதை பாதுகாக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குல்ல மேடம், அதுக்கெல்லாம் மக்கள் போறாங்க, அது வந்து முறையா பயன்படுத்துறாங்கன்னா அந்த விழிப்புணர்வு இன்னும் வரலன்னு தான் சொல்லணும்.
0: ஆமா ஆமா, எங்க போனாலும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கட்டிட்டு போயிடுறாங்க, அங்க அப்படியே போட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க.
1: அப்படியே போட்டு பிளாஸ்டிக் பாட்டில தண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போயிடுறது.
0: ஆமா,
1: இது வந்து நம்ம மண் வளம் மட்டும் இல்ல, இயற்கை வளம் மட்டும் பாதிக்கல,
0: ஆமா
1: கால்நடைகளுக்கும் பெரிய பாதிப்பா போயிடுது. உயிருக்கே சேதம் அடைஞ்சிருது. அந்த பாலித்தீன் பைகள்லாம் சமயத்துல அது சாப்பிடுறப்ப அது வயசுல போய் மாட்டிக்கிட்டு பெரிய தொந்தரவுகள்லாம் உண்டு பண்ணுது. இதையெல்லாம் வந்து நம்ம கவனத்துல கொண்டு செயல்பட்டோம்னா இயற்கையை நிச்சயமா பாதுகாக்கலாம். தனி மனிதனுடைய ஒரு விழிப்புணர்வு பொறுப்புணர்வு தான் இருக்கு.
0: அரசாங்கம் முக்கியமா அதுக்கு பொறுப்பு ஏத்துக்குதோ இல்லையோ, ஒவ்வொரு தனி மனிதனும் பொறுப்பு ஏத்துக்கணும்னு சொல்றீங்க.
1: அதாவது இந்த பள்ளி கூடங்கள்ல குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சொல்லிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அத பெற்றோர்களும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும்.
0: ஆமா ஆமா,
1: வாய்ப்பு மிக்க நன்றி.
0: நன்றிங்க சார். நன்றிங்க சார், நல்ல தகவல் சொன்னீங்க. நன்றிங்க சார். அடுத்த நேயரின் கருத்து என்னன்னு கேட்டுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் படிப்பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. இயற்கையை காப்போம் இன்றைய தலைப்பு.
2: ஒவ்வொருத்தருடைய தான்மீக பொறுப்பும் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மேம். நான் வந்து நெகிழி பைகள் அப்படிங்கறத பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு உறுதிமொழி எடுத்துக்கணும் மேம். இப்ப நாலாம் பாத்தீங்கன்னா வெளியில போகும்பொழுது கட்டப்பை அல்லது மஞ்சப்பை அல்லது துணிப்பை இது மாதிரிதான் கொண்டு போய் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். சோ நிறைய பேர் வந்து இது கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில மஞ்சப்பை கட்டப்பை எல்லாம் கொண்டே போறது இல்ல. ஏன், நம்ம இயற்கைக்கு குந்தகம் விளைவிக்க கூடிய நெகிழி பைகள் பிளாஸ்டிக் நம்ம கையில கொண்டு போகிறதுக்கு தயக்கமே படல. ஆனா ஏன் மஞ்சப்பை துணிப்பை எல்லாம் தயக்கப்படுறோம், அது மாதிரி பண்ணவே கூடாது.
0: அதுலயும் குறிப்பா கட்டப்பை கூட கொஞ்சம் எடுத்தாலும் எடுத்துறாங்க. நிறைய பொருள் போட்டு எடுக்கும் பொழுது இந்த கைப்பை சின்னதா இருக்கக்கூடிய பையனும் பொழுது எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அது கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. பாக்குறதுக்கு மரியாதை தரக்கூடிய செயலுமே அதுதான் நல்ல செயல்.
2: உண்மை இல்ல. என்ன ஒரு பாதிப்பு அப்படிங்கறது வருதுன்னா, இந்த நெகிழிப்பைகள் நிலத்துல விழுந்து 450 வருஷம் ஆனாலும் டீகம்போஸ் அப்படிங்கறது ஆகாது.
0: ஆமா ஆமா,
2: அதனால அது மாதிரி குந்தகம் விளைவிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நாங்க வன மகோத்சவ மரம் நடும் திருவிழா நம்ம
0: இப்பதான்.
2: அப்போ நாங்க வந்து கிட்டத்தட்ட 10 மரக்கன்றுகள் எங்களுடைய ஏரியால இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கொடுத்து நீங்க வழங்க அப்படின்ட்டு நாங்க நட்டோம்.
0: சூப்பர் சார், பாராட்டுகள் சார் உங்களுக்கு.
2: ஆமா, அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாருமே பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய சமுதாயம் அப்படிங்கறது மரங்களால் சூழப்படணும். நீங்க அருமையான ஒரு வாக்கியம் சொன்னீங்க, ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வந்ததுன்னா 5 மரங்கள் நம்ம நட்டோம்னா எவ்வளவு நல்லது இல்லையா?
0: ஆமாம் சார். இப்ப இது வந்து நல்லா வளர்ந்து இருக்கிற மரத்தை நம்ம வெட்டுறோம் இல்லைங்களா, அதுக்கு உடனே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஒரு மரம் நட்டோம்னா, ஆனா 5 மரம் நட்டோம்னா அது வளர்ந்து வர வரைக்கும் அது ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க.
2: இல்ல என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இயற்கைக்கு எதிரான செயல்பாடுகளை பண்றோம் மேம். உதாரணத்துக்கு ஏசி இல்லாத வீடு இன்றைய காலகட்டத்துல பாக்க முடியுதா?
0: இல்ல, இது ரெண்டும் வந்து காற்ற மட்டும் இல்ல, மேல இருக்கக்கூடிய ஆகாயத்துல இருக்கக்கூடிய அந்த ஓசோன் படலத்தையுமே தாக்குது,
2: பாதிக்குது. இல்ல என்னன்னா, இதுல வரக்கூடிய இந்த ஹீட் ரேடியேஷன் அப்படிங்கறது மற்றவங்களுக்கும் அந்த சூட்டை கிளப்பி விடும். புவியையும் வெப்பமயமாடல் செய்து அந்த ஓசோன் லேயர்லயும் ஓட்ட வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நம்ம என்ன ப்ராமிஸ் எடுத்துக்கணும்னா, நான் பண்ணறத முற்றிலும் தவிர்க்க முடியலனாலும் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அப்படிங்கறது நான் கம்மி பண்ணுவேன் அப்படின்னு இருக்கணும். ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு

0: நாலு மணி நேரம் ஆஃப் பண்ணி வைக்கலாம். அப்ப அந்த சூடு அப்படிங்கறது இந்த பூமியில போகாது. ஒரு நைட்டு முழுக்க ஏசி யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்ல, ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் யூஸ் பண்ணேனா ஹோல் நைட்டு ஓடாம அதனால பாதிப்பு அப்படிங்கறது இல்லாம பாதிக்கும், இருந்தாலும் ஓரளவுக்கு கம்மியான பாதிப்பு அப்படிங்கறது வரும். அப்போ பயன்பாட முற்றிலும் தவிர்க்க முடியல, நாங்க அதுக்கு அடிக்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து பாதியாவது குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். நிறைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல தொட்டதுக்கெல்லாம் நிறைய பேரு இந்த கார் எடுக்கிறேன் பைக் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நடந்து ஒரு கடைக்கு போகிறது, சைக்கிள்ல ஒரு கடைக்கு போகிறது, இந்த மாதிரி யாராவது பண்றாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்போ நம்ம சைக்கிள்லயும் நடந்து போகும் பொழுது இந்த ஃபியூயல்னால வரக்கூடிய காற்று மாசுபாடும் தவிர்க்கும். அதே மாதிரி இந்த உலகம் புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த அதிக அளவிலான வாகன பெருக்கம் அது வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அதே மாதிரி கார் பூல் மாதிரி பண்ணலாம் மேம். ஒரே இடத்துல சேர்ந்து ஒரு பத்து பேர் ஒரே ஆபீஸ்க்கு போகணும்னா பத்து வெவ்வேறு வாகனங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு காமனான வாகனம் அப்படிங்கறத எடுத்து நம்ம எல்லாரும் ஒரே வாகனத்துல பயன்படுத்துறது, அப்புறமா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கறத ஒரே பஸ்ஸா நம்ம எல்லாருமே போலாம்.
1: பொது வாகனத்தை பயன்பாடு அதிகரிக்கணும், தனி மனிதனோட பயன்பாடு வந்து வாகன பயன்பாடு குறைக்கணும்.
0: அப்போ இயற்கை அப்படிங்கறது நிச்சயமாக மாசுபாடு குறைந்து
1: அந்த புகை மாசுபாட்டுல இருந்து குறையும் கொஞ்சம்.
0: ஆமா, சோ இந்த மாதிரி குட்டி குட்டி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம இயற்கையை பாதுகாத்தோம்னா இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை அப்படின்ட்டு வாழ முடியும்.
1: ஆமா ஆமா, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நாளைக்கு நமக்கு பெரிய பலன் தரக்கூடியதா இருக்கும் இல்லீங்களா.
0: நிறைய
1: உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க சார்.
0: நன்றி மேம்.
1: நன்றி நன்றிங்க சார். இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. இயற்கையை காப்போம்.
2: இயற்கை மண்ணும் மணி நேரம் மணிநிலர் காடும் உடையதே நல்ல அரண்கம்மா. அந்த அரணை காப்பதற்கு ஒவ்வொரு தனி மனிதனாலையும் முயற்சி எடுத்துக்கிறணும். ஏன்னா அரசாங்கம் பாத்துக்கிறனும், தன்னார்வ தொண்டாளர்கள் இருக்காங்கன்னு நினைக்க கூடாது, நம்ம பாத்துக்கிறணும். ஒரு பாடலா சொல்றேன் அந்த இயற்கை பத்தி.
1: சொல்லுங்க.
2: தவக்களை காணவில்லை, தட்டான்கள் ஏதுமில்லை, அவைகள் வாழும் வாழிடத்தை அழித்து நாமும் வாழுகிறோம். தவக்களை காணவில்லை, தட்டான்கள் ஏதுமில்லை, வண்ணமயிலின் நாட்டமெல்லாம் அரிது.

மனிதர்களின் கைவசம் நமக்கு மட்டும் சொந்தமல்ல பூமி என்பது பல்லுயிரும் வாழ இங்கு உரிமை உள்ளது. ஏனும் காடுகளை வளைத்து வீடுகளை

0: வீரத்தை அழித்து நாமும் வாழுகிறோம், தவக்கடை காணவில்லை அப்படின்னு பாடல் எழுதியிருக்கேன்.
1: நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி சொல்றது, என்னையே மீறி நான் தலையாட்டி கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப
0: ஒரு
1: விஷயத்து மேல ஈடுபாடும் ஈர்ப்பும் இருந்தாதானே அதுக்கு ரிலேட்டடா நம்ம எதுவா இருந்தாலும் ஒரு வேலையை செய்ய முடியும், அந்த கவிதையோ கட்டுரையோ எல்லாமே செய்ய முடியும்.
0: ஆமா, விருப்பம் இருக்கிற இடத்துக்கு நம்ம தேடி போவோம், அது நன்மையாவே இருக்கட்டும். எல்லாரும் வீடுகள்ல தோட்டங்கள் அமைப்போம், சிமெண்ட் பலகைகளை போட்டு பூமி தாய்க்கும் வானத்துக்கும் உள்ள தொடர்பை மறைக்க வேணாம். மண்ணா போட்டு தோட்டங்கள் அமைத்து நம்ம சாக்கடைக்கு போற தண்ணிய, கொசுக்கள் வாழிதமா மாத்துற தண்ணிய செடிகள்

0: உங்களோட கருத்துக்கு நன்றி. வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் வணக்கம், சொல்லுங்க சார்.
1: நல்லா
0: பாளையம் சார், சொல்லுங்க சார்.
1: என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இயற்கை தாய் நமக்கு நிறைய கொட்டி கொடுத்திருக்கிறார். அழகான மலைகள், காடுகள், நீர்வீழ்ச்சிகள், அது மூலியமா நமக்கு கிடைக்கூடிய மழைகள், இப்படி சொல்லி இயற்கை நமக்கு நிறைய நமக்கு வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல நம்ம இயற்கையை பாதுகாக்கிறோமா அப்படி சொன்னா கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கு. இயற்கையை சீரழிக்கிற நெகிழி பயன்பாடு அப்படிங்கறது குறைக்கணும், உரிமை தவிர்க்கணுங்கிறது நம்ம வேண்டுகோள். ஆனா அங்காடிகளுக்கு போகிற போது கையை வச்சுட்டு போயிட்டு அங்க போயிட்டு ஒரு நெகிழி குடும்பம் வாங்குறோம். இங்க பேசுகிற இடத்துல கண்ட இடத்துல பாத்தீங்கன்னா நெகிழி உரைகள்லாம் கொட்டி கிடைக்குது. இப்படி கிடந்த சமுதாயத்துல ஏன் இந்த மாதிரி சீரழிவுகள் இடர்பாடுகள் வராம போகும்?
0: ஆமா, அப்படிதான் இருக்கு. இப்போதைய சூழ்நிலை எங்க பார்த்தாலுமே அந்த நெகிழி பைகள் தான் இருக்கு.
1: அந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்தது அந்த இயற்கையில எதிர்பாராம வரக்கூடிய காட்டுத்தி, அதனால வரக்கூடிய அழிவுகள், மரங்களை வெட்டி சீரடிக்கிறது, மரக்கன்றுகளை கொடுத்தாக்க அது தோட்டத்திலேயோ வயல்வெளிகளில் இல்லாம காட்சி பொருளா வாசல வைக்கிறது, ஒரு மரக்கன்றை வெட்டும் நான்கு மரக்கன்றுகளை நடுங்கள்னு சொல்லி வேளாண்மை துறையில விளம்பரம் பண்றாங்க. இதை செய்யறோம்னு சொன்னா ஒரு கேள்விக்குரியதான் போயிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இல்லாம அலட்சியமா இருக்கிறதுனாலதான் இது மாதிரி பின்விளைவுகளை பின்னடிக்காம பல்வேறு வகையில நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். தனிமரம் தோப்பாக பல கைகள் தட்டினால்தான் ஓசை எழும். அரசாங்கமே எல்லா விஷயத்தையும் மத்திய அரசாங்கம் செய்யும், மாநில அரசாங்கம் செய்யும், புதுவை அரசாங்கம் செய்யும், இல்ல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்யும், இல்ல மற்ற மாநில அரசாங்கம் செய்யும் சொல்லி நாம எதிர்பார்க்க முடியும்னு முடியாது. ஒவ்வொருத்துக்கும் பல வேலைகள், பல நெருக்கடிகள், பல சூழல்கள் அப்படி போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம தான் பொறுப்பு மிகுந்தவர்களை நம்ம நம்மளை உள்ளாக்கிக்கணும். என்ன பொறுத்த கடைகளுக்கு போகிற போது நான் கட்டை பையோ துணி பையோ கூடவே எடுத்துட்டு
0: போயிருக்கேன்.
1: அங்க நெகிழி பையோ கொடுக்குற இடத்துல வேணாம்னு சொல்லிடுவேன். என்ன இந்த காலத்துல இப்படி கூட ஒருத்தர் இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. வாங்கறதுல உடன்பாடு கிடையாது, எனக்கு வேணாம்னு
0: சொல்லிடுவேன்.
1: அந்த கட்டு போய் நெகிழி போய் எடுத்துட்டு போய் நெகிழி போய் வேணாம்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு
0: இருந்துட்டாங்கன்னா
1: எவ்வளவு நல்லா இருக்கும். சாதாரணமா ஒரு பால் வாங்க போறோம் சொன்னா கூட அங்க கை வீசிட்டே போயிட்டு அங்க ஒரு நெகிழி வரை கொடுங்க, அது உள்ள போட்டு கொடுங்கிற காலத்துல போயிட்டு.
0: பால் பாக்கெட்டுமே நெகிழி பைக்குள்ளதான் இருக்கு. அத போட்டு நெகிழி பை.
1: ஆமா, மகளிர் கடைக்கு போனாலும் காய்கறிகள் வாங்க போனாலும் இங்க கை வீசிட்டு போறோம். அந்த நெகிழி பையில வச்சிட்டு வரோம். வரும்போது பிச்சுக்கிட்டு கொட்டிட்டு வர்றது நம்ம சில நேரங்களை பாக்குறோம். அதை கொண்டு வந்து பொருளை படிச்சுட்டு மீதி எங்கன்னா கொஞ்சம் குப்பையில கொண்டு போடுகிற போது அது இடையூற மாறுது. இதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன பண்ண முடியும்? விழிப்புணர்வு வேலைகள் தங்களை மாட்டிக்கிட்டு அலட்சியங்கிற குடும்பத்தை தவிர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும்,
0: தீர்வு கிடைக்கும்.
1: தண்ணீர் பஞ்சம் கடுமையா எங்களுக்கு தலை விரிச்சாடுற இடத்துல இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல சில மாவட்டங்கள்ல தண்ணீரே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாம் திருப்பூர் மாவட்டம் ரொம்ப நெருக்கடியில இருக்கிறாங்க.
0: மழை கம்மியா
1: தானே இருக்கும். இதுக்கு நாம தான் முதன்மை காரணமாவே இருந்துட்டு இருக்கோம். எப்ப நாம இயற்கைய சீரழிச்சு வந்துட்டு இருக்கிறப்போ அப்ப இயற்கை நமக்கு மறைமுகமா தண்டனைகளை கொடுக்கிறது. அந்த தண்டனைகள் நாம வாங்கிட்டு பிறகு தொல்லைகள் அனுபவிக்கிறோம். எதிர்காலத்துல எங்க பேருக்காலத்துல தண்ணீர் கிடைக்குமா, விவசாயம் செழிக்குமா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கோம். இன்னமா ஏழை நேர்நிலைகள் என்ன நிரம்பல, வயல்வெளிகள்லாம் பொட்டல் காடா இருக்கு. இது போல இன்னமக்குள்ள சில மாவட்டங்கள்ல பொட்டல் காடுகளா வயல்வெளிகள் இருக்கிறதா கூட ஒரு செய்தி நான் படிச்சேன். சமீபத்தில் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பொட்டல் காடா ஒரு செய்தி இருக்கிறத படமும் செய்தியும் படிக்கிற போது இதுக்கெல்லாம் என்னைக்கு விடுதலை காலம் வர்றது, இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் என்னைக்கு வர்றது, கேள்வி நிறைய இருக்கு.
0: பதில் நாம தான் சொல்லியாகணும். ஒவ்வொரு தனி மனிதனும் தான் பதில் சொல்லியாகணும்.
1: ஒரே ஒரு மாற்று

0: மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்ணிடுறேன்.
1: சரிங்க சார், சொல்லுங்க.
0: இப்ப இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்கிட்ட இருந்து வரணும் இதுக்கான ஒரு தேடல், அவங்கிட்ட வரணும் ஒரு சமுதாய புரட்சி. அதே போல ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு இடங்களையும் நிறைய துண்டு அறிக்கைகள், நிறைய விளம்பரங்கள், நிறைய செய்திகள் கிராமம் நகரம் சொல்லி சென்று அடையணும். அதுக்கு இளைஞர்கள் தங்களால முடிந்த பங்களிப்பு கொடுக்கணும். அது ஒலிபெருப்பு வழியா கொடுக்கலாம், துண்டு அறிக்கை வழியா கொடுக்கலாம். இப்படி கொடுக்கற நேரங்களில் ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். இது ஒரு சின்ன முயற்சி தான். அந்த முயற்சியிலிருந்து நம்ம முன்னெடுத்து போனோம்னா ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு விதையை போட்டதுன்னு ஒரு செடி நமக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்து கிடக்கிறோம். இளைஞர்கள் தான் இந்த சமுதாயம் இருக்கு, அவங்க தான் மனசு வைக்கணும். நல்ல வசதி வாய்ப்பு பொருளாதார மீது கூட இது ஒரு முன்னேற்பாடா பண்ணலாம், இது செய்யணும்னு எதிர்பார்க்கறேன். வானொலி நிறைய இதெல்லாம் பண்ணுது, புதுச்சேரி வானொலி பண்ணுது, சென்னை வானொலி பண்ணுது, திருச்சி வானொலி பண்ண சொன்னு நிறைய ஒரு காலத்துல தலைப்பு எல்லாம் கொடுத்து அற்புதமா பண்ணாங்க. ஒரு காலத்துல சென்னை திருச்சி வானொலிகள்லாம், இப்ப புதுச்சேரி வானொலி தலைப்பு எடுத்திருக்கு. முன்னே கூட ஒரு மாதிரி தலைப்பு கொடுக்கற போது கூட, இன்னமும் ஒரு தலைப்பு கொடுக்கற போது, இன்னொரு இப்படி தலைப்பு கொடுக்கற போது கூட, இன்னைக்கு மாற்றம்ங்கிறது இல்லாம தானே இங்க போயிட்டு இருக்கோம். காலம் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு விடிவு காலம் கொடுக்குதா?
1: இப்ப நம்மால முடிஞ்ச சின்ன சின்ன முயற்சிகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதற்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும் இல்லைங்களா?
0: தேர்தல் தானே தோடி எல்லாத்துக்குமே வாழ்க்கையில முதல் அஸ்திவாரமே அதுதானே தோடி. அதுதான் இப்ப நிறைய மரக்கட்டைகள்லாம் கூட கொடுக்குறாங்க, நிறைய நேரங்கள்ல ஒரு கிராமத்துல வயல் நல்ல வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு காட்டை உருவாக்கட்டும். ஒரு 10 காணி 5 காணி எல்லாம் காணியில ஒரு காட்டை உருவாக்கட்டும். அது மூலியமா அவருக்கும் ஒரு மழை கிடைக்கும், நல்ல சுகமான காற்று கிடைக்கும். அவர் மூலியமா அந்த கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு இன்னொரு மழை வளமும் நீர் வளமும் கிடைக்கும் இல்ல?
1: ஆமா,
0: இங்க நெகிழி உரையில இருக்கிறதுனால அடிச்சுக்கிட்டு ரொம்ப இன்னல் பண்ணிட்டு.
1: ஆமா ஆமாங்க சார்,
0: இதெல்லாம் காரணம், இதுக்கெல்லாம் காரணம் ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல ஒரு தேடல் காத்து இது பாட்டு. இந்த காலத்துல அந்த மாற்றத்தை கிடைக்கல, இனி என்ன பண்ண முடியும் நம்ம?
1: எல்லாமே மாற்றத்துக்குரியதுதாங்க சார், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, இதுவும் மாறும் நம்பிக்கையோட நம்ம வந்துட்டு எந்த முயற்சியும் சின்ன சின்ன மாற்றத்தையும் நம்ம முன்னேற்று கொண்டு போயிட்டே தான் சார் இருக்கணும். நன்றிங்க சார் உங்களோட கருத்துக்களுக்கு. ஆமா ஆமா, நன்றிங்க சார், நன்றிங்க சார். நேயர் அதிகமாக கருத்துக்கள் சொன்னாங்க, மரத்தை வெட்டக்கூடாது, மரம் நெகிழி பைகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், இது எல்லாத்தையும் அவர் சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ ஒரு பாடலுக்கு பிறகு நேயரோட பேசலாம்.

0: நேயர் நம்மோட இணைப்புல இருக்காங்க,
1: வணக்கம்.
0: அவங்களோட பேசலாம். வணக்கம், சொல்லுங்க சார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாப்பு மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களோட கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கோங்க.
1: இயற்கை பாதுகாப்பு தானே மேடம்?
0: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
1: இயற்கை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொறுப்பாக இப்ப இருக்கு. நம்ம வந்து சாலைகள் பெருவாக்கவும் நகரங்கள் விரிவாக்கத்துக்காகவும் மரங்களை வெட்டி நம்ம மத வராமல்

0: ஆனா இனி வரும் காலத்துல வந்து இப்பவே தெரியும் வெயில் எவ்வளவு தாக்கமா இருக்குன்னு எல்லாருமே உணர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப மழை வரணும், என்ன செய்ய என்ன செய்யணும், மரங்களை வளர்க்கணும், இடம் இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில வளர்க்கணும். குறிப்பா அந்த வீடு கட்டுறாங்க மேடம், அவங்களாம் வீட்டை சுத்தி இடம் இருந்தா கண்டிப்பா எப்பவுமே மரம் நட்டு வச்சா அந்த வீடு கட்டி முடிக்க விட்டுல 3 மாசம் ஆகும். 3 மாசத்துக்கும் அந்த மரம் வளர்ந்துட்டு அவங்களுக்கும் எவர்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் பயன்பெறும். அதனால ஒவ்வொருத்தரும் உணர்ந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பது அவசியமாகிறது. அதாவது கூடுமான வரைக்கும் கடைக்கு போகும்போது மஞ்சள் பையன் கொண்டு போவோம், கல்ல கட்ட பையன் கொண்டு போவோம். கூடுமான வரைக்கும் கடைகள்ல வந்து பார்சல் வாங்குறதுக்கு வீட்டுல இருந்து கூட பக்கத்துல கூட இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்திரமே கொண்டு போற பழக்கத்துக்கு வந்துட்டோம். கடையில பார்சல் வாங்குறதுக்கு பாத்திரம் கொண்டு போற பழக்கத்துக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஓரளவு இயற்கை நெகிழிப்பை பயன்படுத்தாம இருக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பூமிக்கும் நம்மளுடைய இயற்கைக்கு கொடுத்த வரப்பிரசாதங்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது தனி மனிதன் ஒவ்வொருத்தரோட கடமை என்பதை உணர வேண்டியது
1: ஒவ்வொரு மனிதரும் அதற்கான முன்னெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி.

0: ஓரளவு இயற்கை நெகிழிப்பை பயன்படுத்தாம இருக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பூமிக்கும் நம்மளுடைய இயற்கை கொடுத்த வரப்பிரசாதங்களை நாம பாதுகாக்க வேண்டியது தனி மனிதன் ஒவ்வொருத்தரோட கடமை என்பதை உணர வேண்டியது அவசியமா இருக்கலாம்.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார், உங்களோட கருத்துக்கு நன்றிங்க சார். ஒவ்வொரு மனிதரும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி. நேயர்களின் நினைவிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்று இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இந்நிகழ்ச்சியினை நீங்கள் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. நம்மோட நேயர் நேரம் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையை காப்போம். இயற்கைங்கிறது வெறும் நிலம் மரம் இது மட்டும் இல்லைங்க, பஞ்சபூதங்கள் சேர்ந்தது எல்லாமே தான் இயற்கை. நிலம் சொல்லலாம், நீர், காற்று, ஆகாயம், எல்லாமே நெருப்பு, இது எல்லாமே பஞ்சபூதங்கள், எல்லாமே இயற்கை தான். இதில் நெருப்பு மட்டும்தான் பெரும்பகுதி நம்மளால் வந்துட்டு அழிவோ அது பாதுகாக்கணுங்கிற அவசியமோ இல்லாமல் இருக்குது, அதுதான் வந்து சேஃபாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. மீதி 4 பார்த்திங்கனாக்கா அதோட

0: நிலம் எப்படிலாம் மாசுபடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகிழி பையால். இந்த நெகிழி பையால் நிலம் மட்டும்தான் மாசுபடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீர் வளமும் அந்த நெகிழி பையால் மாசுபடுது. இப்போ நேயர்கள் நம்மோட இணையறதுக்கு காத்துட்ருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஆ சொல்லுங்க. திரும்ப ஒரு முறை சொல்லுங்க சார்.
1: புதுவை மாநிலம் பாண்டிச்சேரியிலிருந்து ஆசை தம்பி. ஆசை தம்பி
0: சொல்லுங்க சார். ஆசை தம்பி சார் சொல்லுங்க, உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்துக்கோங்க.
1: நலமா மேடம்.
0: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நலம் மேடம்.
0: இயற்கையை காப்போம்ங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நேயர் நேரம் தலைப்பு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமா.
0: சொல்லுங்க சார்.
1: இயற்கை, நமக்கு இயற்கை, பூமி இயற்கை, காற்று இயற்கை, சுத்தமான தண்ணீர் இயற்கை, எல்லாம் இயற்கை. இயற்கை வளம், இயற்கை வளம் என்பது நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். இதை நாம் வந்து நன்கு உபயோகப்படுத்துகிறோம் என்றால் அதை மாசுபடுத்தாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுதான் நம்ம இன்னைக்கு யோசனை பண்ணணும்.
0: யோசனை பண்ணணும். ஆமாம் சார்.
1: ஆமா. இயற்கை, அதுக்கு எதிர்ப்பதம் செயற்கை. எதிர்ப்பதம் செயற்கைனா நெகிழிப்பை நாம் செயற்கை பாருங்க. அது செயற்கை என்பது அதுக்கு எதிராகவே வந்து விடுகிறது பாருங்க. ஒரு சொல்லுக்கு எதிராகவே வர்றது. அப்ப சில இதெல்லாம் அந்த சொல்லுக்கு எதிராகவே இருக்குது.
0: ஆமா.
1: அது மாதிரி எதிரான வினையை நாம் ஏன் செய்ய வேண்டும்? சரி, செஞ்சிட்டோம், செய்து கொண்டு இருக்கிறோம். காற்றை வந்து மாசுபடுத்துறோம், தண்ணீரை மாசுபடுத்துறோம், நெகிழிப்பை யூஸ் பண்றோம். நெகிழிப்பை யூஸ் பண்றோம்னா அதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவோ அருமையான நமக்கு மாற்று ஏற்பாடுகளை சொல்லிக் கொடுக்கிறது. அதை நாம் கடைபிடிக்கிறோமா என்றால் கண்டிப்பாக
0: 10%
1: மரம் வள
0: பொதுநலம்.
1: அதுல தன்னலத்தை வந்து சில இடங்களை குறைக்கதான் வேண்டியது இருக்குது.

0: அப்ப தன்னலத்தை குறைக்கும் போது பொது நலத்துக்கு மரம் வேணும்னா அந்த மரத்தை வெட்டாம இருக்கணும். அதே நேரத்துல நம்ம புகையை வந்து அதிகமா இது பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நம்ம புகையை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். எவ்வளவோ கவர்மெண்ட்ல மட்டும் இல்லாம தனியார் இல்லாம இந்த ரேடியோல எவ்வளவோ சொல்றீங்க நீங்க, எல்லாத்தையும் செய்தி கொடுத்து கேட்கறம தவிர அது ஒண்ணு மட்டும் உறுதிங்க. இந்த காதுல இருந்து அந்த காதல விடும்போது ஒரு 20% ஆகும் நீங்க அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்பட ஆரம்பிங்கன்னு நான் கேட்கிறேன் எல்லாருமே. எனக்குமே சில விஷயங்களை வந்து செய்ய முடியாம போகும்போது நான் வந்து கண்டிப்பா வருத்தப்படுவேன். இப்ப வந்து நாங்க ஒரு பை எடுத்துட்டு போறோம், நெகிழி பை வாங்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு 4 ஐட்டம் கேட்டோம்னா டக டகடகன்னு எல்லாம் நெகிழி பையில போட்டு மடிச்சு கூட்டுற அலஜத்துக்கு பாய வச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் அந்த நெகிழி பையை எப்படி நம்ம அப்புறப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் அவங்க செய்யறோம். ஆனா எல்லாரும் செய்யறாங்களா இன்னைக்கும் சொல்றாங்க தனித்தனியா வைங்க
1: பெரும்பாலும் பொதுவா வீடுகள்ல பார்த்தோம்னா மக்கும் குப்பைய கூட அந்த மக்காத நெகிழி பையில போட்டுதான் முடிச்சு போட்டு தூக்கி குப்பையில போடுறாங்க.
0: என்ன பண்றாங்க காலையில வீட்டை முடிச்சு வேலைக்கு போகும்போது எந்த மூளை முடுக்கலாம் தூக்கி போனவோ போட்டுட்டு போறாங்க மேடம். அது அவங்க இத கேட்டாங்கன்னா அவங்க உணர்ந்து இப்ப செய்யக்கூடாது
1: அப்படின்ட்டு.
0: அது ஒண்ணாச்சுங்களா தண்ணீரை மாசுபடுத்தாதன்றோம். அது நிறைய இடத்துல மாசுபடுத்திட்டாங்க, வர ஆற்று நீரை மாசுபடுத்துறாங்க, குடிநீரை மாசுபடுறாங்க. இப்ப அதுக்கு கவர்மெண்ட் நிறைய ஆக்ஷன் எடுக்குது, அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. அது போதும், நீங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம். அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போங்க. அவங்க சொல்றாங்களா அப்போ 4 பேர் மாசுபட வந்தா நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, ஏன்பா இப்படி செய்யுங்க. நான் ஒரு தடவை அப்பதான் ஒரு இதை கொண்டு ஒரு சாகடையில குப்பையை கூட்டும் போது நான் கேட்டேன். உடனே ஐயா தவறு ஐயா, அடுத்த தடவை செய்ய மாட்டேன். நான் கேட்டது ஒரு சிறு கேள்விதான். இது போன்று ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணம் வரும்போது ஒரு சிறு சிறு முன்னேற்பாடு எடுங்கள் போதும்.
1: இப்ப அந்த மாதிரி கேட்கவே இப்ப அடுத்த முறை அவங்க அந்த இடத்துல வந்து குப்பையை கொட்ட மாட்டாங்க.
0: கண்டிப்பா அவங்க அன்னைக்கே சொல்றாங்க, நான் அடுத்த முறை நீங்க கொட்ட மாட்டேன், ஏற்பாடு பண்ணிக்கிறேன்.
1: அதுதான் இப்ப நம்ம கேட்காம விட்டுருந்தோம்னா அவங்க யாரு மீத கேட்கலீங்கன்னு ரெகுலரா கொட்ட பழகிடுவாங்க.
0: ஒரு சிறு ஏற்பாடு பெருசான ஒரு பெரிய அளவுல ஒண்ணு நம்மள வந்து நம்ம நிறைய காசை செலவு பண்ணி எல்லாம் செய்ய சொல்ல. இதை முன்னேற்பாடா செய்யாதீங்க. முன்னேற்பாடா நீங்க ஒரு இடத்துல போய் குவியெல்லாம் எதையும் கூட்டிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க அதை எடுக்கிறதுக்கு தான் காசு செலவு பண்ணுவோம். ஏன்னா நீங்க அந்த இடத்துல கூட்டாதீங்க. முதல்ல நீங்க அதை ஏற்பாடு செய்யுங்க. கவர்மெண்ட் எவ்வளவோ சொல்றது, ரேடியோல உங்களை மாதிரி விழிப்புணர்வு வேணும்னு எவ்வளவோ சொல்றாங்க, அதுல கொஞ்சமாவது ஏற்று நடங்கள். என்னையும் உட்பட நானும் சொல்லிக்கிறேன்.
1: சரிங்க சார், சரிங்க சார், நன்றிங்க சார். அவங்களோட கருத்துக்கு நன்றி,
0: நன்றி, நன்றி.
1: அடுத்த நேயர் என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: பாண்டிச்சேரியில இருந்து சுதா பேசுறோமா.
1: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க.
2: நல்ல நல்ல தலைப்பு. கண்டிப்பா வந்து இயற்கையை வந்து காக்கிறது வந்து நம்ம நாட்டுக்கும் நம்ம வீட்டுக்குமே ஒரு நல்ல பயன் அப்படின்றதுதான் இருக்கு. ஏன்னா வந்து இயற்கையா மரங்கள் வந்து மழை இருக்கும், நல்ல காற்று நமக்கு கிடைக்குது, நல்ல நிறைய பயன் இருக்கு இல்லைங்களா. வந்து நமக்கு என்ன பயன் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம வீட்டுல முத முத வச்ச மரத்துல வந்து பூ பூத்தாலும் காய் காத்தா காய் காய்ச்சாலும் கனிகள் கிடைச்சாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
1: ஆமா, ரொம்ப. அதுவும் சின்ன பிள்ளைங்களை வைக்க சொல்லி அவங்க வளர வளர அந்த மரமும் வளர்ந்ததுன்னா அது பூ கொடுக்கும் பொழுது காய் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி பழக்கப்படுத்தணும் நம்ம.
2: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க வயசுலயும் அது குடிக்கும் இல்லைங்களா. அந்த வயசுல வச்சோம் உன் மரமும் இல்லாம உன் வயசு இவ்வளவு வயசு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம.
1: ஆமா, இப்ப அவங்களை எவ்வளவு தூரம் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் மாத்த முடியாது. அவங்க இயற்கையை சார்ந்துதான் வாழ ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு பழக்கப்படுத்தும் பொழுது.
2: ஆமா ஆமா, நம்ம வீட்டுல கூட இடம் இல்ல, எங்க வீட்டுலனா பக்கத்துல ரிலேட்டிவ் இடத்துல நிறைய செடிகள் வச்சிருக்கிறோம். அது ஒண்ணு ஒண்ணும் ஒரு ஒரு முருங்கை வந்து காய்க்கிறப்பவும் கொய்யா மாங்காய் வந்து இந்த வருஷம் தான் ஒரு 3-4 காய்ச்சதுன்னு வச்சீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்க ரொம்ப அதை ரசிச்சு ரசிச்சு பார்த்தது. அப்புறம் மல்லிகை பூலாம் நிறைய காய்ச்சது, அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. செம்பருத்தி அந்த மாதிரி சீத்தாலாம் வந்து வச்சு நல்லா அது வந்து கனிகள் குடுக்கறப்போ அந்த காய்கறிகள் எல்லாம் நம்ம பறிக்கிறப்போ அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. அது போய் நம்ம வந்து சின்ன சின்ன ஒர்க் அதுக்கு செய்யறோம் இல்லைங்களா, அந்த செடி களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சறது, அது கூட நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப மேம்படும் இல்லைங்களா.
1: ஆமா ஆமா,
2: உண்மையாலுமே அதனுடைய நிழல்ல நம்ம நின்னு அந்த இயற்கையை அப்போ அது வந்து சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது இல்லைங்களா.
1: ஆமா ஆமா,
2: நீங்க வந்து சூட்டபிளான ஒரு டாபிக் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு.
1: நன்றி.
2: இவ்வளவு நேரம் நாங்களும் தோட்டத்துல வந்து தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு இப்பதான் நிறுத்திட்டு
1: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இயற்கையை பார்க்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இயற்கையை காத்துட்டு இருக்கீங்க.
2: கண்டிப்பா இயற்கைக்கு போய் எல்லாம் செஞ்சுட்டு பூலாம்

0: பத்து பதினஞ்சு
1: கரிச்சிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமா. எனக்கு இப்பதான் ரொம்ப
0: மகிழ்ச்சி. நன்றிங்க, நன்றிங்க,
1: நன்றிங்க.
0: சொல்லுங்க
1: பாருங்க, அவ்வளவு அழகா பாட்டு பாடி எவ்வளவு ஒரு தவளையை காணோம், அருமையா ஒரு பாடல்லாம் பாடி எவ்வளவு.
0: அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு அதன் மேல அதிகப்படியான ஈடுபாடும் ஈர்ப்பும் இருக்கும் பொழுது அதுக்கு முதல்ல முயற்சி செய்யும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். ரெகுலரா அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப அழகா அவங்க கவிதை மாதிரியே நம்மளையும் எழுத முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: நீங்களும் முயற்சி பண்ணுங்க, ஒரு முறை கவிதையோட வாங்க.
1: கண்டிப்பாமா கண்டிப்பா. அதே மாதிரி எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான நம்மளுடைய நம்மளுடைய அறிவிப்புகள்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து அழகா நம்ம தலைப்புகளுக்கு ஒட்டி பேசுறாங்க பாருங்க, எவ்வளவு அறிவிப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நேயர்கள் வந்து எவ்வளவு அற்புதமான நேயர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க, அவங்க சொல்ற கருத்துக்கள்லாம் கேட்கறப்ப மகிழ்ச்சியா இருக்குது இல்லைங்களா.
0: நன்றி நன்றி, உங்களோட கருத்துக்கு நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: குப்பை மக்காத குப்பை இது போன்ற பொருளை நம்ம பிரித்து நம்ம தூய்மை பணியாளர்கிட்ட நம்ம கொடுக்கணும் மேடம். தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம கொளுத்தாத தீ விட்டு எரிக்காத நம்ம வந்து புஜிலி கடை இது மாதிரி பழைய ஜாமங்கள்ல போட்டு நம்ம காசா கூட ஆயிக்கலாம் மேடம்.
0: ஆமா, மேக்சிமம் எல்லா தேவையில்லாத கழிவுகளையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த குப்பைகளை தவிர்த்து பிளாஸ்டிக் பை பிளாஸ்டிக் கவரை தவிர்த்து அதுவுமே கூட இப்ப வாங்கிக்கிறாங்க. அதிகப்படியா சேர்ந்ததுன்னா வாங்கிக்கிறாங்க அவங்க.
2: நம்ம இந்த காய்கறி கழிவுகளை நம்ம காய்கறி செடிக்கு உரமா கூட வச்சுக்கலாம் மேடம். இதை நம்ம முக்கியமா செய்யணும் மேடம்.
0: ஆமா,
2: அது மட்டுமே நம்ம மத்திய அரசு மாநில அரசு வந்து இன்னைக்கு வந்து எரிபொருள் இல்லாத இன்னைக்கு சூரிய வெளிச்சத்தை மின்சாரத்தில் எங்களுக்கு பேருந்து வாகனங்கள்லாம் இருசக்கர வாகனங்கள்லாம் வந்து விட்டது, அது நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம் மேடம்.
0: ஆமா ஆமா, சொல்லுங்க சார்.
2: இது போன்ற நிகழ்வுலாம் நமக்கு தொடரணும் மேடம்.
0: ஆமா,
2: இந்த டயர் டீப் இதெல்லாம் போட்டு நம்ம எரிக்காத இருக்கிறது. இந்த போகி அன்னைக்கு பாக்கணும் மேடம், அப்படியே மாசற்ற அப்படியே மேகம் மூட்டலாம் அப்படியே தான் இருக்கும்
0: மேடம். அந்த அளவுக்கு புகையை கிளப்பி விட்டுறாங்க. விழிப்புணர்வு செய்யறது மூலமா இப்ப நிறைய
2: குறைஞ்சிருக்கு.
0: கொஞ்சம் தள்ளியாவது இருக்கணும், அந்த பாதைக்கு நேரா இருந்துச்சுன்னா நமக்கு எதிர்காலத்துல மின் தடை ஏற்படுறதுக்கோ அது மேல விழுந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா.
2: நிச்சயமா மேடம், அது நம்மளே காரணம். இதெல்லாம் நம்ம செஞ்சுனா அந்த இயற்கையை பாதுகாக்கலாம் மேடம்.
0: நன்றிங்க சார், நன்றிங்க சார், உங்களோட கருத்துக்கு நன்றிங்க சார்.
2: மிக்க நன்றிங்க மேடம்,
0: நன்றிங்க சார். அடுத்த நேயர் என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு இயற்கையை காப்போம். நேயர்களே, உங்களோட கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை இணைத்து 2275240 அல்லது 2275250. ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசலாம், என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, திருச்சி மாவட்டம் லால்வளந்து வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க சார், உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்துக்கோங்க. இயற்கையை காப்போம்
1: காப்போமா? இயற்கையை காப்போம் காப்போம் காப்போம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்.
0: ஏன் சார் அப்படிலாம் சொல்லிட்டே இருக்க கூடாதுங்க சார், நம்ம உண்மையிலே ஆக்ஷன்ல இறங்கி இயற்கையை பாதுகாக்கணும்.
1: மரங்கள் வளர்த்து நாட்டு மரங்கள் வளர்த்து அது பெருமையா இன்னைக்கு எல்லோருக்கும் நில வகையில பல இடத்துல வச்சிருக்கிறேன். அது நல்லா இருக்குமா ஒண்ணு. அப்புறம் ஓரளவுக்கு அந்த இரண்டு சக்கர வாகனங்கள் எல்லாம் பழுது நீக்கிறதுனால வாகனத்துல புகை வராத அளவுக்கு அந்த வாகனத்தை சீர் செஞ்சு கொடுக்குற பணியிலே நான் செஞ்சுட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சார், உங்களால முடிஞ்ச அந்த அதுக்கான முன்னெடுப்பு நடவடிக்கை எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அதே சமயத்துல சில சீர்கேடுகளும் செஞ்சுட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, அது நான் தனி மனிதனா அதை செயல்படுத்த முடியாததுனால சில குப்பைகள் சில இடத்துல எல்லாம் கொண்டு போய் நம்ம போட வேண்டிய சூழல் வர்றதா செய்யுது. அப்படி நம்ம போடும் போது பார்த்தாச்சுன்னா அங்க போய் பார்த்தாச்சுன்னா அது அந்த செய்யக்கூடிய அந்த பணியாளுக்கு இல்லாத சூழல்ல சில இடங்கள் அமையுது. அந்த பணியாளர்கள் அதுக்கு இருந்தாலும் அவங்க அதை செய்ய முடியாத கடமை சிதறக்கூடிய நிகழ்வு வருது. இதனால புற வாழ்க்கையில நிறைய சிரமங்கள் நம்ம எல்லாருமே பாக்குறோம்.
0: இன்னைக்கு
1: எங்க பகுதியில ஒரு பெரிய ஒரு நகரத்துக்குள்ள ஒரு பெரிய ஆறு இருக்கு. அந்த ஆறு ஆல்ரெடி அது ஆல்ரெடி முன்கூட்டியே அந்த ஆறோட தன்மை மாத்தியாச்சு. எல்லாரும் சேர்ந்து நிறைய ஆகாய தாமரை வந்து மக்கள் இருக்கிற குப்பையெல்லாம் போட்டு அந்த இடத்த வீண் பண்றாங்க. ஆனா நகராட்சி என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாலக்கட்டைக்கு மேல கட்டிட்ட 8 அடிக்கு வலை வலை வச்சு கட்டியிருந்தாங்க.

0: ஆனா அந்த இடத்துல மட்டும்தான் வலை வச்சு கட்டி குப்பை போடலையே தவிர, அதை தாண்டி அடுத்தடுத்து இருக்கிற இடங்கள் எல்லா பகுதியிலையும் குப்பைகளை போட்டு அந்த வாய்க்கால் இருக்கிற நீர் பாசனத்தையும் அதை சாக்கடையாக்கி நீர் பூமிக்குள்ளயும் போக முடியாம, ஆவியாக காற்றிலையும் கடந்து போக முடியாம,
1: அதோட
0: தன்மையே முழுக்க மாத்திரு
1: பாதுகாப்பு இல்லாம ரொம்ப
0: இல்லாம மாறிடுச்சு. இந்த இந்த செயலுக்கு ஒரு தனிமனி தான் காரணங்கிறது, சீர்கட்ட நிலை கொண்டு வந்து தனிமனி தான் காரணம்.
1: ஒவ்வொரு தனிமனிதனும் சேர்ந்து தானே சார் அந்த மாதிரி ஆக்க முடியுது,
0: ஆக்க முடியுது. அத சீர்திருத்த முடியாத நிலைக்கு யார் காரணம்? சீர்கெடுத்துட்டோம், சீர்திருத்த முடியாத நம்ம ஏதாவது தெரிஞ்சு செய்வோம் தெரியாம செய்வோம். வீட்டுல அடுப்புல பால் காய்ச்சிரும், நொடி பொழுதுல அந்த செகண்ட் முடிஞ்சு போச்சுன்னா அந்த பால் வழிஞ்சு
1: அடுப்புல முட்டிடுது. சுத்தம் பண்ணிடுவாங்க உடனே.
0: அது இல்ல இல்ல, அதை பண்றதுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு? அதே மாதிரிதானே, சரி எப்படியோ குப்பை ஆயிடுச்சு, அதை சுத்தம் பண்ணணுங்கிற நிகழ்வு வரணுமே, அங்க வரலையே, அது ஏன் வரல? அப்ப நம்ம கொட்டுறதுக்கு உரிமை இருக்கு, அது அகற்றத்துக்கு உரிமை எங்களுக்கு கிடையாது. ஆனா அது துறை சார்ந்து போயிடுது இல்ல. அப்போ என்ன செய்யுதுனா, தனி ஒரு மனிதனோட தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் இதை வந்து தூய்மைப்படுத்த முடியுங்கிறது ஒண்ணு. ஆனா ஒன்று சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இருந்து செய்யலனால அதுவும் முடியாதுங்கிற காரியம் ஒண்ணு. அதனால இது வந்து பாத்தீங்கன்னாக்க, நிறைய எங்க ஊர்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு, நான் இருக்கிற ஆங்கர கிராமங்கிறதுல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமே எங்க தலைக்கட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 400 வீடுதான். இப்ப இன்னைக்கு நிறைய இருக்கிற வயல்கள்லாம் இது பண்ணி போய் வீடு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4400 வீடுகளுக்கு மேல வந்துடுச்சு. இந்த 400 பேர் இருக்கிறப்போ அந்த தலைக்கட்டுல ஆங்கர கிராமத்துல அந்த 3 பணியாளர்கள் தான். இப்ப 4000 வீடு வந்துருச்சு, மறுபடியும் இந்த 3 பணியாளர்கள் தான் ஆங்கர பஞ்சாயத்துக்கு. இப்ப இந்த தாக்கத்தை யாரு சரி பண்ண முடியும்?
1: சரி சரிங்க.
0: அப்ப 4000 வீடு வந்திருக்கும் போது இங்க எத்தனை பணியாளர் இருக்கணும், அத்தனை பணியாளர்களை எப்படி அதை பணி செய்யணும், விஷயங்கள் இருக்கலாமா? அதனால இத வந்து நம்ம ஏதோ ஒரு ஒரு காலம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு போகாம அனைவரும் சேர்ந்து இத ஒரு கடமையின் பாலா மாத்தினால் மட்டும்தான் இந்த தேசம் மாறும். இப்ப இதே நம்ம உடனே எடுத்து சொன்னவனே, நம்ம எப்படி மேலை நாடுகள்ல சிங்கப்பூர்னு ஒரு வார்த்தையை சொல்றோம், ஆனா அங்க இருந்து பயணிச்சுட்டு வரவங்க கூட இங்க வந்தோன்னா இங்க இருக்கிற தன்மைக்கு தக்கவாறு தான் தன்னை மாத்திக்கிறாங்க.
1: ஓ சரிங்க சரிங்க.
0: அப்ப இதெல்லாம் மாறணும். மாறணும்னாக்கா தனி ஒரு மனிதன் மாறணும், ஆனா சமுதாய மாற்றமும் இதுல மிக அவசியம். இது என்னைக்கு இந்த சீர்தூக்கி மாறணுங்கிறத இதுக்காக சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இறைவன்கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்களாம், இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்லி. அவர் சொன்னாரா, இந்த பஞ்சாயத்துக்கு என்னை கூப்பிடாதுன்னு
1: போயிட்டாரா?
0: சரிங்க
1: சார்.
0: அவர்கிட்ட கொடுத்தானே, இந்த பஞ்சாயத்துக்கு என்ன கூப்பிடாதீங்க, உங்களை சரி செய்ய
1: முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: விழிப்புணர்வு போட்ட விதமா தான் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் மாறட்டுமே, அப்புறம் பேசிக்கலாம்.
1: அவ்வளவுதான் சார், நம்மால முடிஞ்ச முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் விழிப்புணர்வையும் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா, அதால ஒருத்தர் மாறினாலும் அந்த முன்னெடுப்புக்கு முயற்சிக்கு வெற்றி தானுங்க சார்.
0: அந்த முயற்சிக்கு வெற்றி, நிகழ்ச்சிக்கு வெற்றி, நிலையத்துக்கு வெற்றி.
1: ஆமாங்க சார், அவ்வளவுதாங்க சார்.
0: இன்னொரு கருத்து மாதிரி எனக்கு என்னன்னா, அந்த இடத்துல மட்டும் எனக்கு சந்தேகம் தீர மாட்டேங்குது. இப்ப இதே இந்த 3 பேர் தான் இங்க பஞ்சாயத்துல இருக்கான்னு சொல்றேன்ல, ஆள் இல்ல சுத்தம் பண்ணு. இதே பஞ்சாயத்துக்கு யாராவது ஒரு பார்வை இடத்துக்கு உயர் அதிகாரிகளோ அரசு கட்சி சார்ந்தவங்களும் வந்துட்டா, இவங்க வேலை செய்யறவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்கன்னு தெரியாது. உடனே பாத்தீங்கன்னா இங்க கிராமமே சுத்தமாயிடும்.
1: அப்ப அதிகப்படியான எண்ணிக்கையில ஆட்கள் வந்து டக்கு டக்குன்னு நடக்கும் வேலை.
0: இதையே அந்த துறை சார்ந்தவங்க இது கடமைன்னு சொல்லி அதுக்கு தொடர்ந்து செய்யக்கூடாது,
1: அதுதான் தெரியலையே ஏன்னு.
0: அங்கதானே சிரமம் வருது. அந்த மாதிரி நிகழ்வு தானே இதுல மாற்றப்பட வேண்டிய செய்திகள். அப்படி பார்க்கும் போது பெரிய பெரிய நகரத்துக்குள்ள போகும்போது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவங்க இருக்கிற இடத்தெல்லாம் பாருங்க, எப்பவும் சுத்தமா தான் இருக்கு.
1: ஆமா ஆமா.
0: ஏன் அப்புறம் சராசரி மக்கள் வாழ்ற இடத்துல சுத்தம் பண்ண முடியல? இங்கதான சுத்தம் இருக்கணும், இங்கதானே புழக்கங்கள் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு கட்சி ஒரு பெரிய கூட்டம் முடிஞ்சுன்னா அந்த கூட்டத்துக்கு வரவங்க தேநீர் பருகல இருந்து எல்லா குப்பையும் போடுறாங்க, அது அகற்றத்துக்கு உடனே நகராட்சி சம்பந்தப்பட்டவங்க அந்த முயற்சி எடுக்கணும்ல, அது காலதாமதம் பண்ணா குப்பைகள் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்குமா, இந்த விழிப்புணர்வு செய்த நீங்க நிகழ்ச்சியில கொண்டு வந்ததுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி.
1: நன்றிங்க சார், உங்களோட கருத்துக்கும் நன்றிங்க சார். மற்றொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் தங்கம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார்.
2: சொல்லுங்க,
1: உங்க பேர் முதல்ல சொல்லிட்டு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இயற்கையை காப்போம்.
2: இயற்கையை காப்போம்.
1: சொல்லுங்க சையது சார்.

0: ஒரு விஷயத்த நம்ம சொல்ல மறந்துட்டோமா எல்லாருமே.
1: என்ன விஷயம் சார்?
0: ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்தே ஊராட்சி நகராட்சி அப்படின்ட்டு அந்தந்த பகுதிக்கு உட்பட்ட கிராம நிர்வாகம், ஊராட்சி நிர்வாகம் மரங்கள் அந்தந்த ஊர்ல வந்து மரங்களை நட்டு அதுக்கு வேதி அமைச்சு பாதுகாத்தாங்க. யாராவது மரம் வெட்டினால் அவர்களுக்கு அபராதமும் உண்டு. இதெல்லாம் உண்டு, நம்ம பார்த்துருக்கோம். நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு பகுதி இருக்கு, ஊராட்சிக்குன்னு ஒரு பகுதி இருக்கு, வனத்துறைக்கு என்று பகுதி இருக்கு. அந்த மரத்தை எல்லாம் வெள்ளை அடிச்சிருப்பாங்க, கருப்பு அடிச்சிருப்பாங்க. அப்படி என்றால் என்ன அரசாங்கமே இதை எடுத்து செய்யும் போது அவர்கள் வந்து அது பணிபுரியும் அது அதிகாரிகள் அது பராமரிப்பதில்லை. சரி, மரத்தை வெட்டுகிறான்னா அவனுக்கு அபராதம் உண்டு. ஒரு புதிய மரத்துக்கு ஒரு அந்த பொதுப்பணித்துறையில் இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கு அந்த வருஷம் வருஷம் ஏலம் விடுவாங்க, பாதுகாப்பாங்க. இது மாதிரிதான் வனத்துறையிலையும். இப்ப இது யாரால் எப்படி கைவிடப்பட்டது இன்றைக்கு அந்த மாதிரி இருக்கா பார்க்க முடியுதா? கிராம இருக்கு, சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டு இருந்தாலும் அந்த சட்டங்களை நாம் மதிக்கிறோமா அப்படின்றத மக்கள் நாம் மற்ற புதிய மற்றவற்றை ஏதோ வச்சோம் நம்ம சௌகரியத்தை நம்ம செஞ்சுக்கிறோம். அப்படி என்றால் இது யாருடைய குற்றம்? மக்களுடைய குற்றமா அரசாங்கத்தினுடைய குற்றமா? அரசாங்கத்துக்கு தெரியாமதான் மனுஷன் வெட்டுறான். வேப்ப மரத்தை வெட்டினு போறேன், இப்படி மையத்திலையும் மரங்களை வெட்டினு போறேன். காடுகள் அழிந்ததும் இந்த மனிதர்களால் தானே. இயற்கை செல்வம் குறைந்தா இருக்கு நம்மளுடைய உலகத்துல. ஏன்னா உலக நாடுகளே வந்து மரங்களை வளர்த்துதான் இருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் பாதுகாப்பது எதுக்கு? மழை நீர் வளர்த்துக்காக தான். இயற்கை வளம் என்பது மழை நீரால் தானே ஏகப்பட்ட செடி கொடிகள் இருந்துமா? மழை வளர்ந்து நிலத்துல மழை பெஞ்சவொன்னா அந்த நிலத்துல எப்படிப்பட்ட எல்லாம் தானாக விளையும்? கீரை வகைகள் எத்தனையோ செடி கொடி இயற்கை மூலிகைகள் இப்படி விளையதா இல்லையா? இப்ப கடந்த 6 மாசமா சுத்தமா மழையே கிடையாது. காவிரி ஆற்றுல தண்ணி போன வருஷம்லாம் இந்த சீதெல்லாம் நல்லா 4 வருஷமா நல்லா போயிட்டு இருந்தது, வறண்டு கிடைக்குது. ஒகேனிக்கல்ல பாருங்க, வறண்டு கிடைக்குது. 150 எந்த காலத்துல நம்ம பார்த்தோம்? நல்ல மழை பெஞ்சு நல்லாதான் போயிட்டு இருந்தது. ஏன் இந்த வறட்சி? மக்களாலும் ஒரு பகுதி என்றாலும் முதல்ல கிராமத்துல வந்து கிணறு வெட்டி வாங்க வீடே கட்டுவாங்க. சுத்தி வேலி அமைக்கிறாங்கன்னா வேலி அமைக்க மாட்டாங்க. பூவரசம் மரம் வேப்ப மரம் இப்படிதான் வளர்ப்பாங்க. இல்லைங்களா? கிணறு ஒரு பகுதியில வந்து ட்ரைலைட் ஒரு பகுதியில அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வந்து தோட்டத்துக்கு தென்னை மரம் இப்படி கீரை எங்க வைக்கிறாங்க? தென்னை மரம் வைக்கிறது கிணறே கிடையாது. அப்ப எங்க கீரை வைக்கிறது?
1: கீரை மரம் எல்லாம் வைக்கிறது.
0: அப்ப யாருடைய குற்றம்? எங்க வீட்டுல இருக்குங்க, நான் எல்லா மரமும் வச்சிருக்கேன். வந்து பார்த்தவங்க தெரியும், மாமரம் வச்சிருக்கோம், கொய்யா மரம் இருக்கு. ஏன்னா இது வந்து நமக்கான இயற்கை வளம். நம்ம வீட்டுக்கு வர காத்த நம்மளே அழிச்சிடும். இன்னும் கேட்க போனா நொச்சி மரம் வைக்க வேண்டிய அவசியம் வீட்டுல. ஒரு நொச்சி மரம்ன்றது அது வந்து கொசு அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு அதுக்கு.
1: ஓஹோ, சரி சரிங்க.
0: அதெல்லாம் வந்து நம்ம தான் கைவிட்டுறோம்மா. புங்க மரம் இருக்கலாம், புங்க மரம் வந்து அவ்வளவு இயற்கையான அந்த மா மருந்து. அது நான் ஒரு பகுதிக்கு
1: சேர்ந்திருந்தேன்,
0: எல்லாமே வந்து புங்க மரம் நம்ம காரைக்கால் பகுதியில்.
1: சரிங்க சரிங்க.
0: அந்த மாதிரி எல்லாம் நாம தான் சில விஷயங்கள் அரசாங்கமும் கவர்னரும் எடுத்துக்கணும், சில விஷயங்கள் வந்து மக்களும் அதை வந்து எடுத்துக்கணும். ரெண்டு பேருடைய குற்றங்கள் இருக்கிறதால தான் இந்த மாதிரி எல்லாம்
1: நன்றிங்க சார். ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இயற்கையை காப்போம்னு சொல்லிட்டு ஒரு இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: அப்ப நீங்க மனசுல நினைச்சு சொல்றது அதை அப்படியே அவங்க வெளிப்பாடா அதுல வரைஞ்சு தருவாங்க. அந்த வேலையை அதுவும் பண்றாங்க. அவங்களும் டிசைனர் ஆக்சுவலா எல்லாத்துக்கும்.
1: நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இயற்கையை காப்போம்ங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கு நேயர் நேரம்ல நேயர்களோட நம்ம பேசிட்டு இருந்தோம். அவங்களுடைய கருத்து

கேட்டுட்டு இருந்தோம். இயற்கையை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் கூட. சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு பல்வேறு சட்டங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்துது. ஆனா மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம எந்த திட்டமுமே முழுமையா வெற்றி அடைய முடியாது. வீட்டில் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து வழங்கணும், மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கணும், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும், பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்தணும், இயற்கையை மாசுபடுத்தாத வாழ்க்கை முறையை பின்பற்றணும். இந்த மாதிரியான ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு குடிமகனாலும் செய்யக்கூடியவை தான். இயற்கையை நேசிப்பது ஒரு பழக்கமாக மாறும் பொழுது பசுமையான பூமியை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல முடியும். நான் செய்தால் என்ன ஆகும் என்று நினைக்காமல் என்னால் தொடங்கட்டும் என்று நினைத்தாலே மாற்றம் தொடங்கிவிடும். மற்றவங்களாம் செய்யணும், நான் ஏன் செய்யணும் அப்படின்னு மற்றவங்க செஞ்சாக்கா அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் என்ற மாதிரி சொல்லாமல் நான் முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறேன், என்னை பார்த்து இன்னும் நாலு பேர் செய்யட்டும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். இந்த மாதிரி எல்லாமே நாம் முயற்சி எடுத்து ஒவ்வொரு தனி மனிதரும் அதை செயல்படுத்தினாக்கா இயற்கையை நம்மால் காக்க முடியும். வரும் பாடலோடு நேயர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம் நிறைவு.

0: ஜெயராமன், சூப்பரான ஒரு படகு சவாரி போயிட்டு வந்தோம்.
1: ஆமாம்ப்பா ரவிவர்மன், எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது, சந்தோஷமா இருக்கேன்ப்பா.
0: ஜெயராமன், அதை விட சந்தோஷம் ஒன்று சொல்லட்டுமா?
1: என்னப்பா அதை விட சந்தோஷமான விஷயம்?
0: அந்த நண்டு குழம்பும் சோறும் சாட்டம் பாரு.
1: ஆமாம்ப்பா, இப்போ நினைச்சாலும் வாயெல்லாம் எச்சு ஊறுது,
0: அவ்வளோ அமிர்தம் போல இருந்ததுப்பா.
1: ஆமாம்ப்பா, உண்மையிலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைஞ்சதுப்பா.
0: நம்ம மீண்டும் கைவினைக் கலைஞர்களை சந்திச்சு அவங்க சொல்கிற தகவல்லையும் கேட்டுக்குவோம்.
1: நிச்சயமாப்பா ரவிவர்மன், இப்போ நம்ம திரும்பவும் முருங்கம்பாக்கம் கைவினை கிராமத்துக்கு வந்தாச்சு.
0: ஆமாம்,
1: இப்ப நம்ம திருப்பி உள்ள போய் நாம பார்க்காத பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா?
0: நிறைய அரங்குகள் இருக்கு,
1: அதையும் போய் பார்ப்போம்ப்பா.
0: சரி,
1: இங்க நாம ஏதாவது பயிற்சி எடுக்கணும்னா அதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்றாங்க, ஆனா ஒரு சின்ன குறைவான கட்டணம் செலுத்தணும்.
0: ஓஹோ,
1: அப்படி நம்ம இங்க ட்ரைனிங் கூட எடுத்துக்கலாமா இந்த கைவினை பொருட்களை கத்துக்கிறதுக்கு?
0: ஓ, எனக்கு கூட இந்த டெரக்கோட்டா கத்துன்னு ஆசையாது ஜெரமன்.
1: நிச்சயமா அதுக்கெல்லாம் வாய்ப்பு வகை இருக்குதுப்பா.
0: ஓ, அப்ப இங்க ட்ரைனிங் குடுக்குறாங்க அவங்க?
1: ஆமாப்பா, சில நேரங்கள்ல இங்க சிறப்பு கண்காட்சி கூட நடத்துவாங்க.
0: ஓஹோ,
1: அதுக்கு மட்டும்

0: குறிப்பிட்ட கட்டணம் வசூலிக்கிறாங்க.
1: இந்த கைவினைப் பொருட்கள் கண்காட்சி.
0: ஆமாம்
1: ஜெயராமன், இங்கே எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்குது. பாத்ரூம் இருக்க, குடிநீர் இருக்க, காற்றோட்டமான வசதிகள் இருக்க,
0: அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கப்பா. ஆனால் நம்ம சாப்பிட்ணுன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியாங்குப்பமோ இல்லை முருங்கம்பாக்கம் ஊருக்கோ இல்லைப்பா போக வேண்டியிருக்கு.
1: ஆமாம், காரு கூட ஒரு 20-30 கார் நிறுத்தலாமல்ல?
0: ஆமாப்பா, கார் நிப்பாட்டுறதுக்கு பெரிய இடமா வச்சிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம முகப்புலியே இருக்குது. அதனால நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுப்பா. இங்க இருக்கக்கூடிய அந்த செய்முறை பட்டறைகள், நேரலை செயல் விளக்கங்கள், கண்காட்சிகள், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்பா.
1: ஆமா ஆமா ஆமா.
0: ரவிவர்மன், இந்த கைவினை கிராமத்துக்கு வந்த உடனே நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன் நண்பரோட வரையில
1: அப்ப
0: நேரா அந்த முனையிலேயே ஒரு ஆபீஸ் இருக்கு பாருப்பா. அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க உதவி செய்வாங்க. அது மூலமாவும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்ப்பா. சரியா ரவிவர்மன், இந்த இடத்துக்கு வந்ததுல நீ என்ன நினைக்கிற?
1: ஜெயராமன், இங்க வந்து பார்த்ததுல எல்லாமே இயற்கைக்கு உகந்ததா தான் அங்க பொருட்கள் எல்லாம் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க.
0: சுற்றுச்சூழலுக்கு எந்த மாசுபாடும் விளைவிக்காம இயற்கையா பொருட்களை தயார் பண்ணி நம்மளையும் இயற்கையோடு இணைந்து வாழ்ற மாதிரி செஞ்சிருக்காங்கப்பா.
1: கரெக்டா சொன்ன ஜெயராமன்.
0: ஆமா, அடுத்ததா ஒரு கைவினை கலைஞர், அவரு இந்த வுட் அண்ட் பெயிண்டிங்
1: ஓஹோ
0: அருமையா செஞ்சிருக்காரு. பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது, கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம்ல இருக்கு. அவர்கிட்ட நைஸா கேளுப்பா, அவருடைய தொழில் ரகசியங்கள்லாம் நாமளும் தெரிஞ்சுக்குவோம்.
1: வணக்கம். வுட் அண்டு பெயிண்டிங் செய்யறீங்க, உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கலைநயமிக்க உயிரோவியமே இருக்கு. எல்லாமே நல்லா அருமையா வரைஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி வரைகிறீங்க, என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுது, இது சந்தை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குது, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களாமா.
2: வணக்கம் சார், என் பேர் தனுஜா சக்தி குருநாதன். என் கணவருடைய ஓவியம் தான் இது எல்லாம். இது வந்து ஓவியம் சம்பந்தமான ஒரு இடம். குழந்தை சார்ந்த ஓவியங்கள், அவங்களுடைய கனவு லட்சியம், அதை பற்றிய ஓவியங்கள் தான் அதிகமாக இருக்கும். அவரோட சேர்ந்து நானும் அந்த பணியை செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து டிப்ளமா இன் ஆர்கிடெக்சர். எங்களுடைய ஓவியங்களை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து எப்படி அவங்களுடைய கனவை வந்து அடையணும், எப்படி அவங்களோட ட்ரீம் இது பண்ணணுன்றதை பற்றி மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியான ஏணி, பட்டம், கடல் சார்ந்த ஓவியங்கள், வானம் சார்ந்த ஓவியங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து முழு நேர பணியான ஓவியமும் கற்றுத்தரோம். அது இல்லாமல் பசங்க வந்து இதனுடைய ஒரு நல்ல மோட்டிவேஷனாக எடுத்துக்கின்னு இதை வந்து ஒரு நல்ல பணியாக செய்கிற மாணவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுடைய அதிக நேர வேலையே வந்து ஓவியம் கற்றுத்தரது தான். நாங்கள் வந்து மரத்தில் வந்து ஷீல்டை வந்து வடிவமைப்பு செய்கிறோம் சார். இது எங்கள் முழு நேர பணி. அவரோட சேர்ந்து நானும் இந்த பணியை செஞ்சிட்ருக்கேன். 10x8, 8x6, 6x4, 12x18, அந்த மாதிரி சைஸஸில் படங்கள் இருக்குது. எந்தெந்த இடங்களில் வந்து மாற்றமோ அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இது எல்லா ஓவியமும் பார்த்திங்கன்னா ஒரு வானம் சார்ந்த படங்கள் அதிகமாக இருக்கும், கடல் சார்ந்த படங்கள், மீன் பற்றிய ஓவியங்கள். ரெண்டாவது வந்து கிராமத்தை வந்து நம்ம ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஓவியமாக காமிக்கிறது அவருடைய முழு நேர பணி. அதில் வந்து சிறப்பாக அவங்க அந்த பணியை செஞ்சுட்டு வராங்க. எல்லா வகையான ஓவியமும் எங்கிட்ட இருக்குது. ஏன் எப்படி நாங்கள் சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வடிவமைப்பு செஞ்சு தருவோம். ஆனால் அவருடைய வேலை வந்து நம்ம வந்து பார்த்து வரையறதை தவிர்த்து அவருடைய முழுமையாக அவருடைய கற்பனை திறன் தான். நம்மளுடைய ஃப்ரேம் வந்து மரம் சார்ந்த கலர்லேயும் இருக்குது, வெள்ளை. அதை தவிர்த்து எல்லா கலர் ஓவியங்களும் எல்லா ஃப்ரேமும் இருக்கா ஐயா. நாங்களே இதை வடிவமைக்கிறோம். அதுவும் ஒரு மெடி நாங்களே இங்கேயே வரைஞ்சி இங்கேயே நாங்கள் வந்து வடிவமைப்பு செஞ்சு தரோம். ரெண்டாவது ஃப்ரேமும் பண்ணித்தரோம். இதுவும் எங்களுடைய முழு பணி. நானும் அவரோட சேர்ந்து நானும் இதை செஞ்சு கொடுக்குறோம். அதான் எங்களோட முழு பணி. இது வந்து கேன்வாஸ் பெயிண்டிங். கேன்வாஸ் வந்து கிளாத்து வுட்டில் இருக்கும். ரெண்டாவது வந்து கலர் வந்து அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கலர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும், ஃபேட் ஆகாது. அதான் அதோடய ரியாலிட்டி. நம்ம பார்க்க எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருக்கும். சூரியன் உதிக்கிறது தான் அதிகமான ஓவியமாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கான ஓவியம் மாதிரியே எல்லா ஓவியத்துலேயும் இருக்கும். பனை மரம் சார்ந்த ஓவியங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்து பனை மரத்தை பற்றி அவேர்னஸ் தெரியாதுன்றதுனால அந்த பனை மரத்தை பற்றி நாங்கள் அதிக அளவில் வந்து காட்டுறோம். அதான் எங்களுடைய ஓவியத்துடைய ஸ்பெஷல். 100 ரூபாயிலிருந்தே நாங்கள் வந்து ஓவியங்கள் விற்கிறோம். ஓவியம்னாலே அது அதிகப்படியான விலை இல்லாமல் நார்மலாக எல்லா தரப்பை சார்ந்த மக்களும் வந்து இதை வந்து வாங்கணுன்றது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு கனவு லட்சியமே. அதில் வந்து நாங்கள் 50 ரூபாய், 100 ரூபாயிலிருந்து 5000 10000 வரைக்குமே வச்சுருக்கோம். நாங்கள் வந்து அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோம்.

0: 100 ரூபா பெயிண்டிங்கும் உள்ளவங்க வாங்கிட்டு போகலாம், அதிகமாக பணம் உள்ளவங்களும் வாங்கலாம். அதில் வாங்கணுன்றதான் எங்களுடைய இப்படி தவிர அதிகமாக வைக்கணுன்றது எங்களுடைய இதில் கிடையாது. ஐ நீங்கள் இப்போ வந்து ஒரு கடல் சார்ந்த ஓவியம், ஒரு மரம் சார்ந்த ஓவியம் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சி சொல்கிறது, அதை அப்படியே அவங்க வெளிப்பாடாக அதில் வரைஞ்சும் தருவாங்க. அந்த வேலையும் அதுவும் பண்ணுறாங்க. டிசைனர் ஆல்சோ ஆக்சுவலாக சிஸ்டம்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் டிசைனர் ஆக்சுவலாக எல்லாத்துக்கும். எங்களுடைய ஓவியங்கள் வேணும்னா கலை மற்றும் கைவினை கிராமத்தில் வந்து நீங்கள் வாங்கிட்டும் போகலாம். நம்பர் 9894314292, சக்தி குருநாதன் அப்படின்ற நேமில் இருக்கோம். நாங்கள் வரைதல் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க குழந்தை தொழிலாளர்களுக்கு வகுப்புகள் எடுத்திருக்காங்க. அவங்க முழு நேர பணியும் அதை செஞ்சுருந்தாங்க, இப்போ வந்து அதை தொடர்ந்துட்டுருக்காங்க. வகுப்புகளுக்கு வந்து ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப் முகாம் மாதிரி அப்படியே நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அந்த பசங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸாகவும் அது இருந்துக்குது, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் மற்ற டூரிஸ்ட் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரமாக இது இருக்கும். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கலைவென்ற கைவினை கிராமத்துக்கு ஒரு நல்ல உதவியாகவும் இருக்கும். நன்றி
1: ரவிவர்மன். அடுத்ததாக இந்த மரத்துலேயே கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி எவ்வளோ ஒரு சின்ன பொருளாகவும் இருக்குது, பெரிய பொருளாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப கலைநயத்தோடு பண்ணியிருக்காரு பாருங்க.
2: ஆமாம், உள்ளங்கைக்கு அடங்குற மாதிரி கூட சாமி சிலையெல்லாம் பண்ணிக்கிறாரு.
1: ஆமாம், அவர்கிட்டையும் பேசுப்பா, அப்படியே நான் அதை ரெக்கார்ட் பண்ணிடுறேன்.
2: ஆ சரி சார், வணக்கம். நீங்கள் இந்த வுட்டு கிராஃப்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ அருமையாக தத்துருவமாக ரொம்ப அழகாக இருக்குது சார். இதெல்லாம் எப்படி கற்றுக்குனீங்க? இதெல்லாம் எவ்வளோ சார் விலை இருக்கும்? இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் சார், உங்களுடைய கைவினைப் பொருட்களை பற்றி.
3: என் பேர் மணிமாறன். 93லேருந்து மாவட்ட தொழில் மையத்தில் ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேலே நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட நம்ம கடலூர்லேருந்து கலெக்டர் மூலமா பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் எங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. ரெண்டாவது, எங்களுடைய தொழிலுக்காக மாவட்ட தொழில் மையம் 1 லட்ச ரூபா வரைக்கும் மானிய லோன் கொடுத்துருந்தாங்க, அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் அதே போல் எங்களுக்கு வந்து மாவட்ட தொழில் மையம் மூலமா நிறைய ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. நம்ம செய்கிற தொழிலுக்காகவும் நம்ம செய்கிற ஒவ்வொரு பொருளுக்காகவும் அவங்களே வந்து நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு வந்து ஒவ்வொரு, நாங்கள் இந்தியா ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டேட் நான் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த ஊரில் என்னென்ன போகும், எந்தெந்த ஊரில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது முதற்கொண்டு எனக்கு தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே என்னுடைய தொழில் வளர்ச்சியை பார்த்து இங்கே டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. சரி, இது மாதிரி நல்ல தொழில் செய்கிறவங்களை மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிராஃப்ட் வில்லேஜில் எல்லாருமே ஒரு செலக்டட் பர்சனாக வச்சாங்க. அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கேன். இதில் வந்து என்னுடைய தொழில் வந்து வுட் கிராஃப்ட்டு. என்னுடைய கிராஃப்டில் வந்து மினிமம் 50 ரூபாலேருந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் இருக்குது. யார் வேணால் வந்து வாங்கிக்கலாம். நிறைய குழந்தைங்கள் சம்மந்தமாகவும் இருக்குது, பெரியவங்க சம்மந்தமாக இருக்குது, குடும்பத்துக்கு தேவையான கரண்டிலேருந்து என்ன வேணால் விளையாட்டு இருக்குது. பெரியவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா மசாஜ் ஐட்டெல்லாம் கிடைக்கும். மசாஜ் ஐட்டில் எல்லா வகையான மசாஜும் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வேண்டிய எல்லா சின்ன சின்ன விளையாட்டு பொருள்லாம் கிடைக்கும். வீட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி கரண்டிங்கிலேருந்து மற்றபடி அவங்களுக்கு என்ன யூஸோ அது எல்லாமே. அதே போல் அவங்க ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் கூட செஞ்சு கொடுப்போம் நாங்கள். அந்த வகையில் நாங்கள் நல்ல பேர் தான் வாங்கியிருக்கோம். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டும் சரி, மாவட்ட தொழில் மையம் சரி, டிசிஹெச் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, எங்களுக்கு இந்த கைவினைப் பொருளுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கிட்ட கற்றுக்கிறவங்களுக்கும் நான் சொல்லி கூட அனுப்புகிறேன். இந்த இடத்துக்கு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செய்வாங்க, இங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க, இவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது மூலிமா நீங்களும் தொழில் ஆரம்பிக்கலாம். சப்போஸ் உங்களால் தொழில் ஆரம்பிக்க முடியலன்னா என்கிட்ட வந்து கூட நீங்கள் லேபர் வேலை செஞ்சு கூட அந்த சம்பளத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கேன். எவ்வளோ பேர் பயனடைஞ்சிட்டு தான் சார் இருக்காங்க, ஆனால் யாரும் கெட்டு போனதில்லை. இந்த தொழிலை கற்றுனவங்க ஒரு கரண்டின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் கரண்டிக்கு தகுந்த மாதிரி சார், ஒவ்வொரு பொருளுக்கும் தகுந்த மாதிரி ரேட் இருக்குது சார் இங்கே.
1: ரவிவர்மன், அந்த பக்கத்தில் ஒரு அரங்கு இருக்குல்ல, அங்கேயும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம்ப்பா. அந்த இடத்துக்கு நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூட வந்து பார்த்துட்டு போனாங்களாம்.
2: ஓஹோ, அது போட்டோ மாட்டிக்கிறாங்க.
1: ஆமாம்ப்பா, குழந்தைகளுக்கான மற்றொரு ஈர்ப்பு இடம் இது. ஒற்றை கற்களில் செதுக்கப்பட்ட விலங்குகளின் சிலைகளையும் ஒட்டு பலகையில் வரையப்பட்ட ஓவியங்களையும் காட்சிப்படுத்தக்கூடிய வன விலங்கு கலைக்கூடம்ப்பா இது.
2: ஓஹோ,
1: பார்க்கறதுக்கு எப்படி இருக்கே?
2: அடடா, இங்கே உள்ளே வந்தவொடனே ஒரே சொர்க்கமாரே இருக்கு.
1: கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கு.
2: குளிர்ச்சியாக இருக்குது, கவலைகள்லாம் மறந்து போச்சுப்பா.
1: நிச்சயமாப்பா, இந்த முருங்கம்பாக்கம் கைவினை கிராமம் புதுச்சேரியோடைய ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மெல்ல மெல்ல வளர்ந்து வருதுப்பா.
2: ஓஹோ,
1: கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தினமும் இங்கே வராங்களாம். விடுமுறை நாட்கள் அப்புறம் வார இறுதி நாட்களில் கிட்டத்தட்ட 2000 பேர் ஒரு நாள்

0: ஜெயராமன், நீ சொன்ன மாதிரியே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் இங்க வந்திருக்காங்க. ஜெயராமன், அந்த புகைப்படத்துல கூட பாருங்க.
1: ஆமா, திரௌபதி முர்மு இருக்காங்க.
0: அந்த ஓவியர் அவங்க உருவத்தையே வரைஞ்சி கிஃப்டா கொடுத்துருக்காரு பாரு.
1: ஆமாப்பா, அப்படியே துரூபமா வரைஞ்சிருக்காருப்பா. ரவிவர்மன், நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க இங்க வந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சாங்களாம்ப்பா.
0: அந்த கைவினைக்காரங்களுக்கு அவங்க வந்ததே ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி இருந்திருக்குல்ல.
1: நிச்சயமா ரவிவர்மன், நம்ம திரும்பவும் அந்த அரங்குகளுக்கெல்லாம் போய் சுத்தி பார்ப்போம்.
0: சரி சரி, இப்ப எந்த அரங்கு போறது?
1: இந்த டெரக்கோட்டா தொழிலை கத்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னு
0: சொன்னீங்கல்ல,
1: அதை பாருப்பா. டெரக்கோட்டா செய்யறாங்க பாருங்கப்பா, கைவினை கலைஞர் அவர்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கப்பா. இங்க வந்தா ட்ரைனிங் எல்லாம் எடுக்கலாமா, எல்லாம் எது உனக்கு என்னென்ன தெரியணுமோ எல்லாம் தெரிஞ்சுக்கப்பா.
0: ஆமாமா, சுடுமண் சிற்பான் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
1: ஆமாப்பா, நம்ம ஊர்ல இந்த மண்ணுலயே குதிரை எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க தெரியுமா.
0: ஆமாமா,
1: அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி கலைஞர்கள் தான்ப்பா செய்யறாங்க.
0: செய்யறாங்க,
1: அதுல பல நுணுக்கங்கள்லாம் இருக்குதுப்பா. அது செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கேன்பா.
0: சரி சரி சார், வணக்கம். கைவினை கிராமத்தை சுத்தி பார்க்க வந்தோம். முக்கியமா இந்த டெரக்கோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அழகா ஒரு குதிரையை செஞ்சுன்னு இருக்கிறீங்க இங்கே. இப்போ நீங்க செய்யறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் இந்த டெரக்கோட்டாவை கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. இதை எப்படி எல்லாம் செய்யறீங்க, சுடு களிமண் எல்லாம் எப்படி பயன்படுத்துறீங்க, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
2: என் பேர் வந்து ஹரிபிரசாந்த். நான் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கேன். நாங்கள் முருகம்பாக்கம் தான். நாங்கள் 29 வயசு ஆகுது. இந்த கைவினை கிராமத்தில் வந்து நாங்கள் டெரக்கோட்டா தொழில் பண்ணிட்டு வரோம். இப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவங்க எல்லாம் பண்ணாங்க. பாரம்பரிய தொழில் இது. இப்போ அதுக்கேற்ற மாரி நாங்கள் கொஞ்சம் அந்த மாடர்ன் ஐட்டம்லாம் நாங்கள் கொஞ்சம் பண்ணிவிட்டு வெளியே அமைச்சிட்ருக்கோம். அவங்க செஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறிய சட்டிப்பானை அந்த மாதிரி ஐட்டம் செஞ்சுருப்பாங்க. எங்கள் அப்பா காலத்தில் வந்து மாடர்னாக கொஞ்சம் மாற்றி இந்த ஜக்கு பாட்டிலு இந்த விதமான பூத்தொட்டிலாம் செய்கிறாங்க. இது நாங்கள் ஓப்பன் பண்ணலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். சுற்றுலாத்துறையே அவங்க கீழே இருக்குது. இது அவங்க எப்போ இது ஓப்பன் பண்ணாங்களோ, இது கைவினைக்கு ஒரு 18 பேருக்கு இங்கே ஒதுக்குனாங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அதுலேருந்து நாங்கள் இங்கே இருக்கோம். இது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கோம். டெரக்கோட்டாவில் என்ன மாடல் கொடுத்தாலும் நாங்கள் பண்ணுவோம். அது இல்லாமல் இது நாங்கள் ப்ரவுட் பவுலு அந்தமாரி வித விதமாக கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டுக்கு சம்மந்தமானது எல்லா ஐட்டமும் வந்து சமைக்கிறதுக்கு இந்த சட்டி, வானல், சாப்பிட்றதுக்கு தட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி பாட்டிலு, கிளாஸு, சில்வர் பாத்திரத்தில் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அது விட அதிகமாகவே பண்ணிகிட்ருக்கோம் இதில். அப்புறம் இப்போ விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அதுக்கேற்ற மாரி விநாயகர் வேலை பண்ணுவோம். அதுக்கு முடிஞ்சோடனே நவராத்திரி வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். நவராத்திரி முடிஞ்சோடனே கார்த்திகை தீபத்துக்கு அது எல்லாமே ரெடி பண்ணுவோம். அது முடிஞ்சோடனே பொங்கலுக்கு பானை, அப்புறம் ஒன்றே சம்மர் ஜக்கு தண்ணிப்பானை அந்தமாரி ஐட்டம் அப்படியே பண்ணிட்டு வரோம். விநாயகர் சிலை அது தனியாக செய்வோம். அது இப்போ சில கஸ்டமர்லாம் வந்து பர்மனெண்ட்டாக வீட்டில் வைக்கிறதுக்காக ஃபயர் பண்ணி கேட்பாங்க. இப்போ விநாயகர் சிலையில வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கரைச்சிருவாங்கல்ல 3 நாளுக்கு, அப்புறம் ஆற்றுல விட்டு கரைச்சிருவாங்க. இப்போ இது வந்து நாங்கள் ஃபயர் பண்ணிட்டால் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சிடலாம். வச்சுட்டு அது அதுக்காக கேட்டால் செஞ்சு கொடுப்போம். மற்றபடி குதிரையான வீட்டுக்கு அழகுக்கு வைக்கிறதுக்கு அந்த இதுக்கெலாம் செய்வோம். சைஸு வந்து 2 இன்ச்சிலேருந்து அது 10 அடி 12 அடி அது அந்த சைஸ் ஹைட்டு 20 அடி கூட வரைக்கும் செஞ்சுருக்கோம் பின்னாடி. அங்கே போய் இப்போ பின்னாடி கூட அந்த ஒயின் ஜார், அரிக்கமேட்டில் ஆம்பர் ஜாருன்றவங்கள, அது வந்து எங்கள் அப்பா பண்ணியிருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி ஹைட்டு இருக்கும். அது கைவினை கிராமத்தில் வந்து கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க அங்கே பின்னாடி. அந்த காலத்தில் வந்து ரோமநீர் வந்து அதில் தான் ஒயின் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அது டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த அகரவாழ்ச்சியில் வந்து கண்டெடுக்கிறப்ப அந்த ஃபோட்டோ கொடுத்து மாடல் இதுமாரி பண்ண சொன்னாங்க. அதில் பண்ணியிருக்காங்க. இங்கே நேஷ்னல் கேம்ப் நடக்கிறப்ப, இந்த டெரக்கோட்டா நேஷ்னல் கேம்ப் நடந்தது, அதில் அவர் ஒரு பெருசாக 15 அடியில் ஒரு சிலை செஞ்சார். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மரம்லாம் வெட்டக்கூடாதுன்னு ஒரு கான்செப்டில் வந்து இந்த ஒரு மரத்தை வந்து கர்ப்பிணி பெண்ணு மாரி கான்செப்டாக வச்சு அது வெட்டக்கூடாது, அதில் இத்தனை உயிர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சிலை செஞ்சுருக்காங்க. இந்த தொழில் வந்து இப்போ யாரும் அதிகமாக பண்ணலை. இப்போ நலிஞ்சு போயிடுச்சு. இப்போ மண்ணெலாம் கிடைக்கலன்றதால கொஞ்சம் இப்போ நம்ம வெளியே போகிறதோட இது நம்ம பண்ணலாம் கொஞ்சம் நம்ம முன்னேற்றலான்ட்டுக்க பண்ணிடுறோம். இப்போ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்லாம் இப்போ இந்த திருவிழா அந்த மாதிரிலாம் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஆன்லைன்லேயும் அப்படியே சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம். அப்படியே கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் என்ன டெவலப்போ அதுக்கேற்ற மாரி பண்ணியாச்சு. எங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9943958913. இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சாலும் அனுப்புவோம், இல்லை நீங்கள் நேரில் வந்து வாங்கியதுனாலும் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: ரவிவர்மன், அடுத்ததான் இந்த காகித கூழ் பொம்மைகள். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்ப்பா. இது இயற்கையோட இணைந்து இந்த மாதிரி பொம்மைகளை தயார் பண்றாங்க. இந்த கலைஞர்கிட்டையும் நீ பேசுப்பா. நிச்சயமா உன் நண்பருக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஆமா சார், வணக்கம். இந்த காகித கூழ் பொம்மைகள்

0: எப்படி தயாரிக்கிறீங்க, என்னென்னலாம் பொருட்கள் பயன்படுத்துறீங்க, இது ஒன்று எவ்வளோ வேலை, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் அந்த கைவினைப் பொருட்களை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
1: என் பேர் வந்து நவீன்குமார் சார். முருங்கப்பாக்கம் தான், இதே ஊர் தான். இது வந்து அப்பா கிட்ட இருந்து அப்படியே கற்றுக்கணும். இந்த காகித குழு பொம்மைன்னு சொல்லுவாங்களே, இந்த தலையாட்டி பொம்மை, அந்த குழு பொம்மைலாம் இருக்கு பாருங்க, அந்தமாரி மெட்டீரியல். இது மினியேச்சரு, ஸ்டாச்சு, நேச்சுரல் ஃபோட்டோ, போர்ட்ரேட்லாம் இருக்குல்ல, அதுவும் செஞ்சு தருவோம். தலையாட்டி பொம்மை, இது இந்த ஆழி தூணு, இதெல்லாம் இப்போ புதுசாக போட்டு வச்சுருக்குறோம். இதெல்லாம் ஒரு செட்டு வந்து தலையாட்டி பொம்மைனா 2000 ரூபா வரும் பெருசு, சின்னதுனா 1500 ரூபா வரும். அதெல்லாம் அழகுக்கு வைக்கிறது, இந்த ஷோ கேஸில் வைக்கிற மாதிரி தான் இங்கே யூஸ் ஆகும். சரி, இங்கே தான் பண்ணுறோம். ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணி இங்கே பெங்களூருக்கு அனுப்பிச்சுட்ருக்கோம், டெல்லிக்கு அனுப்பிச்சுட்ருக்கோம். பெயிண்டிங் வந்து அக்ரிலிக் பெயிண்டிங்கு, வாட்டர் கலர் பெயிண்டிங்கு, எல்லாமே கையால் செய்கிறது தான் சார். இங்கே இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட டாப் மினியேச்சர் பண்ணார். அலங்கார வண்டியும் பண்ணுறோம் குடியரசு தினத்துக்கு. டூரிஸ்ட்டுக்கு நம்ம அவங்க விரும்புகிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம் சார். கைவினை கிராமம் வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததை வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாலும் நாங்கள் செஞ்சு தரது தயாராக இருக்கிறோம். எங்களுக்கும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்களும் இதை நம்பி தான் இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.
2: ரவிவர்மன், அடுத்ததாக இந்த துணிகள்லேயே ஊஞ்சல் செய்கிறாங்கல்ல?
0: ஆமாம்.
2: அதோ ஒரு அம்மா
0: தறியில்
2: அழகாக எப்படி ஊஞ்சல் செய்கிறாங்க பாருப்பா.
0: துணியிலே ஊஞ்சல் பண்ணுறாங்க, நம்ம கயிறில் தான் ஊஞ்சல் பார்த்துருக்கோம்.
2: ஆமாம்ப்பா, இது பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குப்பா, நான் எங்கேயுமே பார்த்ததில்ல.
0: அதான் எனக்கும் அதிசயமாக தான் இருக்குது.
2: அவங்கள்ட்டையும் கொஞ்சம் பேசுப்பா.
0: ஆ, சரி சரி சரி. வணக்கம்மா. துணியிலே ஊஞ்சலெல்லாம் எப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களாம்மா.
3: என் பேர் லக்ஷ்மி. ஊஞ்சல், மேட்டு, பெட்ஷீட் அனைத்தும் நாங்கள் பியூர் காட்டெல்லாம் பண்ணுறோம். இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எந்த கெமிக்கலும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் சேல்ஸ் பண்ணால் வாரண்ட்டி, நம்ம ஊஞ்சலுக்கு வாரண்ட்டி 6 வருஷம் கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மக்கிட்ட கொடுக்கலாம். இது பரமண்ட்டு கடை தான், நம்ம ஆரோவில்ல, நம்ம வீட்லேயும் பண்ணிகிட்ருக்கோம், அங்கேயே ஒர்க் ஷாப் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் அந்த காண்டாக்ட் நம்பர் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு கேட்டோம்னா நம்ம ஆர்டராகவும் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே அந்த மிஷினில் பண்ணுறது தான், தறியில் பண்ணுறதா, எல்லாம் கையில் பண்ணுறது தான். 32 வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்லேயும் தறி மிஷின் இருக்குது, அங்கேயும் தான் பண்ணிகிட்ருக்கோம். பெட்ஷீட்டு வந்து டபுள் பெட்டுக்கு போடலாம், பெருசு இருக்குது. சின்னது நம்ம ஒரே ஆள் போய்த்திக்கிறது பெட்ஷீட்டு இருக்குது. டேபிள் மேட் இருக்குது, யோகா மேட் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணி கொடுத்தாலும் நம்ம ஒரு அளவு அதிகமாக பண்ணிவிட்டு கம்மி ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கயிறு ஊஞ்சல் பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்ம மிஷினில் அடித்து தறியில் அடிக்கிற ஊஞ்சலும் இருக்குது நம்மக்கிட்ட. அதுவும் நல்லாயிருக்கும். உட்கார்ந்து இருக்கும், படுக்கிறது இருக்குது. நம்ம மரத்துங்கிட்ட கட்டுற ஹாமக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஊஞ்சலும் நம்ம பெட்ஷீட்டு துணியால் பண்ணது, அதுவும் இருக்குது. நம்ம எப்போ வந்தாலும் நம்மக்கிட்ட இங்கே வந்து ஆட்டன் கரப்பில் வச்சு வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஆரோவில் வந்தாலும் சரி, நம்ம அதை வாங்கலாம், பயன்படுத்திக்கலாம். 140 கிலோ ஒன்று, 200 கிலோ வெயிட் இருக்கும். நம்ம கயிறில் பண்ணுறது வந்து ஃபுல்லாக படுக்கலாம் உட்காரலாம், அது வந்துட்டு 200 கிலோ வரும் வெயிட்டு. நம்ம உட்கார்ந்த ஊஞ்சல் மட்டும் வந்து இந்த பெட்ஷீட்டு மாடலில் பண்ணுறது வந்து 140 கிலோ வெயிட் இருக்கும். இது வந்து காட்டன், பியூர் காட்டன். நம்ம பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து ஹீட் ஆகும், உடம்புக்கு ரொம்ப நாள் அது பண்ண யூஸ் ஆகாது. இது நீங்கள் வந்து பெயின் இருந்தாலும் சரி, உடம்பு வலி பின்னாடி இருந்தாலும் இது நான் உட்காந்து நம்ம பண்ணாவே ரொம்ப பேர் வாங்கிட்டு போய் சொல்கிறாங்க, இது நீங்கள் வாங்கிட்டு போனவங்கக்கிட்ட எனக்கு அந்த வலி இருந்தது இப்போ இல்லை அதனால சொல்லிட்டு மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க. நீங்கள் எப்போ பயன்படுத்தினா இது ஒன்றுமே ஆகாது, கெழுத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ வந்து வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து 10 வருஷமாக இந்த கடை உருவாகி இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, எந்த டைம் வந்தாலும் சரி, இங்கே லீவே கிடையாது. சாட்டர்டே, சண்டே, சனி, ஞாயிறு 30 நாள் இங்கே கடை திறந்தா இருக்குமே. நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, எந்த நேரம் வந்தாலும் சரி, நீங்கள் எப்போ வேணாலும் எங்கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். நீங்கள் நம்பர் ஃபோன் போட்டு கேட்டாலும் அங்கே வந்து கொடுக்க ரெடியாகவும் இருக்கும், நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம்.
2: ரவிவர்மன், வந்ததுலேயே எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சிருச்சுப்பா.
0: என்னப்பா, எல்லா பொருளும் வீட்டுக்கு வாங்கிட்டு போறியா?
2: ஏப்பா, என் மனைவிக்கு ஏதாவது வாங்கணும்னு நினச்சேன்.
0: ஓஹோ,
2: அவங்களுக்கு தோடு, செயின்னு, வளையல், பல்வேறு விஷயங்கள். அதுவும் அந்த கடையிலப்பா, அந்த அரங்கு இருக்குல்ல, அது ஜுவல்லரி கிராஃப்ட், அதுதான் செஞ்சிட்ருக்காங்க ஒரு அம்மா. அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம பேசிட்டு எனக்கு தேவையானதே நான் வாங்கிக்கிறேன்ப்பா.
0: ஜெயராமன், நீங்கள் தோடு கமலன்னு சரி, எங்கேயோ நகை கடைக்கு போய் போகணும் வாங்கிட்டு போகணும் பார்த்தேன்.
2: எப்பா, கைவினையில் செஞ்சுருக்கக்கூடிய இந்த பொருள், அந்த தங்கம் வைரம்லாம் சொல்கிறோம்ல, அதை விட மனசுக்கு ரொம்ப விலை உயர்ந்ததாக நம்ம எடுத்துக்கணும்ப்பா.
0: கரெக்டாக சொன்ன ஜெயராமன்.
2: அதனால் நம்ம போகும்போது இதை நான் வாங்கிட்டு போகிறேன். இப்போ அவங்கள்ட்ட இதை எப்படிலாம் செய்கிறீங்க, இவ்வளோ நுணுக்கமான வேலையாக இருக்குது, எப்படி இதில் ஆர்வம் காட்டுறீங்க, எல்லாத்தையும் கேளும்ப்பா.
0: அம்மா வணக்கம். உங்கள் ஜுவல்லரி கிராஃப்ட்டு இந்த கடையில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு விற்கிறீங்க, இது என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் எவ்வளோ விலை, இந்த கைவினைப் பொருட்களை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுமா.
4: என் பேர் ஷர்மிளா கோவிந்தன். நான் வந்து 15 இயர்ஸாக இது பண்ணிகிட்ருக்கேன். எம்ஏ முடிச்சிருக்கேன். படிப்புன்றது நான் எம்ஏல எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். பட் என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஜுவல்லரி கிராஃப்ட்டை நான் கற்றுக்கிட்டு நான் இன்றைக்கி மாஸ்டர் கிராஃப்ட்டாக 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ஜிஓவில் கற்றுக்கிட்டேன். இப்போது நான் லேபர் டிபார்ட்மெண்ட் என்இஎல்எம்

0: ஃபெடரேஷன் சொசைட்டி எல்லாத்துலேயுமே நான் வந்து கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் 2500 உமன்ஸ்க்கு முடிச்சிருக்கேன், ப்ளஸ் காலேஜ் ஸ்கூல்ஸ்ன்னு தனியாக கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இங்கே ஆட்டோகிராஃப்ட் வில்லேஜில் நம்ம 7 இயர்ஸாக இங்கே ரன்னிங்கில் இருக்குது. இது இல்லாமல் மெரினாவில் 2 ஷாப் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே ஹேண்ட்மேட் ஜுவல்ரிஸு. ஹேண்ட்மேட் ஜுவல்லரியில் ஸ்டோன் ஜுவல்லரி, தெரக்கோட்டா, க்ரில்லிங் பேப்பர், சில்க் த்ரெட்டு, அனுக்கு ஸ்டோன்ஸ், எல்லா வித ஸ்டோன்ஸும் இருக்குது. பேர்ல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, ரியல் பேர்ல், ஆர்டிஃபிஷியல் பேர்ல்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து என்னென்னா, இப்போ ஆட்டோகிராஃப்ட்டுக்கு வரவங்க மற்ற இடத்துக்கு போனால் வந்து இப்போ அப்படியே பார்க்குறத வாங்கலாம். இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எப்படி வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் தயாரித்து கொடுப்போம். ஹாட் ஸ்பாட்டில் இப்போ அவங்களுக்கு என்ன டிசைன் வேணும், நெக்லஸா, ஆங்க்லெட்டா, பிரேஸ்லெட்டா, எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சு கொடுக்குறோம். அது அவங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அவங்க கையால் செஞ்சு பார்க்கணுன்னாலும் அதை நாங்கள் அதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்டர்ன்ஷிப் போன்ற காலேஜஸ்க்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். குட்டி குழந்தைங்கள்லேருந்து எந்த வயசுக்கு வேணுனாலும் நாங்கள் உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். எல்லா டிசைன்ஸும் இப்போ லேட்டஸ்ட் மாடல்ஸ் என்னவோ ட்ரெண்டிங்கில் இருக்கும், அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஃபுல்லாக என்னுடைய டிசைன்ஸ் ஹேண்ட்மேடு, என்னுடைய ஓன் கிரியேஷன். சேம் என்னென்னா, பாண்டிச்சேரியில் நம்மகிட்ட இருக்க டிசைன் சேம் இன்னொரு இடத்துல அவுட்டரில் கிடைக்காது. அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல். எது எப்படி விருப்பப்படுறாங்களோ, அக்ரிலிக் பீட்ஸ்லேருந்து ஸ்டோன் ஜுவல்லரியிலேருந்து கிளாஸ் பீட்ஸ்லேருந்து எல்லா விதமான ஜுவல்லரிஸும் இங்கே இருக்குது. ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷு, ஸ்டோன்ஸு, 5 லைன்ஸு, 2 லைன்ஸு, எல்லா இதுவும் இருக்குது. நம்மக்கிட்ட கற்றுக்கிட்ட பெண்களும் நல்ல முறையில் நல்லா வெளியில் வராங்க. இப்போ நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு, இப்போ நம்ம கற்றுக்கும் போது ஒரு உதவின்றது ஒன்றும் இல்லை இல்லைங்களா. இப்போ நான் கற்றுக்கிட்டதை இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மூலிமா எனக்கு ஒரு திருப்தி இருக்குது, அவங்களும் நல்லா வெளியில் வராங்க. மெயின் என்னுடைய ஏழை பெண்கள் நிறைய பேர் வெளியில் வரணுன்றது, அதுமாரி நிறைய வந்திருக்காங்க. அது எனக்கு பெருமையாக இருக்கு. ஆமாம், இது வரைக்கும் 2500 பெண்களுக்கு முடிச்சிருக்கேன். 15 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது கிளாஸஸ்லாம். ஃபுல்லாக இங்கே 10 to 5:30 வரைக்கும் இங்கே இருப்பேன். 5:30 to 10 வந்து பாண்டிமேரினால் இருப்பேன். ஃபுல் டே ஒர்க்கு தான் நம்மளது எல்லாம். இப்போ ஆட்டோகிராஃப்ட்டுக்கு வரவங்க ரொம்ப திருப்தியாகவே ரொம்ப சந்தோஷமாக ஒரு இதோடு போவாங்க. ஏன்னா நம்ம வந்து வாங்கிட்டு போகிறது இல்லாமல் அவங்க கற்றுக்கிட்டும் அவங்க நல்ல டிசைன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வாங்கிட்டு போகிறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. இப்போது எனக்கு என்னை எப்படி பிடிக்கும், அதேமாரி ஒரு வேலையும் நான் ரொம்ப ரசித்து செய்வேன். எல்லாமே ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ரசனையோடு செய்யும் போது எல்லாமே பார்க்க அழகாகவும் இருக்கும். அவங்க வாங்குறவங்களுக்கும் ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி ஆசைப்பட்றாங்களோ அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறதுனால அவங்களுக்கும் ஒரு திருப்தி. இன்னும் ஆட்டோகிராஃப்ட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும். எப்படின்னா, ஒரு பெண் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை ஷைன் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நல்லா மாறும். இன்றைக்கி நம்ம ஓன் ஐடியாவாக நம்ம செய்யும் போது ஒரு ஸ்டோன் மாதிரி தான், அந்த எந்த அளவுக்கு நம்ம உளிய வச்சு பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து நம்மளை எவ்வளோ தூரம் ஷைன் பண்ணி நம்ம ரசித்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஆட்டோகிராஃப்ட் வந்து முருகன் பக்கத்தில் இருக்குது. டூரிஸ்ட் வந்து நிறையா இங்கே வரணும். வந்தவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரிஸு வாங்கிட்டு போகலாம். அவங்களுக்கு எப்படி வேணுமோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நீங்கள் வந்து இங்கே வாங்கும் போது எங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கும் விருப்பப்பட்ட மாதிரி வாங்கிட்டு போகலாம். நன்றி, வணக்கம்.
1: ரவிவர்மன், இதெல்லாம் போக ஹேண்ட்மேடு பேப்பர், அப்புறம் ஹேண்டு பிரிண்டிங், அப்புறம் வந்து இந்த பனை மரத்து இலை இருக்குல்ல, அந்த பனை ஓலையில நிறைய கிராஃப்ட் ஒர்க், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த கைவினை கிராமத்துல செஞ்சுட்டு இருக்காங்கப்பா.
2: பாத்துருவோம், அதையும்
1: நிச்சயமா நம்ம போகும்போது அதெல்லாம் பாத்துட்டு போவோம்.
2: சரி சரி சரி,
1: ரைட்டா. எனக்கு இங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
2: ஜெயராமன், உங்களோட எனக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி.
1: ஆமாப்பா, நம்ம இங்கே வந்ததில் மனிதர்களுடைய படைப்பாற்றல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குழந்தைங்கள்லாம் இங்கே அழைச்சிட்டு வந்து காட்டணும்ப்பா.
2: ஆமாம்,
1: அப்போ தான் அவங்களுக்கும் இயற்கையிலேயே படைப்பாற்றல் திறன் வளரும், இயற்கையை ரசிக்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு உண்டாகும்.
2: ஆமாம்,
1: நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணுங்கிற எண்ணமும் உருவாகும்ப்பா.
2: ஜெயராமன், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புதுச்சேரியில், அதுவும் இந்த கைவினை கிராமத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சொர்க்க மாதிரி இருக்குதுப்பா.
1: சரிமா, நம்ம இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
2: ஆமாம்,
1: நம்ம ஒளிப்பதிவு நிறையா பண்ணிட்டோம். நீ என்ன பண்ணுற, இது எல்லாத்தையும் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய உன் நண்பர், அவர் பேர் என்னமோ சொன்னியப்பா,
2: லியோனார்டோ.
1: ஓ, மோனாலிசா வரைஞ்சாரோ அந்த லியோனார்டோவா?
2: ஆ, ஜெரமன், உலக புகழ்பெற்ற ஓவியம் இந்த மோனாலிசா வரைஞ்சது என் ஃப்ரெண்டு இல்லை, அவர் வரைஞ்சவர் வந்து லியோனார்டோ டாவின்சி. அவரை பேர் அவர் லியோனார்டோன்னு வச்சுக்கினாரு.
1: ஓஹோ, அப்படியா?
2: ஆமா.
1: சரிப்பா, அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு. இதெல்லாம் நீ அனுப்பு. அவரு பாண்டிச்சேரிக்கு வந்த உடனே அவரை நானும் சந்திக்கணும்பா.
2: கண்டிப்பா. ஜெயராமன், எனக்கு தெரியாத இந்த கைவினை கிராமத்தை கண்டுபிடிச்சு எனக்கு அழைச்சிக்கிட்டு வந்து காட்டினதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிப்பா.
1: சரிப்பா, மகிழ்ச்சி. இப்ப நம்ம கிளம்பலாமா?
2: ஆமா, போட்டோ வீடியோ ஆடியோலாம் கரெக்டாக எடுத்துல
1: எல்லாம் ரெடியாக இருக்குப்பா. நான் அப்படியே எல்லாத்தையும் வாட்ஸ்அப் மூலமாவும் உனக்கு அனுப்பிடுறேன்.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: மெயில் மூலமாவும் அனுப்பிடுறேன். நீ உன் நண்பருக்கு அனுப்பிடுப்பா.

0: புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம் நிறைவு பகுதி.
1: தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே.
0: அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் சிற்பி ஜெயராமனாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஓவியர் ரவிவர்மனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம் நிறைவு பகுதி.
1: கந்தானே கந்தானே கந்தான குயிலே சாமி கந்தானே கந்தானே என்னோட மயிலே.
0: அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் சிற்பி ஜெயராமனாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஓவியர் ரவிவர்மனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஜே தனலட்சுமி.

நேயர்களின் நினைவிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடரில் இன்று இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலியிலும் இந்நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:30. பன்னிசை மாலை. நிகழ்ச்சியை தொடங்கும் முன்
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய கந்தா நவரத்தின மாலை, தொடர்ந்து காமிய தழுந்தி என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம்.

0: இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். அவை சுமூகமாக செயல்பட அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஓம் பிர்லா, இதுகுறித்து பிற்பகல் மக்களவையில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, சர்வேஷ், அஜயபாபு உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற அனாகத் சிங்கிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சிறு விமான நிலையங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெரிய நகரங்கள் வழியாக பயணியர் விமான சேவை திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் இந்த விமான சேவை திட்டத்தின் தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் 2030 ஆம் ஆண்டு

0: ஆண்டுக்குள் 3000 கோடி டாலர் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரிஸ்டர் விமான நிலையத்திலிருந்து தற்போது 7 சர்வதேச விமான நிலையங்களுக்கு பயணிகள் விமானங்கள் இயக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் தில்லி வழியாக துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 சர்வதேச நகரங்களுடன் விமான சேவை இணைக்கப்படுவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் நலனை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2030 ஆண்டுக்குள் ஹெப்படைட்டிஸ் நோயை ஒழிக்க உலக சுகாதார அமைப்பு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பரூச் ப்ளூம்பர்க் பிறந்த நாளான ஜூலை 28ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஹெப்படைட்டிஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹெப்படைட்டிஸை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்ப நிலையிலேயே இதனை கண்டறிவதன் மூலம் சிகிச்சை முறைகள் எளிதாக இருக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்நோயை கட்டுப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு J.P. நட்டா குறிப்பிட்டுள்ளார். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பது குறித்தும் பருவநிலை மாறுபாடுகளை களைவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பசுமையான, ஆரோக்கியமான, நீடித்த இயற்கை சூழலை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மழை வெள்ள நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் அம்மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படுவதாக கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சிவசாகர், ஜோஹாட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 5.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 631 கிராமங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன், உத்தரகாசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 71,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 1,690 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவமழையால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு வெள்ளம் காரணமாக 800க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தானேயில் மழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 13 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயகடாவிற்கு புனித யாத்திரை சென்ற வேனும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் கார் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் சண்டிகரிலிருந்து திரும்பும்போது இந்த விபத்து நேரிட்டது. ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல்

0: பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்புடன் வெள்ளை மாளிகையில் இன்று ஆலோசனை நடத்துவதற்காக அவர் வாஷிங்டன் சென்றடைந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசனை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் அமைதியை நிலைநாட்ட இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்புவதாக அந்நாடு கூறியுள்ளது. ரோமில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இரு நாட்டு தொழில்நுட்ப பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இஸ்ரேல் லெபனான் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி குழு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த குழு, இது தொடர்பாக ஐநா, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பாகிஸ்தான் அரசை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. அப்பகுதியில் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். ரவீந்திர ஜடேஜா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 2 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி ஆகஸ்ட் 15ஆம் தேதி கல்லேயிலும், 2வது போட்டி ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொழும்பிலும் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அந்த மஞ்சள் மூஞ்சிக்கார மூமு அவன் நம்ம கேலி செய்தான், பயமுறுத்தினான். சரியம்மா என்று திடீரென்று தீர்மானமாக சொன்னான் பாவல். நீ வா, இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தலாம். அம்மா என்றும் நீ என்றும் தாயை அழைத்தான். அவனுக்கு வெகு நெருக்கமாய் இருக்கும் பொழுதுதான் தாயை அவன் அவ்வாறு அழைப்பது வழக்கம். அவள் அருகே சென்று அவன் முகத்தை பார்த்தாள். அவர்கள் உன்னை இழிவுபடுத்தி விட்டார்களா என்று அமைதியுடன் கேட்டாள். ஆமாம், அதுதான் சங்கடமாயிருக்கிறது. அவர்கள் என்னையும் கொண்டு சென்றிருந்தால் நல்லது. அவனது கண்களில் கண்ணீர் ததும்பி இருப்பதாக அவளுக்கு புலப்பட்டது. அவனது இதய வேதனையை ஆற்றுவதற்கு முயல்வது போல அவள் பெருமூச்சு விட்டு கொண்டு சொன்னாள், பொறு பொறு, அவர்கள் உன்னையும் கூட கொண்டு போய்விடுவார்கள். நிச்சயம் கொண்டு போவார்கள். அவள் ஒரு கணம் மௌனமானாள். பாஷா, நீ எவ்வளவு உறுதி வாய்ந்தவன் என்று சொன்னாள் அவள். நீ ஒரு வேளையாவது உன் தாயை தேற்றியிருக்கிறாயா? நான் ஏதோ பயங்கரத்தை சொன்னால் நீ அதைவிட பயங்கரத்தை சொல்லி என்னையே பயப்பட வைக்கிறாயே என்று பரிதவித்தாள். அவளை ஏறிட்டு பார்த்தவாறே தாயை நெருங்கினான் அவன். எனக்கு அதெல்லாம் தெரியாதம்மா, நீதான் இதுக்கெல்லாம் உன்னை பழகி கொள்ள வேண்டும். அவள் பெருமூச்சு விட்டாள். உணர்ச்சி வசப்பட்டு வெடிக்க தயாராயிருக்கும் குரலை உள்ளடக்கி கொண்டு சிறிது நேரம் கழித்து அவள் கூறினாள், அவர்கள் மனிதர்களை சித்திரவதை செய்வார்கள் என்றார் நினைக்கிறாய்? அந்த மனிதர்களின் உடம்பை கிழித்து எலும்புகளை நொறுக்கி அதை பற்றி நினைத்தாலே ஐயோ என் கண்ணே, என்னால் தாங்க முடியவில்லையடா. அவர்கள் ஆன்மாவையே நொறுக்குகிறார்கள். அதுதான் மிகுந்த வேதனை தருகிறது. அவர்கள் தமது தீய கரங்களால் உன் ஆத்மாவை தொடும்போது. மறுநாள் புக்கின், சமோயிலவ், சோமவ் முதலியவர்களையும் வேறு 5 பேர்களையும் கைது செய்துவிட்டதாக தெரியவந்தது. அன்றிரவில் ஃபியோதர் மாசின் பாவலின் வீட்டிற்கு வந்தான்.

அவனது வீட்டிலும் சோதனை நடந்திருக்கிறது. அந்த சோதனையால் தான் ஒரு வீரனாகிவிட்டதாக கருதி மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். நீ பயந்து விட்டாயா ஃபியோதர் என்று கேட்டாள் தாய். அவன் வெளியேறி போனான். முகம் கடுக்கடுத்தது. மூக்கு துவாரங்கள் நடுநடுங்கின. அந்த அதிகாரி என்னை அடித்து விடுவான் என்று நான் பயந்தேன். அவன் பூதாகாரமாக இருந்தான். கரிய தாடி, மயிரடந்த கைகள், கண்களே இல்லாது போனவன் மாதிரி கருப்பு மூக்கு கண்ணாடி வேறு மாட்டியிருந்தான். அவன் ஆங்காரமாக சத்தமிட்டு தரையை காலால் மிதித்தான். உன்னை நான் சிறையில் போடுவேன் என்று கத்தினான். என்னை இதுவரையிலும் யாரும் அடித்ததில்லை. என் தாயும் தந்தையும் கூட அடித்ததில்லை. நான் அவர்களுக்கு ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை. அவன் கண்களை ஒரு கணம் மூடினான். உதடுகளை கடித்து கொண்டான். இரண்டு கைகளாலும் தலைமயிரை பின்புறமாக தள்ளிவிட்டு கொண்டான். பிறகு செக்கச் சிவந்த கண்களோடு பாவலை பார்த்து சொன்னான். எவனாவது என்னை அடிக்க துணிந்தால் மூமு அவ்வளவுதான். நான் ஒரு வாளை போல் அவன் மீது பாய்ந்து சாடுவேன். என் பற்களால் கடித்து குதறுவேன். அவர்கள் வேண்டுமானால் என்னை கொன்று தீர்க்கட்டும். அத்துடன் இந்த உயிர் போகட்டும். ஹே, நீ ஒரு நோஞ்சான். சண்டைக்கே லாய்க்கில்லை என்றாள் தாய். இருந்தாலும் சண்டை போடத்தான் செய்வேன் என்று அடிமூச்சு குரலில் பதிலளித்தான் ஃபியோதர். ஃபியோதர் போன பிறகு தாய் பாவலை நோக்கி சொன்னாள், எல்லாரையும் விட இவன்தான் முதலில் ஓடப்போகிறான். பாவல் பதில் பேசவில்லை. சில நிமிஷ நேரத்தில் சமையல் அறைக்கு அடுத்துள்ள வாசற்கதவு திறக்கப்பட்டது. ரீபன் உள்ளே வந்தான். வணக்கம் என்று இளஞ்சிரிப்போடு சொன்னான் அவன். நான் பழையபடி வந்துவிட்டேன். நேற்று ராத்திரி அவர்கள் என்னை கொண்டு வந்தார்கள். இன்று நானாக வந்திருக்கிறேன். அவன் பாவலின் கையை பிடித்து குலுக்கினான். பெலகேயாவின் தோளில் கையை போட்டுக்கொண்டான். எனக்கு தேநீர் கிடைக்குமா என்று கேட்டான். அடர்ந்து வளர்ந்த கரிய தாடியும் கருத்த கண்களும் கொண்ட அவனது அகன்ற பழுப்பு முகத்தை கண்களால் மௌனமாய் அளந்து நோக்கினான் பாவல். அவனது அமைதியான பார்வையில் ஏதோ ஓர் அர்த்தம் துணித்தது. தாய் தேநீருக்கு தண்ணீர் போடுவதற்காக அடுக்களைக்கு சென்றாள். ரீபன் உட்கார்ந்து தனது முழங்கைகளை மேஜை மீது ஊன்றி பாவலையே பார்த்தான். சரி என்று ஏதோ ஒரு சம்பாஷணையில் குறுக்கிட்டு பேசும் தோரணையில் பேச ஆரம்பித்தான். உன்னிடம் நான் ஒளிவு மறைவில்லாமல் சொல்ல விரும்புகிறேன். உன் மீது கொஞ்ச காலமாய் எனக்கு ஒரு கண்தான். நானும் உனக்கு பக்கத்து வீட்டில்தான் குடியிருக்கிறேன். உன் வீட்டிற்கு நிறைய பேர் வந்து போவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் குடிப்பதை காணும், கூச்சலையும் காணும். அதுதான் முதல் காரணம். கலாட்டா பண்ணாமல் இருக்கிறவர்களை எல்லோரும் உடனே கவனிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏனடா இப்படி இருக்கிறார்கள் என்று அதிசயப்படுகிறார்கள். நான் ஒதுங்கி வாழ்கிறேனா? அது அவர்கள் கண்களை உறுத்திவிட்டது. அவனது பேச்சு அமைதியாகவும் அழுத்தமாகவும் ஒலித்தது. பேசும்போது அவன் தனது கரிய கரத்தால் தாடியை வருடி விட்டு கொண்டே பாவலின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். ஊரில் உன்னை பற்றி எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். உதாரணமாக, என் எஜமான் உன்னை ஒரு மத துரோகி என்கிறார். நீதான் தேவாலயத்திற்கே போவதில்லையே? நானும் போகவில்லை. பிறகு அந்த பிரசுரங்கள் வந்து சேர்ந்தன. அதுவும் உன் வேலையா? ஆமாம் என்றான் பாவல். நீ என்ன சொல்கிறாய் என்று சமையல் அறையில் இருந்தவாறு தலையை நீட்டிக்கொண்டு வந்து கேட்டாள் அவனது தாய். அதை நீ மட்டுமே செய்யவில்லை. பாவல் சிரித்தான். ரிப்பினும் சிரித்தான். ரொம்ப சரி என்றான் ரிப்பின். தனது வார்த்தைகளை அவர்கள் மதியாததை கண்டு மனம் புண்பட்ட மாதிரி சினுங்கிக் கொண்டு உள்ளே போய்விட்டாள் தாய். அந்த பிரசுரங்கள் இருக்கிறதே அருமையான வேலை. மக்களை தூண்டிவிட்டு விட்டன. மொத்தம் 19 இல்லை? ஆமாம் என்றான் பாவல். அப்படியென்றால் நான் அத்தனையையும் படித்து விட்டேன். அதில் உள்ள சில விஷயங்கள் தெளிவாக இல்லை, சில தேவையில்லாதவை. ஆனால் எவ்வளவோ விஷயங்களை ஒரு மனிதன் சொல்ல வேண்டியிருக்கும் போது இப்படி ஒன்று ரெண்டு தப்பிப்போவது சகஜம்தான். ரீபன் தனது வெள்ளைப்பற்கள் வெளியே தெரியும் வண்ணம் புன்னகை செய்தான். பிறகுதான் சோதனை நடந்தது. அதுதான் என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது. நீயும் அந்த ஹஹோலும் நிக்கலாயும் நீங்கள் எல்லாரும் சொல்வதற்கு சரியான வார்த்தை வாய்க்கு வராமல் அவன் பேச்சை நிறுத்திவிட்டு ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். மேஜை மீது கை விரல்களால் தாளம் கொட்டினான். நீங்கள் எல்லோரும் உங்கள் உறுதியை காட்டிவிட்டீர்கள்.

0: பெரியவர்களே, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள். நாங்கள் எங்கள் வழியில் போகிறோம் என்று சொல்வது மாதிரி இருந்தது. அந்த ஹஹோல் ரொம்ப அருமையான ஆசாமி. தொழிற்சாலையிலே அவன் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் எனக்குள் நினைத்து கொள்வேன், இந்த ஆசாமியை எதுவும் அசைக்க முடியாது. சாவு ஒன்றுதான் இவனை சரிக்கட்டும். உருக்கினாலான பிறவி இவன். பாவல், நான் சொல்வது உண்மைதானே? ஆமாம் என்று தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான் பாவல். நல்லது. என்னை பார், எனக்கு 40 வயதாகிறது. உன்னை விட 2 வயது. உன்னை விட 20 மடங்கு அனுபவம் எனக்கு உண்டு. 3 வருஷத்துக்கு மேல் நான் பட்டாளத்தில் வேலை பார்த்தேன். 2 தடவை கல்யாணம் பண்ணினேன். முதல் தாரம் செத்துப்போனால் 2வது பெண்டாட்டியை நானே விரட்டி அடித்து விட்டேன். காகசிஸிலும் இருந்திருக்கிறேன். துகர்பட்சிகளையும் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு வாழ்க்கையை சமாளிக்க தெரியாது. தெரியவே தெரியாது தம்பி. அவனது நேரடியான பேச்சை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தாள் தாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: রাইজ সকল, কেওআইসি আপডেট সংক্রান্তীয় মেসেজক আওকান নকরিব। ততালিকে কেওআইসি আপডেট করক। যদিহে পরিচয় বা ঠিকনার কোনো পরিবর্তন হওয়া নাই, তেন্তে আপনার ব্যাংক বা এটিএম বা বিজনেস করেসপন্ডেন্ট অর্থাৎ বিসির ওসরলৈ যাব বা ব্যাংকত পঞ্জীয়ন হয়ে থাকা ইমেইল বা মোবাইল নম্বর বা মোবাইল ব্যাংকিং অ্যাপ বা চিঠির জড়িয়ে ঘোষণা দিব। আৰু যদি কোনো পৰিৱৰ্তন ঘটিছে, তেন্তে পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখাব। একাউণ্ট সক্ৰিয় ৰাখি বেংকিং সেৱাৰ সুবিধা ল'ব। আপোনাৰ KYC আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক।
3: RBI কয়,
4: জানি লওক, সতৰ্ক হৈ ৰওক।
5: নেৰম 1:08

0: ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அடித்த பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்ட மர்மம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் நம்ம ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். சோ நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். அண்ட் இப்போ பெண்களுக்கான அந்த சட்ட பாதுகாப்பு, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: அதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு இந்திய சட்டத்துல பல்வேறு வடிவங்கள் இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவ உரிமை அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 படி என்ன சொல்லுதுன்னா, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈக்குவல் டு லா, எல்லாருக்கும் வந்து ஒன்று தான் அது. பாலின பாகுபாடு தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டப்படி பிரிவு 15 என்ன சொல்ல வருதுன்னா, பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது, யார் இவங்க ஆண் பெண் அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லுது. குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்காது பெண்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்க சட்டம் 2005 கொண்டுட்டு வரப்பட்டுச்சு. இது வந்து மிக முக்கியமானது பெண்களுக்கு. பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து வெளியில் சொல்லாம அவங்களோட பிரச்சனைகளை இது பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கே தெரியுது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம வந்து ஒரு காவல்துறையை நாடலாம் இல்லை நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. அதனால பெண்கள் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தை வந்து 2005 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பணியிடை பாலியல் தொல்லையிலிருந்து பாதுகாக்க, இப்போ நம்ம இது வந்து ஜென்ரலாக இல்லை எப்பவுமே நடக்கிறது, ஒரு ஆஃபீஸில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இடையூறுகளை வந்து தவிர்க்கிறதுக்காகவே வந்து சட்டம் 2013

0: ஏற்றப்பட்டது. இது வந்து இந்த சட்டத்து மூலமான பெண்கள் வந்து அவங்களுடைய வேலை செய்யும் அலுவலகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது வந்து அலுவலகத்தில் மட்டுமே கிடையாது, இது வெளியில எங்க இருந்தாலும் பெண்களுக்கு பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள், யார் எந்த ஒரு தொல்லையோ எந்த ஒரு இடைஞ்சல் பண்ணாலோ அவங்களுக்கு இந்த 2013 படி கண்டிப்பா அவங்க வந்து தண்டிக்கப்படுவார்கள்.
1: ஓகே சார். சோ பணியிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆபீஸ்க்கு போய் ஒர்க் பண்றது அப்படின்றத தாண்டி இப்போ வீட்டு வேலைகள்லாம் பெண்கள் வந்து செய்யறாங்க இல்லையா, சோ இதெல்லாம் கூட நம்ம பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம்ல சார்?
0: நிச்சயமா, நான் சொன்ன மாதிரிதான், சட்டம் அனைவருக்கும் சம்பந்தம். அது ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கூலி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செய்யற பெண்களா இருந்தாலும், பெண்கள் பெண்கள் தான். பெண்களுக்கான சட்டத்தை வந்து இது கடுமையாக வந்து ஒரு தண்டனை கூட சட்டமா கொண்டு வரப்பட்டிருக்குது. அதனால வந்து 2013 படி பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. இது மிகவும் தண்டிக்கக்கூடிய ஒரு சட்டமா தான் கொண்டு வந்திருக்கிறாங்க.
1: ஓகே சார். சோ இப்ப ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்றோம், ஒரு ஆண் பெண் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமே சட்டம் அப்படின்றது சமம்னு சொல்லி, இருந்தாலும் குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டங்கள் அப்படின்றது வந்து இயற்றப்பட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் நினைக்கிறீங்க?
0: பெண்களுக்கான சட்டங்கள் அதிகமா வரதுக்கு காரணம் வந்து அவங்க தான் வந்து பாதிக்கப்படுறாங்க அதிகமா. ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்க பாதிக்கப்படுறாங்களான்றது அவங்களுக்கே சில நேரம் அது தெரியறது இல்ல. தெரிய வரும்போது வந்து அவங்க அவங்களுடைய நிலைமை யார்ட்டையும் சொல்லாத பட்சத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றது, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு லீகல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்துல வந்து அவங்க இப்ப வந்துட்டாங்க, இப்ப எல்லாருக்கும் படிச்சிருக்கிறாங்க, இப்ப எல்லாருக்கும் தெரியுது. ஆக்சுவலா அவங்களுக்கே லீகல் வந்து இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன இது பண்ணிக்கலாம்ட்டு.
1: ஓகே. சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன், அதாவது சட்ட பாதுகாப்புல நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ பெண்களுக்கு பிரத்யேகமா அந்த பாதுகாப்பு சட்டங்கள் ஏற்றப்பட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. சோ தொடர்ந்து அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: இப்போ வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்துருச்சு, 1961 வந்துருச்சு. அதாவது டௌரி ஆக்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பெண்களுக்கான வந்து அகேன்ஸ்டா நிறைய இருக்கிறதுனால வந்து அவங்கள பாதுகாக்கவே, பெண்களை பாதுகாக்கவே ஒன்னொன்னா கொண்டுகிட்டு வந்திருக்காங்க. ஆனா மிகவும் நல்ல விஷயம் தான் இது எல்லாமே, பெண்களை பாதுகாக்கிறதுக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இலவச சட்ட உதவி கண்டிப்பா உண்டு பெண்களுக்கு.
1: ஓகே, சோ அந்த இலவச சட்ட உதவி அப்படின்றது பெண்களுக்குன்னு மட்டும் இல்ல, ஜென்ரலா எல்லாருக்குமே இருக்கா சார்?
2: ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, சீனியர் சிட்டிசன் இருக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு டிபெண்ட் அப்பான் அந்த கேஸ பொறுத்து தான் சீனியர் சிட்டிசனுக்கு இலவசமா சட்ட பாதுகாப்பு உண்டு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்து இலவச சட்ட உதவி பெறும் உரிமை பெண்களுக்கு, அதுல வந்து அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 39A மற்றும் சட்ட சேவைகள் ஆணைகள் சட்டம் 1987 கீழ் பெண்களுக்கு இலவச சட்ட உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா வகையான பெண்களுக்கும், அதாவது சொன்ன மாதிரி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்ற மாதிரி எல்லா பெண்களுக்குமே, மேலையோ கிளையோ அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லா பெண்களுக்குமே வந்து நிச்சயமா இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: ஓகே சார், சோ இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்கு மட்டும் தான் கிடைக்குமா, இல்லனா எல்லாவித பிரச்சனைகளுக்குமே நம்ம ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து யூஸ் பண்ண முடியுமா சார்?
2: அதாவது வந்து எல்லாருமே வந்து உண்மையை தான் சொல்லணும்ன்றதுக்கு இல்ல, இதுல வந்து தவறான ஒரு வந்து ஒரு செய்தியை வந்து சில பெண்கள் வந்து கூறலாம், அதை முறையிடலாம், அந்த பட்சத்தில் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
1: ஓகே, சோ இந்த இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டம் வரைக்கும் நமக்கு இலவசமா கிடைக்கும் சார்?
2: நம்ம கேஸ் முடியற வரைக்குமே, நமக்கு கடைசி வரைக்குமே கிட்ட இருந்து நம்ம கேஸ் முடிச்சு கொடுத்துட்டு தான் லீகல் எய்ட் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இலவச வக்கீல்ன்றது வந்து அதுக்கு தான்.
1: சோ இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு கோர்ட்டுக்கு போனாலுமே நமக்கு கிடைக்கும்.
2: ஃப்ரீ லீகல் எய்ட் உண்டு, ஒரு ஒரு இதை பொறுத்து. ஹை கோர்ட்டுக்கு போனாலும் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் போனாலும் ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்காங்க.
1: ஓகே, சோ ஆல்ரெடி ஜட்ஜ்மென்ட் வந்த ஒரு கேஸ்க்கு இப்ப நான் வந்து மேற்கொண்டு அப்பீல் போறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கட்டத்துல அப்பீல் போறதுக்கு மேல்முறையீடு செய்யறதுக்குமே வந்து என்னால ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து யூஸ் பண்ண முடியுமா?
2: நிச்சயமா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதாவது நான் முதலே சொன்ன

0: கேஸோட தன்மையை பொறுத்து இருக்குது. எதுலுமே கேஸ் என்ன தன்மையில இருக்குதோ அந்த தன்மையை பொறுத்து தான் வந்து அரசாங்க வக்கீல் நியமிக்கிறதா இருக்கட்டும், அடுத்து மேல்முறையீடு போறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த கேஸோட தன்மையை பொறுத்து தான் அடுத்தடுத்த இது ப்ராசஸிங் வந்து நடக்கும். முக்கியமானது பார்த்தீங்கன்னா பெண்கள்ல வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பெண்கள், ரொம்ப எளிமையான பெண்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னா இலவச சட்டங்கள் ஈஸியாக கிடைச்சிடும்.
1: ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றது வந்து இப்போ பெண்களுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா சார்? இப்போ இவங்க வந்து வருமானம் இருக்கு இவங்களுக்கு, இவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கு, சோ இந்த மாதிரியான சில விஷயங்களால ஒருத்தருக்கு கிடைக்காம போறது கூட வாய்ப்புகள் இருக்கா எப்படி சார்?
0: இல்ல அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்குது. இவங்களுக்கு தான் தனி, அவங்களுக்கு தான் தனியின்னு கிடையாது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியோருக்கு, சீரார்களுக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே பண்ண மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே பெண்களை பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் ஆஃப் முக்கியமான ஏதோ ஒரு கேஸ் ஆஃப் அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு வந்து பெண் காவலர் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இது முக்கியமானது ஒன்று.
1: ஓகே சார், இப்போ நம்ம காவல் நிலையத்துக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ அங்கே வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான ரைட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இன்னும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்வீங்க சார்?
0: இப்போ காவல் நிலையத்திலேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது, அதாவது உங்களை விசாரணைக்காக வர சொல்கிறாங்க. நீங்கள் விசாரணைக்காக வந்து வர சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து கொடுத்துருக்கணும், உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். உங்களை வர சொல்கிறதுக்கு சம்மன் அமைச்சிருக்கணும்.
1: இல்லை வர சொல்கிறதுக்கே வந்து நமக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்,
0: சம்மன் அமைச்சிருக்கணும். சம்மன் அமைச்சிருந்தால் நீங்கள் போகலாம். இன்கேஸ் ஆஃப் இல்லை நீங்கள் வாங்க, ஜென்ரலாக தான் நாங்கள் விசாரிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது போயிருக்கும்போது என்ன பிரச்சனைக்கு, அதாவது வந்து அவர் எந்த லாங்குவேஜில் வேணால் இருக்கலாம், அவர் ஹிந்தியாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் எதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கோம், எதுக்காக விசாரணை பண்ணோன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும். இது வந்து பேசிக். கண்டிப்பாக அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறையினர் இது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்.
1: ஓகே சார், ஸோ இன்னுமே இதில் கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு. ஸோ நேர்களே ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம பேசலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சட்ட பாதுகாப்புல நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ நீங்க காவல்துறையில நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இதுல வந்து இப்போ என்ன அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்க கூடிய ரைட்ஸ் எனக்கு இருக்கு?
2: கண்டிப்பா இருக்கு.
1: ஓகே, சோ இப்போ இதுக்கான ரீசன் அப்படின்றது சம்பந்தப்பட்ட நபரே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா, இல்லனா இதுக்கு அவங்க தனியா ஏதாவது அட்வொகேட் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியுமா சார்?
2: இல்லை, நீங்கள் ஒரு அட்வொகேட்டோட நீங்கள் போய் ஃபேஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும்.
1: ஓகே,
2: என்ன பிரச்சனைக்காக உங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றத வந்து உங்களுடைய வழக்கறிஞர் ஈஸியாக உங்களுக்கு வந்து விளக்குவாங்க.
1: ஓகே,
2: அதனால உங்களுக்கு வந்து அந்த வழக்கிலிருந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்டதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம், நீங்கள் அதுக்கான

0: என்ன கொடுக்கணுமோ கொடுக்கலாம், வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து நீங்க சரி பண்ணலாம். ஒரு வழக்கறிஞரோட போறது வந்து மிகவும் நல்லது.
1: இப்ப
0: கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நான் வழக்கறிஞர் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல எந்த தடையும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அது ரைட்ஸ் உண்டு, நான் வழக்கறிஞர் வைக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் உண்டு, அதை கண்டிப்பா அனுமதிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கைது கைது செஞ்ச உடனே 24 hours மெஜிஸ்ட்ரேட்ட கொண்டு போய் விடணும். ஆனா 24 hours இங்க இருக்கிறாங்க, ஒரு 2 hours 3 hours போகணும், இல்ல டிராவல் இதுல கணக்கு வராது. கைது செஞ்சதுல இருந்து 24 hours மெஜிஸ்ட்ரேட் அவங்களை வந்து ஆஜர்படுத்தணும், அவ்வளவுதான ஒழிய டிராவலிங் டைம் இதுல கணக்கு வராது.
1: ஓகே சார். சோ இப்போ விசாரணைக்கு ஒரு நபரை அழைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப அந்த நபரால வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், வெளியூர் போயிருக்கலாம், இல்ல வேலை நிமித்தமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவளால உடனே வர முடியாது அப்படின்ற பட்சத்துல, இப்ப விசாரணைக்கு அப்ப நம்மளால வர முடியல அப்படின்றத நம்மளால டினை பண்ண முடியுமா சார்?
0: நிச்சயமா இருக்கு. அவங்க உங்களுக்கு காவல் நிலையத்திலிருந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களை வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக உங்களை வர சொல்றாங்க விசாரிக்கணும்னு சொல்லும் போது வந்து, நீங்கள் வேலை நிமித்தமா வெளியூர்ல இருக்கலாம், இல்ல உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கலாம், ஏதோ ஒரு உங்களுக்கான ஒரு சொந்த பணிகள் ஏதாவது இருக்கும், அப்படி இந்த பட்சத்துல வந்து என்னால இன்னைக்கு வர முடியாதுங்க, நாளைக்கு வரேன், இல்ல நாளானிக்கு வரேன், என்னைக்கு வரேன்றதை தெளிவா அவங்கள்ட்ட சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னா காவல் நிலையத்துல அதை பதிவு பண்ணிப்பாங்க, அந்த அந்த டைம்ல நீங்க போனா போதும். இப்ப காவல் நிலையத்துல பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு நேரத்தில் கிடைக்க போகிறதில்ல. கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆர்டிஐ மூலயமா அதை போட்டு எடுத்துக்கலான்னு முதலே நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து ஒரு நபர் கைதாயிருக்காரு, அதாவது வந்து கைதாயிருக்காருனா எந்த மாதிரியான கேஸுக்கு அவர் கைதியாயிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த கேஸுக்கு, ஒரு மர்டர் கேஸுக்கோ அந்த மாதிரி இருந்ததா அப்படிலாம் முடியாது. இது ஒரு சின்ன ஒரு கேஸோ, ஒரு பிக் பாக்கெட் கேஸோ, ஒரு சும்மா ஒரு பெட்டி கேஸோ இருந்தது, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்க்க அவங்க உறவினரோ யாரோ வந்தாங்கன்னா அதை யாரும் தடை செய்ய மாட்டாங்க. ஏன்னா கேஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கேஸோடைய நிலைப்பாடு இப்படிதான் இருக்குது அப்படின்ற பட்சத்துல வந்து அனுமதிக்க மாட்டாங்க.
1: ஓகே சார். இப்போ ஒரு நபரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்ப அவரை போய் பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க சரியில்ல அப்படின்னா, இப்ப இதுக்கு வந்து அனுமதி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்?
0: பொதுவா வந்து குற்றவாளிகளை வந்து கைது செய்யும் போது வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்ததுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் பாக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக்கானதுதான். இதுல வந்து நம்ம அரெஸ்ட் ஆன உடனே வெளியே போய் பார்க்கணும், நான் பார்க்கணும், அவங்களை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொண்டுகிட்டு வர முடியாது. ஏன்னா விசாரணை எல்லாம் இருக்கு, விசாரணை எல்லாம் முடியும், அவங்க ஆஜர்படுத்தணும் கோர்ட்டுக்கு, அதுக்கப்புறமா தான் வந்து போய் பார்க்க முடியும். இதுல ஒரு கைதி நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் போய் நான் உறவினர்கள் வந்து போய் பார்க்கணும் சொல்றதெல்லாம் வந்து சரியில்லாதது, பார்க்கவும் மாட்டாங்க.
1: ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறப்ப இப்ப நம்ம போய் பார்க்க முடியாதா சார்?
0: அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி கேஸோட நிலை பொறுத்து தான் இருக்குது. எந்த விதமான கேஸ் அது, என்ன மாதிரி அவர் தவறு செஞ்சிருக்கிறாரு, அந்த மாதிரி தவறுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம போய் இதை அணுக முடியும். நம்ம எல்லா கேஸுக்குமே வந்து போய் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 99% வந்து காவல்துறையினர் இதை அனுமதிக்க மாட்டாங்க.
1: சோ இப்ப கைது செய்யப்பட்ட ஒரு நபருக்கு அந்த பேசிக் நீட்ஸ் அப்படின்னு ஒரு கொள்ளி, அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இப்ப இதெல்லாம் வந்து ஸ்டேஷன்லயே ப்ரொவைட் பண்ணுவாங்களா சார்?
0: அது காவல்துறையினர் கட்டாயமாக அவங்களுக்கான உணவோ, அவங்களுக்கு தண்ணீர், அவங்களுக்கு தேவையானதை வந்து நிறைவேற்றிடுவாங்க.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன், சோ சட்ட பாதுகாப்புல நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி சொல்லுங்க சார்.
1: இப்போ சைல்ட் லீகல் ப்ரொடெக்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்போ அதுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21A என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இலவசமாக கல்வி கொடுக்க சொல்லியிருக்காங்க, நிச்சயமா படிக்கவும் சொல்றாங்க. சுரண்டிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டப்படி பிரிவு 24-14 வயதுக்கு குறைவான குழந்தைகள் ஆபத்தான தொழிலில் வந்து வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்னு தெளிவா சொல்றாங்க. பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க குழந்தைங்களுக்கு பாலியல் குற்றங்களிருந்து பாதுகாக்க சட்டம் 2012 போஸ்கோ சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து குழந்தைகளை வந்து மிக முக்கியமாக பாதுகாக்க மிக முக்கியமான சட்டம். இது குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு, குழந்தைகள் மற்றும் இளம் பருவ தொழிலாளர்கள் வந்து இந்த வேலையில வந்து அமர்த்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா சைல்டு லேபர் வந்து எங்கேயுமே இப்ப இல்ல. இன் கேஸ் ஆஃப் இருக்கிற பட்சத்துல வந்து இதை நடைமுறைப்படுத்தி இதுல இருந்து இது மூலயமா நம்ம வந்து உரிமையை மீட்டு எடுத்துக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்து சிறார் நீதி பாதுகாப்பு, சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 தெளிவாக விளக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா இலவச சட்ட உதவி பெறும் உரிமை, குழந்தைகளுக்கு இலவச சட்ட உதவி பெறும் உரிமை உள்ளது. இலவச சட்ட பெருமை கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் உண்டு. அது நீங்கள் வந்து ஏழை பிறங்காரெலாம் யாரும் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் 6-14 ஏஜ் வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு நிச்சயமாக இலவச கல்வியும் உண்டு, கட்டாய கல்வியும் நம்ம படிக்கலாம், தப்பே கிடையாது.
0: சரி, இப்போ சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் இவங்களுக்கான அந்த சட்ட பாதுகாப்பு அப்படின்றது எப்படி இருக்கு, இவங்களுடைய உரிமைகளை இவங்க எப்படி வந்து இந்த சட்டம் பாதுகாக்குது சார்?
1: சிறை கைதிகளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க, மந்த்லி இல்ல வீக்லி அந்த மாதிரி விசிட்டிங் அவர்ஸ் இருக்கு. அந்த விசிட்டிங் அவர்ஸ்ல நம்ம அங்க கையெழுத்து போட்டுட்டு சைன் பண்ணிட்டு ரிஜிஸ்டர்ல எல்லாமே செக் பண்ணிட்டு அதான் நீங்க ஏதாவது உணவு உங்களுக்கு கொடுக்குறீங்க.

0: போறீங்களா வரீங்களா எல்லாமே அது செக் பண்ணிட்டு, ஜெயிலிருந்து எல்லாமே செக் பண்ணிட்டு தரவா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு, அதாவது நீங்க வேற எதையாவது அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு அவங்க தான் காவல்துறையினர் தான் பொறுப்பேற்க முடியும். அதனால வந்து இவ்வளவு கட்டுப்பாடோட தான் அவங்க வந்து ஒரு கைதியை வந்து பாக்குறதுக்காக அனுமதிப்பாங்க.
1: ஓகே சார், இப்போ ஒரு நபர் மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அந்த நபரை வந்து கைது செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல உண்மையிலேயே அந்த நபர் குற்றம் செய்யாம கூட இருக்கலாம். சோ அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு தான் அந்த பெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு இல்லையா? சோ அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: இது பாத்தீங்கன்னா முன்ஜாமீன். முன்ஜாமீன் எப்படி எடுக்கிறதுனா, நீங்க அதாவது என் மேல் குற்றம் கண்டிப்பா வரும், என் மேல் நடவடிக்கை எடுப்பாங்க, காவல்துறை என் மேல் நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஒரு ஆன்டிசெட்ரி பெயில் முன்னாடியே வந்து முன்ஜாமீன் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அது பாத்தீங்கன்னா தவறு நடந்து போச்சு, ஒரு குற்றம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பெயில் எடுத்துக்கலாம் அவங்கள, அது ஒரு வகையானது. அது முன்ஜாமீன் எடுக்கிறது வந்து இதுதான், குற்றம் என் மேல் சுட்ட வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் எடுக்கிறது தான் முன்ஜாமீன், ஆன்டிசெட்ரி பெயில்.
1: ஓகே சார். அண்ட் இப்போ நியாயமான எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம குரல் கொடுக்கறது சட்டம் நமக்கு கொடுத்திருக்க கூடிய அந்த ஒரு உரிமையை பத்தி சொல்லுங்க.
0: நிச்சயமா, இதைதான் நம்ம பேச்சு உரிமைன்னு சொல்றோம். நம்ம டெமோக்ரசி கண்ட்ரில வந்து எல்லாருக்குமே வந்து பேச்சு உரிமை வந்து நிச்சயமா உண்டு. ஆனா என்ன பேசுறோம்ன்றத பொறுத்துதான் இருக்குது. நம்ம எதுக்காக போராடுறோம், என்ன பேசுறோம், நம்மளுடைய வார்த்தைகளை பொறுத்துதான் வந்து நம்ம ஃப்ரீடமை எப்படி நம்ம வந்து காப்பாத்திக்கிறோமோ அதை பொறுத்துதான் இருக்குது. பேச்சுரிமை இருக்கிறதுக்காக நம்ம என்ன வேணா பேசிடலான்றதெல்லாம் கிடையாது. டெமோக்ரசின்றதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குட்டி கதை கூடன்னு வச்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு முறை வந்து குழந்தைகள் எல்லாம் போய் பார்க்க போயிருக்காரு. பார்க்க போயிருந்தா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை எழுந்திரிச்சு டெமோக்ரசினா என்னமாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாப்ல. கேட்டிருக்க உடனே அதுக்கு நேரு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து, இப்ப நீ என்கிட்ட பேசுற பத்தியா, இதுதான் டெமோக்ரசி, இதை நான் திரும்ப உனக்கு பதில் சொல்றேன் பத்தியா, இதுதான் டெமோக்ரசி அப்படின்னு வந்து ஒரு அழகா அந்த குழந்தைங்களுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சோ இதைதான் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம டெமோக்ரசியை எப்படி நம்ம எப்படி அதை கொண்டுகிட்டு போறோமோ அதை பொறுத்துதான் இருக்கு.
1: மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள் தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: வலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சட்ட பாதுகாப்புல நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்சாரி, இப்போ ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு வீட்டுல வந்து சர்ச் பண்றாங்க காவல்துறையில இருந்து வந்து அப்படின்னா, இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் பத்தி சொல்லுங்க சார்.
1: இப்போ வந்து காவல்துறையில வந்து சர்ச் வாரண்டோட வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க சர்ச் பண்ணி தான் ஆகணும். இன் கேஸ் ஆஃப் சர்ச் வாரண்ட் இல்லாம கூட சர்ச் பண்ணுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிருக்கலாம், இன்கேஸ் அவங்க வீட்டில் வந்து தஞ்சம் அடைச்சிக்கலாம், அந்த டைமில் வந்து சர்ச் வாரண்ட் காட்டுங்கன்னெலாம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு

0: ஒரு போதை பொருளோ ஏதோ பதுக்கி வச்சிருக்கலாம். அப்ப அந்த அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும், உண்மையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதை வந்து அவங்க வீட்டுல சர்ச் வாரண்ட் கொடுத்தாதான் போய் பார்க்கணும் கிடையாது. சர்ச் வாரண்ட் முக்கியம். காவல்துறை வந்து எல்லா இடத்துலயும் அனாவசியமா போய் சர்ச் பண்ண மாட்டாங்க, சர்ச் வாரண்டோட தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துக்கு போவாங்க. நான் சொல்றது என்னன்னா, இன் கேஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வரும்போது அப்ப சர்ச் வாரண்ட் இல்லாம தான் போய் அவங்க பார்ப்பாங்க, அதுக்கு வந்து பர்மிஷன் உண்டு. இதெல்லாம் எக்ஸெப்ஷன். இதெல்லாம்
1: ஓகே சார். சோ இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, பல ஆண்டுகளா அந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இதை வந்து விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து முயற்சி பண்றாங்க அப்படின்னா, இப்ப இதுக்கு சட்டம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கு?
0: இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 10 வருஷமா ஒரு கேஸ் இருக்கு, இப்போ கேஸ் நெளிவெளியே இருக்குது, முடியாமையே இருக்குது, எனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுங்க முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த டைம்ல வந்து நம்ம பார்த்து நீதிமன்றத்தில் ஒரு மனு அனுப்பிட்டு சீக்கிரமா ஸ்பீடி ட்ரையல் போட்டு முடிச்சு கொடுக்கணும். கிளைண்ட் வந்து வயசானவர், அவரால் வர முடியல, முதியோர், அவரால் மேலே வர முடியல, நடக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆப்ஷனை வச்சு அந்த ட்ரையலை வேகமாக நடத்தி சீக்கிரமா அந்த கேஸை வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உள்ளது.
1: ஸோ இப்போ இந்த ஸ்பீடி ட்ரையல்லுமே சில கண்டிஷன்ஸ் இருக்கு.
0: கண்டிப்பாக இருக்குது. அதாவது பெட்டிஷனரோ இல்லை ரெஸ்பாண்டடோ அவங்களுடைய உடல் நலக்குறைவோ அவங்களோட வயதோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து அதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கான போறதுக்கான இது இருக்கு.
1: ஓகே சார். சோ இப்போ ஒரு கேஸ்ல வந்து அப்பீல் போறாங்க அப்படின்னா, இப்ப இதுக்கு வந்து ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா சார்?
0: நம்மளால எத்தனை தாட்டி வேணாலும் போகலாம். நம்ம அப்பீல் ஹைகோர்ட்ல போகலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நம்ம போட்டிருக்கோம், அதில் நம்ம ஜெயிக்க முடியல. ஸோ பட் அடுத்து நம்ம அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம், ஹைகோர்ட்லேயும் முடியலையா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். நம்ம பக்கத்தில் வந்து 1% நியாயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டாவது போய் ஜெயிச்சு வந்துடலாம். நியாயமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எங்கே போனீங்கனாலும் உங்களால் ஜெயிக்கவே முடியாது.
1: ஓகே சார். ஸோ ஒவ்வொரு குடிமகனுமே இந்தந்த சட்டங்கள்லாம் அடிப்படையாக கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா, என்னென்ன சட்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்?
0: அடிப்படையாக பேசிக்காக எல்லாரும் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கடைக்கு போறவங்க எக்ஸ்பிரி டேட்டா பாருங்க, நல்ல பொருளா வாங்குங்க, ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு வாங்குங்க, அக்மார்க் பொருள் வாங்குங்க, ஹால்மார்க் போட்டிருந்தா கோல்டு அது வாங்குங்க. கன்சியூமர் வந்து மெயினா இதை தான் பார்க்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் போகிறவங்களோ ஹெல்மெட்டு போட்டுட்டு போங்க, சீட் பெல்ட்டு காரில் போகிறவங்க சீட் பெல்ட்டு போட்டுட்டு போங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக்கான ஒரு விஷயம் தான் இது. இந்த பேசிக் விஷயத்தையும் இல்லாமல் அப்புறம் நம்ம வந்து அகேன்ஸ்ட் ஆகிட்டு அப்புறம் வந்து போலீஸ்கிட்ட வந்து நம்ம ஃபைன் கட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறது அர்த்தம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் இதை நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்குமே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி வந்து இதுன்னு, அதாவது சின்ன ஒரு விஷயத்தினால தான் பாதி கேஸுகள் அதிகமாக, நிறைய கேஸுகள் அதிகமாகிட்டு இருக்கு. இதை நம்ம குறைச்சோம்னாலே கேஸும் குறைஞ்சிரும், நம்மளும் சரி வர பண்ணிக்கலாம்.
1: ஓகே. ஸோ நேர்களே பார்த்தீங்களா, அடிப்படையாக நம்ம என்னென்ன விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்சாரி போற நபர் வந்து தப்பு செஞ்சுட்டு எனக்கு இது தெரியாதே, இந்த சட்டம் பத்தி எனக்கு தெரியாதே, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியுமா?
1: அப்படிலாம் எந்த வகையிலுமே முடியவே முடியாது. உங்களுக்கு சட்டம் தெரியலனாலுமே நீங்க அதுக்குதான் நம்ம சொல்றது லீகல் ப்ரொடெக்ஷன். எதுக்கு நம்ம சொல்றோம்னா, இதுக்குதான் சொல்றோம், ஒரு பேசிக்கா ஒரு லீகல் தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு உங்களுடைய சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கா, நீங்க அடுத்தவங்களுக்கு உதவலாம் வேண்டாம், உங்களையே நீங்க காமாது பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கான ஒரு உரிமைகளை நீங்கள் தயவு செய்து ஒரு 10 உரிமைகளா தேர்ந்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்.
0: சோ எந்த ஒரு கட்டத்துலயுமே எனக்கு சட்டம் தெரியாது அப்படின்னு தப்பிக்க முடியாது,
1: முடியவே முடியாது, கண்டிப்பா முடியாது.
0: ஓகே சார். சோ இப்போ அடுத்தது மூத்த குடிமக்கள் எல்லாரும் பத்தியும் சொல்லியாச்சு. அண்ட் மூத்த குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லீகல் ப்ரொடெக்ஷன், அதுல இருக்கக்கூடிய ரைட்ஸ் பத்தி சொல்லுங்க சார்.
1: நிச்சயமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பராமரிப்பு பெறும் உரிமை அவங்களுக்கு உண்டு. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 படி பிள்ளைகள் அல்லது சட்டப்பூர்வமான வாரிசுகள், பிள்ளைகளாக கூட இருக்கணும்னு கிடையாது, அவங்க எடுத்து தத்தெடுத்து வளர்த்த பசங்களாகவும் இருக்கலாம், மற்றும் முதியோரை பராமரிக்க வேண்டிய சட்டம் கண்டிப்பா உண்டு, அவங்களுக்கு உண்டு. அப்படி பாத்தீங்கன்னா பராமரிப்பு தொகை கோரும் உரிமை உண்டு அவங்களுக்கு. அதாவது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமா வேணும், ஒரு முதியோர்களுக்கு வந்து தேவைப்படும். அப்ப வந்து தங்களை பராமரிக்க முடியாத முதியோர் உரிய தீர்ப்பாயத்தில் ட்ரிபுலன்ல போய் பராமரிப்பு தொகையை கோரி மனு போட்டு அவங்க அதை வந்து உரிமையை பெற்றெடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நடைமுறையில வந்து இப்ப நிறைய இருக்குது, பசங்க வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து சொத்து எழுதி வச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு கடைசியில் அவங்கள பாத்துக்காம போறது, அது மாதிரி முதல்ல இருந்தது. முதல்ல இருந்தபோது அவங்க சொத்தெல்லாம் ஏமாந்துட்டு எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப அப்படி கிடையாது. என்னைய வந்து பிள்ளைகள் வந்து பாத்துக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு மனு போட்டாங்கன்னா அந்த எழுதி வச்ச அந்த சொத்து கேன்சல் ஆயிரும், அது முதியோர் முதிய அவங்களுக்கே வந்து சேர்ந்துடும். அதனால இப்ப வந்து நினைக்கிறேன் இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் பசங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துப்பாங்கன்ட்டு. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இலவச சட்ட உதவி உண்டு. இலவச சட்ட ஆலோசனை வந்து முதல்ல சொன்ன மாதிரிதான் அந்த கேஸ்

0: தன்மையை பொறுத்து இவங்களுக்கும் இலவச சட்ட ஆலோசனை உண்டு.
1: ஓகே சார், ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அதாவது நம்ம இவ்வளோ நேரம் சின்ன சின்ன ஒரு லீகல் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நிறைவில் பார்த்தீங்கன்னா, சட்டம் என்பது தண்டனை தரும் கருவி மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் உரிமையை காக்கும் கவசம் ஆகும். உரிமையை அறிந்தவன் உயர்ந்து நிற்பான், கடமையை உணர்ந்தவன் சமூகத்தை உயர்த்துவான். நீதியை நம்புவோம், சட்டத்தை மதிப்போம், உரிமையை காப்போம், பிறரின் உரிமையையும் மதிப்போம். சட்டம் கையில் இல்லை, சட்டம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். உரிமையை அறிந்த குடிமகனே வலிமையான ஜனநாயகத்தின் உண்மையான காவலனாக இருப்பான்.
1: ஓகே, சோ கிட்டத்தட்ட கவிதை மாதிரி ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க கலந்துகிட்டு குழந்தைகள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, மூத்த குடிமக்கள்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன், அதுல இருக்கக்கூடிய ரைட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
1: தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.
2: நேயர்களின் நினைவிற்கு, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடர் இன்று இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலியிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர், நாடக பிரிவு ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும்

0: உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:29. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. அடுத்த பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா, பி. சுசீலா இணைந்து பாடிய பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:29:08. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. அடுத்த பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா, பே. சுசிலா இணைந்து பாடிய பாடல்.

கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் நம் நெஞ்சை விட்டு நீங்காத பாடல்கள் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்று இரவு 8:30 மணிக்கு அவலா சொன்னாள் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலியிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

0: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண் வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை நமது முதன்மை அலைவரிசையில். அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து, டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

இன்றைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் மின்னல் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமு திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை வீணை இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம் ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சாருமதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது என்றும் இனியவை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.

0: ஒவ்வொன்றும் காலை 6:15
1: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை
2: அடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் திரு கோயில் நான்
3: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாது.
4: இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
5: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, சென்னை மடிப்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சென்னை சோழிங்கநல்லூர், தரமணி, ஒக்கியம் துறைப்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, சென்னை ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஏஞ்சம்பாக்கம், மீனம்பாக்கம், சின்கோனா, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, வால்பாறை, கண்ணகி நகர், அடையாறு, மேடவாக்கம், பெலாந்துறை, பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சோழிங்கநல்லூர், நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம், வீக்களத்தூர், ஸ்ரீமுஷ்ணம், குன்றத்தூர், அகரம் சீகூர், பெருங்குடி, எறையூர், குடுமியான்மலை, தேவாலா, மேட்டூர், கொடைக்கானல் படகு குழாம், ஆலங்குடி, சிவகங்கை பொதுப்பணித்துறை, கந்தர்வக்கோட்டை, லக்கூர், ஹாரிசான், உட்பிரையர், ஸ்ரீபெரும்புதூர், அவலாஞ்சி, அரக்கோணம், ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. அதிகளவு பகல் நேர வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவானது. குறைந்தள வெப்பநிலையான 23.7 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 30ஆம் தேதியன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதியன்றும் வரும் முதல் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 2ஆம் தேதியன்றும் 3ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு.

இனி ஹிந்தி திரைப்படமான ஃபனா திரைப்படத்திலிருந்து ஷான் மற்றும் கைலாஷ்கர் இணைந்து பாடிய பாடல்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் தளபதி என்கிற தெலுங்கு திரைப்பட பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: ஆதனிக்கண்டே சுட்டாலவர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 3:30. இனி கேட்கலாம் சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சாருமதி ராமச்சந்திரன் அவர்கள் பாடிய பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக மாதே மலையத் வஜ என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் இயற்றிய தருவர்ணம் கமாஸ் ராகம் ஆதிதாளம்.

இல் அடுத்ததாக பிருந்தாவன சாரஸ்கா ராகம் ரூபக தாளம் கண்களித் யாதகோ எனத் தொடங்கும் ரஸ்க விடலர் பதம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சாருமதி ராமச்சந்திரன் அவர்கள் பாடிய பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஆர் வேணுகோபால் பாடல் வா முருகா வா, பேகடா ராகம் ரூபக தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க வருவது மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பாடல் பாயும் ஒளி, ராக மாளிகை, ஆதிதாளம்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: நேரம் 4:04.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது
2: தேவியே நான் சரணம், என் ஆவியே தான் சரணம்.
1: கங்கை பிலிம் சர்க்கியூட் வழங்கும் தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் அர்ஜுன், ரூபினி, இளவரசி, ஜனகராஜ், லிவிங்ஸ்டன், சுவாமிநாதன், வி கே ராமசாமி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, கதை மாருதிதாசன், வசனம் உமாசங்கர், திரைக்கதை இயக்கம் வி அழகப்பன்.
3: குட் மார்னிங் சார். எஸ் டிமாண்ட் செல் 15 இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு வா. உங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்காக பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இன்னும் 4 நாளைக்குள்ள திரும்பி வந்துடணும்.
4: வாங்க, நீங்களும் உட்காருங்க.
5: தேங்க்ஸ்.
4: ஏனுங்க அம்மணி, எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரீங்களா?
6: ஆமா, ஏன் கேக்குறீங்க?
4: உங்களை எல்லாம் எவன் வேலைக்கு போக சொன்னது? உங்களை எல்லாம் வீட்டுக்கல அடங்கி உடங்கி உட்கார்ந்து வேண்டியதானே? அட கேட்டு கிட்ட சொல்லுங்க அம்மணி.
6: ஏன் சார், நீங்க வேலை தேடி அலையறீங்களா?
4: ஆமா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க?
6: அதான் வயித்தறிச்ச படத்தை பார்த்தாலே தெரியுதே. வீட்டுக்கு வீடு வாசப்படுதான் சார். வர்ற மாப்பிள்ளைங்களா பொண்ணுக்கு சம்மதியம் இருக்கா, இல்லன்னா வருஷம் ஜாஸ்தியா கொடுங்கன்னு கேக்குறப்போ நாங்க வேலைக்கு போனாதானே பெத்தவங்க பாரத்தை குறைக்க முடியும்.
7: நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, ஏ வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்றேன்.
4: சும்மா இருக்கிறதுக்கு மாப்பிள்ள வேலையாவது பாக்கலாம்.
8: கேட்டாலும் சரியில்லைங்க பங்காளி, அந்த செவத்த பொண்ணு கேட்டிருந்தாலும் சரின்னு இருப்பேன். இல்ல வழக்குமாரே, நீங்க ரொம்ப ஜவப்போ.
4: அதானே,
9: ஏன்டா கவலைப்படுற? விடு, உனக்காக நான் போய் பேசிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்ய மாட்டேன். என்ன உனக்குங்க?
6: இன்னொரு வயித்தறிச்சு.
9: ஐயோ, தப்பா நினைக்காதுங்க. நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுட்டு வேலை தேடி அலையறோம். வேலையே கிடைக்கல, அந்த வேதனையில உங்க மனசு புண்படுத்துற மாதிரி அவன் பேசிட்டா. அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
6: உள்ள வரலாமா?
9: உள்ள வாங்க.
6: இன்னும் குளிக்கலையா?
9: ஆமா.
6: இப்படி சோம்பேறித்தனமா இருந்தா எப்படி? காலையில எழுந்திருச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சு ரெடியா இருக்கண்டா?
9: எக்ஸசைஸா? அது முன்னால செஞ்சிட்டு இருந்தோம், ஆனா இப்ப செய்யறதில்ல.
6: ஏன்?
9: எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும். நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு வேணும்.
6: அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க.
9: வேணுங்க, இந்த கோயில் கடவுள் இது மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு.
6: கஷ்டம் வர நேரத்துல கடவுளை திட்டுறது எல்லாருக்கும் சகஜம்.
4: கஷ்டம் வந்து போனா பரவாயில்ல, அதுவே நிரந்தரமான ஏசாம என்ன பண்ணுவா?
6: அதுக்காக கடவுளே இல்லைன்னு ஆயிடாது இல்லைங்களா?
4: ஏனுங்க, இந்த கோயில் குங்குமத்தை எங்க நெத்தியில் வைக்கிறதுக்கு இவ்வளவு கேட்டுக்கிற நீங்க, உங்களால முடிஞ்சதுன்னா எங்கல்ல யாரா ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடு.
6: நான் ஒரு கம்பெனி சொல்றேன், யாராவது ஒருத்தர் அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க.
10: எந்த கம்பெனிங்க?
6: ஜிஎன் சிட்டி ரோல மோகன் அன் கோ.
10: ஒத்துக்கிறேன் இனிமே இடமே இல்ல சார். அதனாலதான் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன்.
11: நீ 10 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டா கூட உனக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பஞ்சத்துல வேலைக்கு வரவங்க உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறேன். எம்ஏ படிச்சா பிச்சை எடுக்கக்கூடாதா?
10: நானும் எத்தனையோ இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருக்கேன் சார், ஆனா யாரும் இவ்வளவு கேவலமா பேசுனது இல்ல.
11: நான் அப்படிதான் பேசுவேன்.
10: எங்களை மாதிரி 4 இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருந்தீங்கன்னா அந்த அருமை உங்களுக்கு தெரியும். ஏதோ பெத்தவங்க சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுற திமுரு, அதான் இப்படி
11: பேசுறீங்க.
10: என்ன
11: வேலை கொடுக்கலங்கிறதுக்காக அடையாளங்களை கூட்டி வந்து தகராறு பண்ண வந்திருக்கேன்
9: சார். நாங்க ஒன்னும் அடையாளங்க இல்ல, படிச்சவங்க. எங்களை மாதிரி வேலை கேட்டு வரவங்க கிட்ட கொஞ்சம் நாகரீகமா நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு போகத்தான். பெத்தவங்களோட ரத்த வேர்வியா பீசா கட்டி படிச்சுட்டு வந்தீங்க வேலை தேடுறோம். 100 இடத்துல

0: வேலை இல்லனாலும் 101வது இடத்துல அவ கடிச்சிரோங்கற நம்பிக்கையில தான் போராடிட்டு இருக்கோம். ஆனா நீங்க நடந்துக்கிட்ட விதத்துல இவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தெய்வாதீனமா பழிச்சுக்கிட்டா. ஒருவேளை பழிக்காம போயிருந்தானா இவனை பெத்தவங்க எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்க.
1: அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற ஏதாவது நஷ்ட ஆயிடுவா? படிச்சவன் சொன்ன சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியா
0: சார்? தயவு செஞ்சு எங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்குங்க. நாங்க ஆத்திரப்படுற மாதிரி மறுபடியும் பேசாதீங்க.
1: டேய், உங்க ஆத்திரம் என்னென்ன செய்யும் பிச்சைக்கார பசங்களா?
2: தம்பி, நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏழைக்கும் பணக்காரனுக்குள்ள வித்தியாசமே இதுதான். கடவுளை நம்புங்க, அவர் கைவிட மாட்டார்.
0: என்ன சார் இது? எல்லாத்துக்கும் கடவுள் கடவுள் பேசிக்கிட்டு.
3: ஏய், இவர்தான் இந்த குரூப்புக்கு லீடர் போல இருக்கு.
0: பொம்பளைங்க புள்ளை குட்டிங்களை வச்சுக்கிட்டு தூங்குற இடத்துல இந்த சத்தங்க தலை பண்ணி அவங்களை எழுப்ப கூடாது பாருங்க. இப்ப சொல்லுங்க, உங்க முதலாளி என்ன சொல்லி அனுப்பினாரு?
3: அவர் சட்டையை நீ கிழிச்சதுக்கு உன் மூஞ்ச கிழிச்சிடுவ சார்.
0: அப்படியா? எங்க கிளி பாப்பா? உனக்கு கிளிக்க தெரியல பாத்தியா? இப்ப நான் கிளிக்கிற பாரு.
1: இதுக்காக நீ அரை மணி நேரமும் மூஞ்சி தூக்கி வச்சிருக்காது. நீ வேலைக்கு சிபாஸ் பண்ற அளவுக்கு அவங்க ஒண்ணு நல்லவன் இல்ல. அது மட்டும் இல்ல, நீ தான் அனுப்பல நம்ம சொல்லவே இல்ல.
4: உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு நான் அவங்க கிட்ட போய் எப்படி சொல்றது? அதனாலதான் பொதுவா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா நீங்க அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. அவங்க உண்மையிலே நல்லவங்க.
1: இத பார், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், முதல்ல அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு.
4: மோகன்,
1: அவங்க குடி இருக்கிற இடத்துல கூட நீ இருக்க வேணாம். உடனே அந்த வீடை காலி செய்.
4: இனிமே ஒவ்வொரு வீட மாத்திட்டு என்னால அலைய முடியாது. உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன்.
1: என்ன நீ அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணனும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுற? முதல்ல நான் சொன்னது செய்.
4: குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன, நீ பிராக்டிஸ் பண்ணலையா?
5: பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு
4: இருக்கேன். என்ன விஷயம்?
5: உங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட வேலை விஷயமா சொல்லியிருந்தீங்களே, அப்பா கிட்ட அதை பத்தி பேசினேன். அவங்க படிப்பு மத்த வேலை குறிச்சு வாங்கிட்டு வர
1: சொன்னாரு. லட்சுமி, நல்லா ஞாபகம் வச்சுக்க, இனிமே அந்த பசங்க விஷயம் எதுலயும் நீ தலையிட கூடாது.
6: எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும், நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு.
4: இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு.
5: தேங்க் யூ டீச்சர்.
7: ஏய், வாங்கலாங்க எல்லாரும் கீழ வாங்க.
0: சார், நாங்க உறது இருக்கட்டும், வீட்டுக்காரரா லட்சணமா இல்லாம இது என்ன துண்டு அண்டர்வேரு?
7: என்ன துண்டு என்ன அண்டர்வேரு? என் வீடு என் இஷ்டம், நான் கோமனம் கூட கட்டிட்டு வருவேன்.
4: ராமு,
0: வாங்க சார்.
8: உங்க வீடு உங்க அண்டர்வேர் நீங்க?
7: சரியா, இது என் வீடு என் அண்டர்வேரு என் கோமனம் தான். இருந்தாலும் அது என் மக மாதிரி.
0: என்ன சொல்லுங்க?
4: உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன்.
0: என்னது?
4: உங்க வேலை சம்பந்தமா என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னேன்ல?
0: ஆமா.
4: அது சக்சஸ் ஆயிடுச்சு. உங்கள்ல யாரோ ஒருத்தருக்கு நாளைக்கு ஆர்டர் வரும்.
0: சார், எம்டி ரூம் எங்க இருக்கு?
9: ஏன், என்ன விஷயம்?
0: வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு.
9: ஓஹோ, அது அங்க இருக்கு.
0: தேங்க்ஸ்.
9: ஏய் சுப்ரமணி, ஒரு ஆளுக்கு தானே வேலைக்கு ஆர்டர் அனுப்பிச்சிருந்தோம், அஞ்ச பாண்டவர்கள் மாதிரி அஞ்சு பேர் போறாங்க.
10: வாமா உட்கார், கர்ப்பமா இருக்கம்மா.
0: உயிர் மேல ஆசை இருந்தா வண்டியில் ஏறு. எதுக்காக? ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் இங்க கேட்காத, போக வேண்டிய இடத்துக்கு போய் அங்க பேசிக்கலாம். என்னடா விளையாடுறீங்களா? உன்கிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? நீதான் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கிய.
11: என்ன, என் கையில கத்தி நம்பறியா? கடிச்சே கொண்டு
0: தள்ளியா? வழியில ஏதாவது சத்தங்கித்தம் போட்ட ரோடு பூரா உன் குடல் செதிரிடும். தலை கொடு. ஒண்ணு புரியல இல்ல, உள்ள வந்தா தெரியும். வாங்க.
9: என்ன தைரியம்?
7: தம்பி, முழு பூசணிக்காய ஒரு அண்டா சோத்துக்குள்ள மறைக்கலாம், ஒரு தட்டு சோத்துக்குள்ள மறைக்க முடியாது.
4: ரகசியமா பழகினால சாட்சி யாருன்னு கேட்டு ஈஸியா ஏமாத்திடலான்னு பாக்குறியா?

0: எத்தனை ராஸ்கல்.
1: எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, போச்சுக்காதுங்க. நான் தனியா அழிச்சிட்டு போய் நிதானமா சொல்றேன். படிச்சவரு ஏத்துக்குவாரு. வாங்க சார்.
2: ஏமாத்துறதுல படிச்ச வேணா படிக்காத வேணா என்னடே?
3: நீங்க அந்த பொண்ணை காதலிச்ச விஷயம் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு கருவியை கலைக்க முயற்சி பண்ணது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது நாஸ்திதான். ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்ன இதுல அந்த பொண்ணோட மானமும் அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தையோட எதிர்காலம் அடங்கிருக்கு.
1: என்ன நீ மிரட்டுற? எனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தமே கிடையாது.
3: இந்த கதையில நம்ம கிட்ட வேணாம். உனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த பொண்ணை நீயே லேடி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போன.
1: என்ன நீ அந்த பொண்ணே தெரியாதுங்கிறேன் டாக்டர் கிட்ட? என்ன டாக்டர்?
3: ருக்மணி டாக்டர். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் தான் இது.
0: என்ன சொல்றான் நாளே இந்த பொண்ணு கிட்ட தலை கிட்ட போறானே இல்லையா?
3: பேசிட்டு இருக்க ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல மனுஷன் வர ஒத்துக்குவாரு. என்ன யோசிக்கிற?
2: ஏயா எல்லாத்தையும் பண்ணி போட்டு இப்ப வந்து பேய் முள்ளி முழிச்சா என்னயா பிரயோஜனம்? எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா தான் இதுல எல்லாம் ஈடுபடணும். இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்தே சபலஸ்தனா மட்டும் இருந்துட்டு போயிடணும். சபலஸ்தனா இருக்கிறதும் தப்புன்றியா? அப்ப நீயே பேசு.
1: உன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கும் வேலை போட்டு தரேன். இந்த விஷயத்துல யாரும் தலையிடாம சைலண்டா ஒதுங்கிங்க.
3: அதை சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காதே. அதுக்கு நான் விட மாட்டேன். கூட பிறக்காத அந்த சகோதரிக்காக நான் ஜெயிலுக்கு போக கூட ரெட்டியா இருக்க. உன் கார்ல இருந்த பெட்ரோல் எடுத்து உன் தலையில ஊத்தி உன்னை உயிரோட வச்சு கொளுத்துருவேன்.
1: திருநெல்வேலி மாலை எல்லாம் ரெடியாடா?
4: ரெடியா இருக்கே.
1: போய் எடுத்துக்கலாம் போடா.
4: என்ன தஞ்சாவூர் பத்திரிகாரங்க வந்தாச்சா?
1: பக்காவா இருக்கு.
5: என்னங்க நான் இந்த வீட்டுக்கு வந்த ஒரு வாரமா யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வேணா என் மேல வருத்தம் இருக்கும். அதனால பேச விருப்பம் இல்லாம இருக்கலாம். நீங்க கூட பேச மாட்டேங்கிறீங்களே அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. இத பாருங்க இந்த கல்யாணம் நடந்த விதம் வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு மனைவிய வர வேண்டியவர் நான் தானே.
1: எனக்கு மனைவிய வர வேண்டிய அவர் கோடீஸ்வரடி. என்னுடைய தலையெழுத்து உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டானுங்க. இப்ப கூட அந்த தாலியோட உன்ன அடிச்சு வழியை திருத்த முடியும். யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது தெரியுமா?
5: வேண்டாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். எனக்கு இந்த தாலி ஒண்ணே போதும். ஆனா ஒரு விஷயம், நானே வெளியில போனா உங்க அப்பா அம்மா என்ன தப்பா நினைப்பாங்க. அதனால நடந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன்.
1: என்னடி என் வாழ்க்கையில ராமுதான் மண்ணள்ளி போட்டான்னு உன் பங்குக்கு நீயும் போடலான்னு பாக்குறியா? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கேன். இனியும் அப்படிதான் இருப்பேன். அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் எப்படி நடந்துங்கிறதுக்கு எங்க அப்பா அம்மாட்ட ஒரு பொய் கதை சொல்லிருக்கேன். அந்த கதையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சானே ஒரு பரதேசி, அவனும் நீயும் கெட்டவங்க.
4: நான் நல்லவன்.
5: என்னங்க இது?
1: அதுதான் உண்மை. நீயும் ஒத்துக்கணும். அப்பதான் உன் கழுத்துல இருக்க தாலியாவது மிஞ்சும்.
5: என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க?
1: அதான் சொல்லிட்டு தாலியாவது மிஞ்சோன். என்னடி சொல்றியா இல்ல தாலி கட்டி வச்சுட்டு போறியா?
5: சரிங்க நீங்க சொல்றபடியே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன்.
6: சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணு இவங்க கூட முடிச்சு போட்டு பேசி கத்திய காட்டி மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.
1: அந்த சூழ்நிலை என்னால வேற என்ன செய்ய முடியும்?
7: போட்டு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு? உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த பொண்ணை விரட்டிட வேண்டியதானே. ஏன் விட்டீங்க?
6: நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா என் மிஸ்ஸஸ் அலதான் அந்த பொண்ணை ஏத்துக்க வேண்டியதா போயிடுச்சு.
8: என்னங்க செய்யறது? அந்த பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டிட்டான். அது பேப்பர்ல வந்து மானம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேட்டுன்னு போனா மேற்கொண்டு இவருக்கு தானே கௌரவ குறைச்சல். அதனாலதான் எது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும்னு மனசை தேத்திக்கிட்டு அந்த பொண்ணை இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன்.
1: ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்ன போமா பாக்குற? நான் வீட்டுல சொன்ன போய் ஊரெல்லாம் பரவது என்ன? ஒண்ணும் செய்ய முடியாது. நீ ஏன் ஒத்துட்டு இருக்க? உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா சாமி கிட்ட சொல்லி அது தித்துரு. அத்த
9: குட் ஈவினிங் டாடி.
6: குட் ஈவினிங். என் மக அல்லதா?
1: அப்படியா? குட் மார்னிங் சார். இதுல ஒரு கையெழுத்து வேணும்.
6: சார் அங்க கொஞ்சம் பாருங்களேன்.
1: என்ன ஒரு அரட்டையும் சிரிப்புமா இருக்கு?
6: அந்த அநியாயத்தை ஏன் சார் கேக்குறீங்க? அந்த பொண்ணு வந்த ஒரு மாசமாவே இப்படிதான் சார். அது ஏதாவது விடுகதை போடுறதும் அதுக்கு பதில்

0: தெரியாம நம்ப ஆளுங்க ஒளர்றதும் அதை கேட்டு மத்தவங்க சிரிக்கிறதும் ஐயோ ஒரே அட்டகாசமா போச்சு சார்.
1: பாருங்க கலக்கலப்பா இருந்தா தப்பில்ல, கரெக்டா வேலை நடக்கணும் அவ்வளவுதான்
0: சார். அந்த பொண்ணுக்கு பக்கத்து சீட்ல சண்முகம் இல்ல சார், அவனை மாத்திட்டு என்ன அங்க போட்டுருங்க சார், நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன்.
1: என்னது ஆடு நினைதேன்னு ஓனாய் வருத்தப்படுதா?
0: வர்றேன் சார்.
1: தேங்க்ஸ்.
2: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
3: உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
2: தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: ஏன் சிரிக்கிறீங்க லதா சொல்லுங்க?
4: கன்னத்துல கறி சார்.
1: கன்னத்துல கறிதாமா இருக்கணும், எலும்பா இருந்தா அசிமா இருக்கும்ல.
4: அதில்ல சார், கருப்பா எதோ ஒட்டிருக்கு.
1: கருப்பா எதோ ஒட்டிருக்கா?
4: அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இன்னும் போகல சார்.
1: ஓகே.
4: If you don't mind. போயிடுச்சு சார்.
1: தேங்க்ஸ்.
4: இந்தாங்க விவேகன் குப்பாயில்.
1: ஓகே. எங்க நீங்க என்னமோ இந்த விடுகதையெல்லாம் நிறைய போடுறீங்களாமே.
4: ஆமா சார், உங்களுக்கு ஒரு விடுகதை போடட்டுமா? ஓகே. காலாறு நடக்கலாம்னா தபால்காரன் குறுக்க வந்து நகரத்தை கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டு பால்காரனாகி போயிட்டான். பாவி மனசு பாடாப்படுது. இதுக்கு என்ன விடை?
1: எங்க இந்த விடுகதை கொஞ்சம் கஷ்டமானதா தெரியுது, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, சொல்லிடுறேன்.
4: சரி, நல்லா யோசிச்சு சொல்லிடுங்க சார்.
0: தபால்காரன் குறுக்க வந்து நகரத்தை கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டு பால்காரன் ஆகி போயிட்டான். பாவி மனசு பாடாப்படு.
5: இந்த மாதிரி விடுகதைகள்லாம் அவளுக்கு போட்டதே இல்ல.
0: காசி சார், அந்த விடுகதைக்கு விட
4: தபால்காரன் குறுக்க வந்து அதில் இருக்கிற கால் நகரமான இல்ல கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டா இதுதான் விடை. என்ன இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா?
5: புரியுது புரியுது.
1: அவசரத்துல கவனிக்காம அப்படியே வந்துட்டேன்.
4: If you don't mind. சார், நம்ம லிஃப்ட்ல வரும்போது கரண்ட் கட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்?
1: லிஃப்ட் பாதியில நின்னு இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் தனியா சிக்கிக்கிட்டு தவிச்சிருப்போம்.
4: அந்த மாதிரி தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ.
1: ஹலோ.
4: எங்க சார் இப்படி கூட்டமா?
1: இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்.
4: ஹலோ.
6: ஹலோ.
1: ஹலோ. சார் தான் எங்க வீட்டு ஓனர்.
4: வணக்கம் சார்.
5: அவனுக்கெல்லாம் ஹலோ, எனக்கு மாத்திரம் வணக்கம். என்ன வயசானவனு பாக்குறியா? இந்தாமா இவனுங்க செய்யறதெல்லாம் நானும் செய்வேன்.
4: ஹலோ.
5: ஹலோ. மரியாதைக்கு.
1: ரெகுலரா நீங்க இங்கதான் வருவீங்களா?
4: நான் எப்பவும் பக்கத்து கடைக்குதான் வருவேன். இன்னைக்கு பர்டிகுலரா நான் வாங்க வந்தது அங்க இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன்.
1: என்ன வாங்க வந்தீங்க?
4: ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா வாங்க. வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க.
5: அவன் காதையே கடிச்சிருவா போல இருக்க.
1: என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டே.
4: ஓகே, நான் வரேன். பை.
0: ஏய், உன்கிட்ட மட்டும் தனியா சொல்லிட்டு போனது என்னப்பா?
1: சொல்ல மாட்டேன்டா.
5: ஏல சொல்லுல.
1: முடியாதுல.
5: அவனுங்க எல்லாம் சின்ன பசங்க, எனக்கு மாத்திர சொல்லு. அது என்ன கிசு கிசு
1: அது?
4: அண்ணா.
1: ஹாய். எங்க போயிட்டு வர?
4: ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்சேஸ் போயிருந்தேன். ஒரு ஷர்ட் டிசைன் நல்லா இருந்தது, உனக்காக வாங்கிட்டு வந்தேன்.
1: நாட் பேட். ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸ். பியூட்டிஃபுல். ஓகே, முடிவு பண்ணுங்க.
4: குட் மார்னிங் சார்.
1: அந்த ஃபைல் இன்னைக்கே முடிச்சுங்க ப்ளீஸ்.

0: இன்னைக்கு குங்கும விபூதி எல்லாம் பலமா இருக்கு.
1: அதுவா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்.
0: Oh, I see. Happy returns of the day, sir. Usually, you are going to go to the temple, sir?
1: Muppathamman temple.
0: Oh, that temple? If you want to go to the temple, you will tell me.
1: That's why I'm going to go to the temple.
0: Oh, you are going to go to the temple, sir? Sir, tell
1: me. I'm going to go to the temple. I'm going to go to the
2: temple.
1: Thank you.
0: என்ன எல்லாரையும் கூட்டிட்டு வந்ததை பார்த்து பயந்துட்டீங்களா?
1: முதல்ல கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து தைரியமா இருந்துட்டேன்.
0: என்ன முடிவுக்கு வந்தீங்க?
1: அப்படியே ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அத்தனை பேருக்கு முன்னால உன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துடணும்ங்கற முடிவுக்கு வந்திருந்தேன்.
0: நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க வீட்ல பேசுறதுல அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: நான் வேணும்னு உங்க வீட்டுக்கு வந்து பேசி பாக்கட்டுமா?
0: ஐயோ வேண்டாம்.
1: ஏ,
0: எங்க வீட்ல எல்லாருக்கும் அந்தஸ்து தான் முக்கியமா போச்சு, அங்க காதலங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல.
1: அப்ப நம்ம கல்யாணம் எப்படி தான் நடக்குது?
0: அதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன். நம்ம கல்யாணத்தை நாமளே எங்கயாவது ஒரு கோயில்ல நடத்தி முடிச்சிட்டு எங்க அப்பா அம்மா கால்ல விழுந்தா அவங்க மனசு மாறிடும். நான் சொல்றபடி செய்வோம். வர புதன்கிழமை பெருமாள் கோயில்ல நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம். உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப வேண்டி உங்களுக்கு மட்டும் சொன்னா போதும்.

0: பொண்ணு கூடுங்க.
1: பொண்ணை கூட்டுவாங்க, பொண்ணை கூடுவாங்க.
2: எல்லாரும் அங்க பாருங்கடா.
3: எனக்கு ஒண்ணு புரிய,
2: யாரு இந்த பொண்ணு?
4: ஐயோ, இந்த பொண்ணு யாருன்னு கேடுங்க. ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்கன்னு ஏன் சொந்த செலவுலயே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா இப்ப ஏதோ மறந்துட்ட மாதிரி பேசுறீங்களே.
2: என்ன குழப்பறேன்?
5: ஆமா சார், நீங்க தான் குழப்பறீங்க. நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு லதா சொன்னதுனாலதான் நாங்களாம் இருக்கோம். லதா,
2: நான் எப்ப உங்ககிட்ட அப்படி சொன்னேன்? இது உனக்கு எனக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் தானே?
4: ஷட் அப். என்ன கதையை மாத்த பாக்க
1: சொல்லுங்க. ஏண்டா
6: உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ராமுவும் லதாவும் லவ் பண்ணதான் உண்மை.
4: ஆமா அப்படின்னு இவர் சொல்ல சாரா?
1: அவன் சொல்றது என்ன? எங்களுக்கே தான் தெரியும்.
4: ஸ்டாப் இட். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னா இல்லாதது இருக்கதாயிடுமா? மிஸ்டர், நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ அது உங்க இஷ்டம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு கழுத்து நீட்டுறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. புரிஞ்சுதா? வர.
3: மன்னிச்சிருங்க சார், என்ன இப்படி நடிக்க சொன்னாங்க, நடிச்சேன். ஆனா உங்களுக்குள்ள இப்படி லவ் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது சார், சாரி.
2: கொஞ்சம் நில்லு. சர்வசாதாரணமா நம்ம காதல தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் இப்படி நாடகம் ஆடுற?
4: என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காதல் வெறும் நடிப்பு தான்.
2: ஏன் அப்படி நடிச்ச?
4: காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். உங்க ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக யாரோ ஒருத்திய கட்டி வச்சு பழி வாங்குனீங்களே, மோகன்ங்கிறவர ஞாபகம் இருக்கா? அவரோட தங்கச்சி தான். அந்த கல்யாணத்தினால எங்க அண்ணன் தலகுனிஞ்ச மாதிரி உங்களையும் தலகுனிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நானே வந்து உங்க கூட வேலைக்கு செய்து உங்களோட நெருங்கி பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துறேன். இப்ப நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலைனாலும் நாளைக்கு இந்த விஷயம் பேப்பர்ல வந்து நீங்க அவமானப்படும். எனக்கு அது போதும்.
2: அதா நம்பர் அங்க இருக்கு பங்காளி.
7: எல்லாரும் சேர்ந்து போனா அக்கம் பக்கத்துல உள்ள உங்க வேடிக்கை பாக்குற மாதிரி ஆயிடும். நான் மட்டும் தனியா போய் பேசுறேன்.
6: போய் பேசு, ஏதாவது பிரச்சனைனா சிக்னல் கூட நாங்களும் வந்துடும்.
7: உண்மையா சொல்லு, தெரியுமா
1: தெரியாதா?
7: வந்திருக்காங்க
1: சாமிநாதன், இவங்களை வீட்டுல தங்க வைக்க சொல்லி.

0: என்ன சொல்ற? சாந்தி பர்மிஷன் கொடுத்துட்டா, வாங்க எல்லாரும் வாங்க. செல்ல குட்டிங்களா, இந்தாங்க சாப்பிடுங்க. அவனுங்க வந்த நாலு நாளா லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு தானுங்கம்மா. அதுவா, அது ஒரு வியாதி. அதான் காதல், லவ் லவ். என்னதான் அவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் எங்க அப்பா கத்து கொடுத்த இந்த மெக்கானிக் வேலைதான் எனக்கு சோறு போடுது.
1: ஏங்க யாருங்க, என்ன வேணும்? இல்ல எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பாக்கணும். மெக்கானிக் யாரு?
2: கொஞ்சம் இருங்க. எங்க வீடு சொல்லு.
0: எனக்கு தெரியாது, தெரியாது. ஏங்கடா இவனை தொடர்ச்சி புடிச்சு ஏத்துட்டு வரீங்க
2: சார்? இந்த ஆள் மெட்ராஸ்ல லதா வீட்டுல இருந்தவர். ஊட்டி அட்ரஸ் கேட்டப்போ தெரியாதுன்னாரு, இங்க மாட்டிக்கிட்டாரு. இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லியா?
0: எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ராமு, அட்ரஸ் தானே நான் சொல்ல வைக்கிறேன். கட்டிங் பிளேயர், இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன். ஒழுங்க அட்ரஸ் சொல்லு.
3: நம்பர் 12 தேரி கிராஸ் ரோடு.
2: யாரு பண்ணி, என்ன வேணும்?
4: லதா வீடு இதுதானே?
2: ஆமா.
4: ஏய் இதுதான்டா. ஏனுங்க இங்க சுந்தரேசன்ங்கிறது?
2: நான் தான். என்ன விஷயம்?
4: ஏய் உங்க ஐயா இருக்காரு. ஏய்
5: லதாவ கொஞ்சம் கூப்பிடுறீங்களா?
2: நீங்க எல்லாம் யாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
5: லதா கிட்ட கொஞ்சம் பேசணும்.
2: நீ எதுக்காக லதா கிட்ட பேசணும்? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. என்ன விஷயம்னு சொல்லாம இருந்தா எப்படி? என்னடா பதில் சொல்லாம நிக்கிற? கேக்குறாருல சொல்ல.
5: மெட்ராஸ்ல என்ன காதலிச்சு ஏமாத்துட்டு இங்க வந்துருச்சு.
2: ஷட் அப். எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே வந்து இப்படி பேசுவேன்?
5: காதலிச்சது உண்மைங்கிறதுனாலதான் தைரியமா அதை பத்தி பேச வந்திருக்கேன்.
6: நான் தான் அந்த காதல பொய்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன? அப்பா நான் இந்த ஆள் கூட பழகுற மாதிரி நடிச்சு ஏமாத்துறது உண்மைதான். ஆனா ஏன் அப்படி செஞ்சு தெரியுமா? அண்ணனை மிரட்டி அயோக்கியத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சது இந்த ஆள் தான்.
5: நான் செஞ்சது அயோக்கியத்தனமா இல்ல உங்க அண்ணன் செஞ்சது அயோக்கியத்தனமான அவரைகள்.
2: உங்கள யாரோ ஒருத்தனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு என் பையன் சொன்னது அயோக்கியத்தனமா?
5: சார் என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்தை நடத்த வைக்கல. உங்க பையன் தான்
2: எடுத்தாடே. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க சொல்லி லட்சுமியே ஒத்துட்டாளே.
5: என்ன
2: உண்மை ஒத்துட்டாலே? அதிர்ச்சியா இருக்கா?
5: அந்த உண்மை என்னன்னு அவங்களே இங்க வந்து சொல்ல சொல்லுங்க. கூப்பிடுங்க.
2: டேய் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ என்னமோ யோக்கிய மாதிரியும் நாங்களாம் பொய் சொல்ற மாதிரியும் பேசுறிய. இந்த பாருங்க நாச்சியோ, ராமு சொல்லுற மாதிரி லட்சுமியை கூப்பிட்டு கேட்டா யாரு பொய் சொல்லுதாவன்னு தெரிஞ்சு போகும்ல. அந்த பொண்ணே உண்மையை ஒத்துக்கிட்டதுனாலதான் அந்தஸ்து கூட பாக்காம மன்னிச்சு இந்த வீட்டுல வாழ வச்சிருக்கேன். என் மரியாதை என்ன, கௌரவம் என்ன, சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளை கூப்பிட இவளை கூப்பிட்டு வழிய.
5: விஷயம் என்னன்னு
2: இதுக்கு மேல என்ன பேச போற? பிபி வாசி எடுத்துட்டு போங்கட வழிய. போனா பேசாத. ஏ வாட்ச்மேன் அவத்த பிடிச்ச வழிய தெரியா?
7: என்ன மாமு, வேற ஊருக்கு வந்திருக்காங்கறத மறந்துட்டு வாலாட்ட ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு.
8: அதான்பா மோகன் சார் விட்டு விஷயம்.
7: ஒழுங்கா உடம்ப காப்பாத்திக்கிட்டு ஊர் போய் சேர்றீங்களா இல்ல கல்யாணம் கல்யாணம்னு கட்டையில ஏற போறீங்களா?
5: கல்யாண ஏற்பாடு மட்டும் இல்ல மாமு, மேல கச்சேரி நாங்க தான் வாசிப்போம்.
7: எப்படிமா?
5: இப்படித்தான்.
2: இவங்க கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தலாவா?
5: வேணாண்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா லட்சுமியோட புருஷன் நாமளே கோர்ட்டுக்கு இழுத்த மாதிரி ஆயிரும்.
2: அதுக்கோசரம்
5: விட்டுருங்க. எந்தடா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்க வேண்டாம் போய் சொல்லு.
2: என்ன போக சொல்லுது? ஏற்கனவே கணேசன் போலீஸ் போயிருக்கேன் தெரியுமில.
5: கேஸ் வாபஸ் வாங்கிக்கலவா? வாங்கடா.
0: தங்கமணி, இந்த பொம்பளைங்களை நம்ப கூடாதுங்கிறது சரியா போச்சு பாத்தியா? இந்த பசங்க இறக்கப்பட்டு நல்லது செஞ்சா அதுவே பொல்லாப்பு ஆயிடுச்சு. எந்த பொம்பளையாவது தன்னுடைய கல்யாண விஷயத்துல போய் சொல்லுவாளா?
8: சார்
0: என்னயா,
8: லட்சுமி அம்மா ராம் சார பாக்க வந்தாங்க,
0: உடனே வர சொல்லு. வரட்டும், நறுக்கு தெரிச்ச மாதிரி நாலு கேள்வி கேக்குறேன்.
5: சார் அவங்க மனசு புண்படுற மாதிரி எதையும் பேசுறாதீங்க.
0: அப்ப நீ மட்டும் புண்படலாமா?
5: சார் என்ன சார் ப்ளீஸ்.
0: சரி விட்டுறேன் பாக்க. இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல ராமே?
9: ராமு நீங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன விவரத்தை வாட்ச்மேன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஏன் கம்பெனி, நீங்க சொன்ன பொய்க்கு சமாதானம் சொல்லி போட்டு போல வந்தீங்களாக்கோ?
5: டேய் குமாரா,
9: அவர் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. அந்த பொய்ய உண்மைன்னு நானும் ஒத்துக்கிட்டதுனாலதான் என் கழுத்துல இன்னும் தாலி ஒட்டிக்கிட்டு இருக்கு. என் மௌனத்தினால உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் மன்னிப்பு கேட்டு போலான்னு வரேன். இப்ப உங்களுக்காக இங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிற உண்மைய லதா கிட்டயும் உங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லிடணுங்கிற முடிவுக்கு வந்தேன்.
5: உங்களுக்கு கிடைச்ச நியாயமான

0: அவளுக்கு எனக்காக கெடுத்துக்காத.
1: இல்ல ராமோ, உங்களுக்கு என்னால ஏற்பட்ட வேதனைக்கு நான் தானே பரிகாரம் பண்ணும்.
0: இத பாருங்க, இந்த வேதனை நிரந்தரம் நான் நினைக்கல. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் லதாதா என் மனைவியா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம், சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க.
2: பாப்பா சதீஷ்.
3: ஏன்பா, நேத்து நான் வீட்டுக்கு வந்திருந்தேன், அண்ணன் மட்டும்தான் இருந்தாரு. நீங்க போயிருந்த, எப்பவும் ஊர் சுத்துறதான் வேலையா?
4: அட சும்மா இருங்க ஆண்டி, ஏன் டென்ஷன் உங்களுக்கு என்ன தெரியும்?
5: இவனுக்கு மியூசிக் கேக்குறதாம டென்ஷன்.
4: மச்சான் கிண்டல் பண்ணாத மச்சான், எஸ்டேட்ல ஏகப்பட்ட பிரச்சனை.
2: என்ன பிரச்சனை?
4: ஹோட்டல்ஸ் இந்த வருஷம் நமக்கு எக்கச்சக்கமா வருமானம், ஒர்க்கர்ஸ் எல்லாம் வைத்தாச்சு, பிரச்சனை கிளப்பிட்டானுங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, துப்பாக்கி எடுத்து காமிச்சு சுட்டு பொத்திக்கிடுவானு சொன்னேன். அதுக்கப்புறம் லேபர் லீடர் வந்தாரு, ஆ ஊன்னாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துனேன், அதுலயே முழுகிட்டாரு.
2: சம்பாதிக்கிறதே சிரமம், அதை வச்சு காப்பாத்துறது அதை விட சிரமம்.
4: ஹாய் லதா, ஹவ் ஆர் யூ?
6: ஃபைன் தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ?
4: இதோ கெட் மீ அ மை டியர்.
1: பலி, அந்த காஃபியை கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன்.
7: நானே கொடுக்குறேம்மா.
1: தத்தா பக்கத்துல அந்த குரங்கு உட்கார்ந்துருக்கு, அதை நான் கிளப்புறேன் பாரு.
4: லிசன் ஆல் ஆஃப் யூ, நாளைக்கு ஒரு பெரிய மனுஷனுடைய பர்த்டே நடக்க போகுது, நீங்க எல்லாரும் அதுல கலந்துக்கணும். ஓகே?
1: யார் அந்த பெரிய மனுஷன்?
4: நான் தான்.

0: சும்மாருங்க ஆண்டி, ஏன் டென்ஷன் உங்களுக்கு என்ன தெரியும்?
1: இவனுக்கு மியூசிக் கேக்குறதாம டென்ஷன்.
0: மச்சான் கிண்டல் பண்ணாத மச்சான், எஸ்டேட்ல ஏகப்பட்ட பிரச்சனை.
2: என்ன பிரச்சனை?
0: ஹோட்டல்ஸ் இந்த வருஷம் நமக்கு எக்கச்சக்கமா வருமானம், ஒர்க்கர்ஸ் எல்லாம் வைத்தாச்சு, பிரச்சனை கிளப்பிட்டானுங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, துப்பாக்கி எடுத்து காமிச்சு சுட்டு பொசுக்கிடுவானு சொன்னேன். அதுக்கப்புறம் லேபர் லீடர் வந்தாரு, ஆ ஊன்னாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துனேன், அதுலயே முழுகிட்டாரு.
1: சம்பாதிக்கிறதே சிரமம், அதை வச்சு காப்பாத்துறது அதை விட சிரமம்.
0: ஹாய் லதா, ஹவ் ஆர் யூ?
3: ஃபைன், தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ?
0: சிடம் கெட் மீ மை டியர்.
4: பளி அந்த காஃபிய கூட நான் கூட போய் குடுக்குறேன்.
5: நானே குடுக்குறேம்மா.
4: தத்தா பக்கத்துல அந்த குரங்கு உட்கார்ந்திருக்கு, அத நான் கலப்புறேன் பாரு.
0: லிசன் ஆல் ஆஃப் யூ, நாளைக்கு ஒரு பெரிய மனுஷனுடைய பர்த்டே நடக்க போகுது, நீங்க எல்லாரும் அதல கலந்துக்கணும். ஓகே?
4: யார் அந்த பெரிய மனுஷன்?
0: நான் தான்.
1: சாரி சதீஷ், என்ட்ரஸ் உள்ள இருக்கு, போய் மாத்திக்கலாம்.
0: பரவாயில்ல மச்சான், நான் வீட்டுல போய் மாத்திக்கிறேன். ஆண்டி அங்கிள் நீங்க எல்லாம் அவசியம் கலந்துக்கணும். ஓகே?
1: இல்லதா நீயும் அவசியம் கலந்துக்கிற. ஓகே
0: பாய் அங்கிள், பாய் ஆண்டி.
6: ஹலோ, இந்த வேலையில மெட்ராஸ் வச்சுக்கோங்க, இது எங்க ஊரு, ஏதாவது வாலாட்டுனீங்க அப்புறம் தெரியும்.
7: அம்மனியோ நீங்க வாலாட்டுனாலதானே அவருங்க வந்திருக்காரு, நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க.
8: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
9: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேயர்களின் நினைவிற்கு ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடரில் இன்று இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலியிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர், நாடக பிரிவு ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.
1: தொடர்வது தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: வழியை விடு,
3: நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்.
2: நீ என்கிட்ட ஒண்ணு பேச வேண்டியதில்ல, அதுக்கு அவசியமும் இல்ல.
3: அவசியம் இருக்கிறதுனாலதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்றது கேளு. உங்க அண்ணன், நீ, உங்க அப்பா எல்லாரும் நினைக்கிற மாதிரியே என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்தை நடத்து வச்சேன்னு இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப கொடுமையானது. சொல்ல போனா தூக்கு தண்டனை கைதிக்கு முகத்துல போடுற கருப்பு துணி மாதிரி நீ காதல பயன்படுத்திக்கிட்ட. வெளிச்சந்தா உலகம்னு நம்பி விளக்குல விழுந்து சாகுற வெட்டில் பூச்சி மாதிரி நீ என் மனசுல ஏற்படுத்தின காதல உண்மையு நம்பி நான் தின தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி என்ன சாகடிக்கிறத விட ஒரே அடியா விஷம் கொடுத்துருக்கலாம். என்ன மரணாவஸ்தைங்கிறது ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். எது எப்படியோ உண்மையில என் மனசுல ஏற்பட்ட காதல் உண்மையானது. அந்த புனிதமான உறவை பொய்யா கிடாது. ப்ளீஸ்,
2: இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் டைம் வேணும்.
3: ஓயஸ், தாராளமா எடுத்துக்க. நாளை மறுநாள் உன் பதிலுக்காக இதே இடத்துல காத்துட்டு
4: இருப்பேன்.
5: அந்த பொண்ணு யாரு? அதான்யா, நான் கட்டிக்க போற பொண்ணு.
3: குட் மார்னிங். என்ன பார்த்து அதிர்ச்சியா இருக்கா? இன்னைக்கு நீ பதில் சொல்றேன்னு சொல்லிருந்த. உனக்காக நாங்க வெயிட் பண்ண, ஆனா நீ வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ இங்க இருக்கேன்னு. அதுதான் நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு.
2: நான் பதில் சொல்றேன்னு சொன்னத உண்மை நினைச்சுக்கியா? நடு ரோட்ல ஒரு பொண்ணை வழிமறிச்சு வாதம் பண்ணா

0: ஏதாவது பொய் சொல்லிட்டு போவாங்க. இத பாரு, நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன். நான் உனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை இருக்கே, அது நியாயமானதுதான். மரியாதையா வெளியே போயிடு, இல்லைன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். நீ போலீஸ்லாம் இருக்காங்க தெரியுமா?
1: இதுக்கெல்லாம் பயந்தவனா இருந்தா நான் ஊட்டி வரைக்கும் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன்.
0: அப்ப நீ ஊட்டிலே கிடந்து சாக வேண்டியதுதான்.
1: அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். உன் தங்கச்சிக்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேயா? சும்மா சத்தம் போடாத, எனக்கு போட தெரியும். இவ்வளவு பெரிய கூட்டத்துல எம் மரியாதை போறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா உன் மரியாதை நீ காப்பாத்துக்குவே நினைக்கிறேன்.
2: நாங்க பார்ட்டிக்கு போன இடத்த சொல்லி அந்த ராம போயில ஏன் அனுப்பிச்ச? ஏன் அனுப்பின?
3: நான் சொல்லலங்க.
2: உன்னை தவிர வேற யாரும் உனக்கு தெரியும். இங்க பாரு, இந்த வீட்டுல நான் சொன்ன பொய்ய நீயும் உண்மை ஒத்துக்கிட்டதே இந்த தாலிக்காக தான். இனிமேல் அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சேன். இன்னொரு பைய சொல்லி இந்த தாலிய கட்டிட்டு வீட்டை விட்டு துரத்திடுவேன். அப்படி என்ன போய் சொல்லுவேன்னு பாக்குறியா? அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு நீதான் பாஞ்சாலி என்ன சொல்லுவேன். சொல்லுவேன் தான் சொன்னேன், சொல்ல வச்சிடாத.
1: அன்னைக்கு ஃபாரினர் ஒருத்த போட்டோ எடுத்தான்னு சொன்னால, அவனுக்கு அட்ரஸ் கொடுத்திருந்த, அவன் வச்சிருக்கான். எவ்வளவு அருமையா இருக்குல்ல.
4: உனக்கும் வியவஸ்தை இல்ல, அந்த வெளிநாட்டுக்காரனுக்கும் வியவஸ்தே இல்ல.
1: ஏண்டா
4: லவ்வர்ஸ் போட்டோ எடுத்தா அவங்க ரெண்டு பேரும் நல்லா நெருக்கமா இருக்கும்போது எடுக்கணும்டா. அதை விட்டு விட்டு சுண்டல் சாப்பிடறதையும் ஐஸ்கிரீம் சாப்பிடறதையும் இந்த போட்டோவே வேஸ்ட். டூ தெரி, இது வேண்டாம். வேற நல்ல போட்டோ எடுத்து. என்னாச்சு?
1: உனக்கு பிடிக்கல, பேசாம இருக்க வேண்டியதானடா.
4: என்ன தூக்கிறது?
1: இது உனக்கு வெறும் போட்டோவா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய காதல். நானும் அவ்வளவு சேர்ந்து இருக்கிற முதல் போட்டோடா இது. அதுல என்னோட உறவு மட்டும் இருந்தது அழிஞ்சு போறது நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவளோட உறவு அழியிறது என்ன தாங்க முடியாதுடா.

0: நீதான் இவன் மனைவி, இவன் தான் உன் கணவன்.
1: ஏய் மச்சான், கதா கூடு. கதா இவாமா.
2: ஹலோ இன்ஸ்பெக்டர், கமான் கமான் வாங்க. எஸ் ஐ, உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். நீங்க வரலன்னு வச்சுங்க, உங்களை தேடி நானே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பேன். உட்காருங்க.
1: அப்படியா, என்ன விஷயம்?
2: ஒண்ணு இல்ல, மெட்ராஸ்ல இருந்து ஒரு ரவுடி கும்பலிங்க வந்து என் பர்சனல் லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அவனை எப்படியாவது ஊட்டிய விட்டு விரட்டணும். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு.
3: இது என்னங்க பெரிய விஷயம்? நாளைக்கே அவங்களை அடிச்சு வச்சுட்டா போகுது.
1: சுமாரியா, இங்க பாருங்க, ஊட்டிக்கு வர்றவங்களை காரணம் இல்லாம அனுப்ப முடியாது. அவங்க உங்களை எந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா?
2: என்ன சார், நீங்க இருக்கும் போது கம்ப்ளைண்ட் எதுக்கு?
1: திடுதுப்புன்னு யார் பேர்லயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. போதா குறைக்கு, எங்களை பத்தி மக்கள்கிட்ட நல்ல பேரு கடிச்சு கொதறிடுவாங்க.
2: என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க மனசு வச்சா முடியாதா?
1: உங்களோட கம்ப்ளைண்ட்டும் அவங்க தப்பு பண்ணினதுக்கான ஆதாரமும் கிடைச்சீங்கன்னா நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன்.
4: ஒண்ணு இல்ல, பொட்டு வச்சு விட்டவன் பூ வச்சு விடலன்னா தப்பு என்ன? செத்து போன எங்க தாத்தா கனவுல வந்து சொன்னாரு, அதான் அந்த பூவை கொண்டு
5: வந்திருக்கேன்.
4: கொஞ்சம் இல்ல, இன்னைக்கு நீ இந்த பூவை வச்சுக்க மாட்டேன் நடம் பிடிச்சா. என்ன நடக்கும் சொல்லுங்கடா.
6: வாடா பங்காளி, அத எம்பள வாயில சொல்றது வெக்கமா இருக்குது. போங்க.
4: கேட்டால திரும்ப திரும்ப. ஏய் இத பாரு, நான் உன் வீட்டு வரைக்கும் பின்னாடியே வருவேன். நடுவுல எங்க அதை தூக்கி எறிஞ்ச, அப்புறம் உங்க சொல்ல வெக்கப்பட்டது நடந்துரும். போ போ. எங்க அடாடா, கோவத்துல கூட அழகாத்தா இருக்க.
7: ரோட்ல தனியா போயிட்டு இருந்த என்ன வழி மறிச்சு

0: பொண்டாட்டின் மிரட்டி என் தலையில போ வைக்கிற அளவுக்கு வந்துட்டா உங்க ஃப்ரெண்ட்.
1: அத்தா இல்ல,
2: எல்லாரும் வெளியில போயிருக்காங்க.
1: லதா அம்மா என்ன பேச்சே காணும்?
0: பள்ளி வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணிட்டியா?
1: லதா இஸ் தேர். ஹேய் லதா, கிட் அப் கிட் அப், இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்பு. ஹேய், இந்த Dressல நீ பியூட்டிஃபுல்லா இருக்க மேன். இத பாத்தியா, நெக்லஸ் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். அத்தனை ராசியான வைரம், எப்படி இருக்கு? நல்லா இல்ல? பியூட்டிஃபுல்லா இல்ல? போட்டுக்க.
0: வேண்டாம்.
1: பரவாயில்ல, போட்டுக்க மேன், போட்டுக்க.
0: சொன்ன கேளுங்க, என்ன கம்பல் பண்ணாதீங்க.
1: இத பாரு, இத நீங்க உனக்கு போட்டு விடாம நான் போக போறது
3: இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, பெரியவங்க யாரும் வீட்ல இல்லாத நேரத்துல இப்படி நடந்துக்கிறதும் நெக்லஸ் போடுறதும் முறை இல்ல.
1: முறையோட வந்தவங்க அதை பத்தி பேசணும், நீ பேசக்கூடாது. பை பர்த், நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, நீ தந்தடி சாக்குல உள்ள வந்தவ, அத மனசுல வச்சுட்டு கொஞ்சம் அடக்கி பேசு.
0: சதீஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு பொண்ணு கிட்ட எந்த அளவுக்கு பேசலாமோ அந்த அளவுக்கு தான் பேசணும். அவங்க சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்லையே.
1: ஓ, நீ ஏன் இப்படி ஃபீல் பண்றியா? ஓகே, பை.
0: தேங்க்ஸ்.
4: என்ன சதீஷ், ஆஃப்டர் ஆல் நீங்க கொடுத்த நெக்லஸ் அவங்க வாங்கிக்கலங்கிறதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம்.
1: என்ன பொறுத்த வரைக்கும் இதான் பெரிய விஷயம். இன்னைக்கு உங்க அண்ணி பேச்ச கேட்டுக்கிட்டு நெக்லஸ் வாணானவ, நாளைக்கு என்னையும் வாணானா, நான் என்ன ஏன் பண்றது? பாத்தல ஒழுத்தி விட்டா சாம்பல் தான் மிஞ்சும். இப்ப சொல்லு, ஊட்டி விட்டு ஓடிறியா?
5: டேய், நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தாம விடவும் மாட்டேன்.
1: ஏய், முடிவு பண்ணிட்டான்டா, சாம்பல் தான் அள்ளிட்டு போனேன்னு. ஒழுத்திரு.
6: ஒழுத்துறதுக்கு முயற்சி பண்றதுன்னா அவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இல்ல ஊட்டியா அவனுங்களுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்களா? தயவு செய்து உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, இல்ல மேல பேசிக்கிறேன்.
5: சார், அவசரப்படாதீங்க, இந்த குரூப் அவங்க ஃபேமிலி மேட்டர்ல தலையிடறதா கேள்விப்பட்டேன். அது வேற விஷயம், ஆனா எங்களை ஊரை விட்டு போக சொல்லி ஆள் வச்சு எடுக்கிறதுக்கு அவன் யார் சார்?
6: எங்க கிட்ட தான் கார் இல்லையா, இல்ல பெட்ரோல் இல்லையா, இல்ல எங்களுக்கு கொளுத்த தெரியாதா? சட்டப்படி நடந்துக்கணும் தானே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தயவு செய்து வழக்கம் போல கம்ப்ளைண்ட் கடப்புல போட்டாதீங்க. நான் மேலிடத்துல பேசி உங்களை மாமூல் இல்லாத செஷனுக்கு மாத்திருவேன். பத்துவா,
5: இது என்ன தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாண்டி பஞ்ச பாண்டவர்கள், அவங்களை சதீஷ் ஆள் வச்சு அடிக்க பார்த்ததா போலீஸ் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட். பிச்சைக்கார பசங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அவங்க கிட்ட சொல்லுவியா மாட்டியா? பதில் கேட்ட பதில் பதில்.
0: புருஷனோட கொடுமை தாங்காத சில பொண்ணுங்க தன்னோட சாவுக்கு புருஷன் தான் காரணம்னு போலீஸுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க தெரியுமா? சில பொண்ணுங்க என்ன சொன்னேன், நான் சொல்லல.
7: நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பாங்க. அம்மா தாயே, ஏற்கனவே ஒரு பொண்ணு இவனை பார்த்து சிக்னல் கொடுத்ததுனாலதான் நாங்க இந்த ஊர்ல வந்து அவசரப்படுறோம். இங்க நீ எனக்கு சிக்னல் கொடுக்குறியா? வேண்டாமா, உனக்கு கோடி நமஸ்காரம், இடத்த காலி பண்ணுமா.
5: வரமையா, என்ன விஷயம்?
7: ஆமா சார், அவன் லதாமாவுக்கு அந்த சதீஷ் குரங்கு கோயிலுக்கு நிச்சயத்தை நடக்க போகுது. அதை உடனே உங்ககிட்ட சொல்லி மேற்கொண்டு என்ன செய்யுதுன்னு கேட்டு சொன்னாங்க லட்சுமி அம்மா. டேய், போலாம்.
5: இருங்கடா ரமையா, அவங்களை கவலைப்பட வேண்டாம் சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நீ புறப்படு.
7: ஏங்க, ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா?
8: இந்த தலைக்கு சூப்பர் ஐடியாவா? எங்க சொல்லு.
7: நிச்சயதார்த்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கார்ல தானே போவாங்க?
8: ஆமா.
7: அந்த கார் பஞ்சர் ஆகிட்டா?
8: உன்னை எவனாவது ஐடியா கேட்டானா? இத்தனை நாள் என்னத்தான் கொண்டுகிட்டு இருந்த, இப்ப அவனுங்களையும் சேர்த்து கொள்றியா? கார பஞ்சர் ஆகிட்டா நிச்சயதார்த்தம் நின்னுடுமா?
7: முட்டாள் தனமா பேசாதீங்க, முடியாதுங்களா?
8: பேசாம மூடிக்கிட்டு நில்லு, இல்ல வாயில கிரீஸ் வச்சு அடைச்சிடுவேன்.
7: ஏன் மங்காலே, அந்த சதீஷ் பேர் நாலு போடு போட்டா கல்யாணமே வேண்டாம் சொல்லி போட்டு ஓடி போறோம்ல. அட ஆகங்கிட்ட கூவ, அது வேலை பெரிய விஷயம். லதாவை சம்மதிக்க வைக்கணும்ல. என்ன சொல்லுது? அதெல்லாம் கடல் வச்சு மீன் பிடிக்கிற சமாச்சாரம். பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஏதாவது கோயில் வச்சு அது கட்டிதான்.

0: ஏழு வருஷம் உள்ள தள்ளிடுவோம்.
1: ஏதாவது ஐடியா கொடுக்கறதுன்னா ஒழுங்கா கொடுங்க, இல்லன்னா மூடிக்கிட்டு இருங்க. அவனே யோசிச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம். டேய் தஞ்சாவூர், டேய் கோயம்புத்தூர், டேய் திருநெல்வேலி, எந்திரிங்க, வந்துட்டானுங்க மாவட்ட வாரியா. இந்த பக்கமா
2: கோயம்புத்தூர் கதை விட்டு வாசலையும் போட்டுருவோம்ல. அட வேணாம், என்னாச்சு இதுவே உங்க மண்டை அடிச்ச மாதிரி இருக்கும். கரெக்டா சொன்ன பொங்கல். ஆமோ ஆமோ,
0: என்னடா
2: லதாவுக்கு நடக்க போற நிச்சயத்தை தடுக்க வழி கண்டுபிடிச்சோம்ல.
0: என்னடா சொல்றீங்க?
2: அவன் உன்னை காதலிச்ச விஷயத்த போஸ்ட் அடிச்சு ஒட்டி போட்ட மங்களையோ.
0: இடியட், ஏன் அப்படி செஞ்சீங்க?
2: என்னடா அப்படி பேசுற? உனக்காக தான் அவசர அவசரமா போய் ஒட்டிட்டு வந்திருக்கோம்.
0: அச்சி வாய்மடா, இந்த ஐடியா எனக்கு தெரியாதா? என்னதான் என் காதலியா இருந்தாலும் அவ ஒரு பொண்ணுடா. அவளுடைய மானம் செவத்துக்கு சேர் சிரிச்சா நாளைக்கு அவ ரோட்ல எப்படி நடக்க முடியும்?
2: நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சோம். நாளைக்கு அவ ரோட்ல நடந்தா ஓ கூட தான் நடக்கணுமே தவிர வேற எவன் கூட நடக்க கூடாது.
0: அதுக்காக நீங்க நினைக்கிறதா செஞ்சிருதா? அப்புறம் பாத்ரூம்ல கண்டபடி கறி துண்டால எழுதணும்னு நமக்கு என்னடா
2: வித்தியாசம்? போட காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு போறத விட இது ஒண்ணும் மோசம் இல்ல.
0: நீங்க ஆயிரம் சொன்னாலும் சரிடா, ஒரு பொண்ணு தலை குனியிறது ஒண்ணு வெக்கத்தினால இருக்கணும், இல்ல தாலிக்காக இருக்கணும், அவமானத்துக்காக இருக்க கூடாது.
2: ஏண்டா உன்னைக்கு அத்தனை பேருக்கு அவமானப்படுத்தினால அதை மறந்துபட்டு பேசுறியாக்கும்.
0: அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் லதாவை நாலு பேர் தப்பா பேசக்கூடாது, அவ்வளவுதான். இது பாருங்க, மொத்தம் அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்ல கிழிச்சிட்டு வந்து வாங்க.
2: இவன் இந்த மாதிரி பேசுவான் தானே இவனுக்கு தெரியாம நம்ம செஞ்சோம், அது சரியா வச்சு பாத்தீங்களாடா. இந்த பார் ராமு, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த இத தவிர வேற வழியே கிடையாது கிடையாது கிடையாது.
3: ஏண்டா ஒட்டதை ஒட்டிவிட்டு போலீஸ் வந்து தெரிஞ்சவனே கேக்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறியா
0: சார்? அது வந்து
3: சார் நான் சொல்லுங்க, கீழ்பட்டு வாங்கியா

0: என்னைக்கு இருந்தாலும் லதா என் மனைவியா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க.
1: நான் உங்க அண்ணனுக்கு சம்பந்தமே இல்லாதவ இல்ல. நான் டான்ஸ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த ஸ்கூலுக்கு அவர் எனக்காக அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு. அப்ப ஏற்பட்ட பழக்கம் அவரையே என் புருஷனா நினைச்சு நெருங்கி பழகி நான் கர்ப்பமாற அளவுக்கு வந்துருச்சு. அவர் அந்த கருவை கலைக்க சொன்னாரு. அதுக்கு நான் சம்மதிக்கல. என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்.
2: நீ என்ன சந்திக்கிறதோ நான் உன்னை சந்திக்கிறதோ இதான் கடைசி நாள். குட் பை.
1: அவர் அப்படி சொல்லிட்டதுனால நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உங்க அண்ணனை மிரட்டி கூட்டிட்டு வந்து ராமுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இங்க கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அந்த குழந்தை என்ன விட்டு பாதியிலேயே போயிடுச்சு.
3: ஒரு மனைவிக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, ஒரு மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, இது ரெண்டையுமே எழுந்துட்டு எப்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வெறும் தாலி மட்டுமே வாழ்க்கைக்கு போதும்னு நினைச்சிட்டீங்களா?
1: வாழ்க்கையை விட அன்னைக்கு என் வயித்துல இருந்த குழந்தைக்கு அப்பா முக்கியம்னு நினைச்சேன்.
3: இப்ப அந்த குழந்தை இல்லைங்கிறதுனாலதான் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா?
1: இல்ல, நீ ஒரு நல்லவரை பழி வாங்கிட்ட, அது உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் சொன்னேன்.
3: இது நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாமே.
1: ராமு கிட்ட செஞ்ச சத்தியத்தை மீற முடியாமத்தா தயங்கின. காதல்ங்கிற வார்த்தையே களங்கப்படுத்துற உங்க அண்ணன் செஞ்சது நியாயம்னு நீ இன்னமும் நினைக்கிறியா? மனசுல நினைச்சவளத்தான் மனைவியா அடையணும்னு போராடிட்டு இருக்க ராமு எவ்வளவு உயர்வானவர்னு உனக்கு புரியலையா? தப்பு செய்யறது இயற்கை, திருத்திக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது திருந்துறதும் இயற்கை. எனக்கு நல்லது செஞ்சவருங்கிறதுக்காக சொல்லல, நியாயத்தை தான் சொல்றேன். ராமு உன்னை இழந்துடணுமாங்கிறத நல்லா யோசிச்சு முடிவிடு.
4: என்னையா தேடுற? ஐயா, தபால் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க. போய் சொல்லாத, போஸ்ட் ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு அந்த ராவு பையில பாக்க போறியா? ஐயா, உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் கேக்குறேன். எவன பாக்க போனதுல சம்பளம் வாங்குறீங்க? வேலை சரி, அந்த பசங்களுக்கா பேசையா?
5: நினைச்சுங்கய்யா, மத்த நாள்ல நாங்க போனது நெசந்தாங்க, ஆனா இப்ப நான் தபால் ஆபீஸ் தாங்க போறேன். ஊர்ல என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, என் சம்பள காசு அனுப்பிச்சு வச்சுட்டு வந்துடுறேங்க.
4: உன் பொண்டாட்டி என்ன நீக்க செத்து போற? போய் கேட்டுட்டு இல்லையா? ஏன் அப்படி அவசரமா பேசுற? போகத்துல இருக்க என் பொண்டாட்டி மேல நான் உசுரே வச்சிருக்கேன். நீ வேலையா வாக்கப்பட்ட முன்னாடி பக்கத்துல இருந்து வகையா வாழ வக்க இல்லாம. டேய், எப்போ இவ்வளவு பேசிட்டியோ, இங்க வேலை கிடையாது, போன வழிய
6: அடைச்சட்டம் போப்பேன். உன் வேலையாச்சு நீ ஆச்சு, எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன், நீ பெருசா நினைச்சு கிடக்கியே, காசு பணம் சொத்து கௌரவம் இதெல்லாம் உன் கூட கொஞ்சம் தூரம்தான் வரேன். ஆனா இந்த புருஷன் பொண்டாட்டி பாசம் இருக்கு, இது தலைமுறை தலைமுறை வரக்கூடியதியா? ஞாபகம் வச்சுக்க. ஆமா
0: சொல்லுங்கடா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
0: முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
2: என் பேரு லதா.
3: எவ்வளவு ஆழமா என்ன நேசிச்சிருந்தா இந்த பறவைகள் கிட்டலாம் கூட சொல்லி வச்சிருப்பாரு.
4: நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா ஊருக்கு போங்க. என்ன பொசிஷன் பாத்துட்டு நான் லெட்டர்
2: போடுறேன்.
4: கொஞ்சம் இருங்க வர்றேன். என்னம்மா?
3: அவரு போக வேண்டான்னு
4: சொல்லுங்க. ஏம்மா?
3: நான் மனசு மாறிட்டேன் சார், அவர் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
4: நல்லா யோசிச்சு சொல்லுமா, அப்புறம் மாத்தி சொல்லக்கூடாது.
3: ஆஹா, இல்ல சார், சத்தியமா சொல்ல மாட்டேன். காட் ப்ராமிஸ். அவரு போக வேண்டான்னு சொல்லுங்க
4: சார். அப்படிங்கிற கீழே இறங்குங்க. உங்க கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு இங்க வந்து நிக்குது. நீ சொன்னபடியே கூட்டிட்டு வந்துட்டேன்.
2: ஐயோ சார், நான் சொன்னது இவரே இல்ல சார்.
4: பாத்தியாமா, இதுக்குத்தான் முதல்லயே சொன்ன, நல்லா யோசிச்சு சொல்லுன்னு. ஊருக்கு போயிட்டு இருந்தவர் இவர் தான், என் மாமனாரு.
2: ஐயோ, நான் சொன்னது ராமுவ சார்.
4: அது எனக்கு முதல்லயே தெரியும். இந்த மாதிரி மனசுங்களுடைய லேப்டாப்ப அதான் இதய துடிப்ப அதிகமாக்கணும்னு தான் அப்படி சொன்னேன். ராமு பார்க்கல இருக்கிறப்போ.
3: அப்படியா? தேங்க்யூ சார். ஹலோ, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் திடீர்னு வந்து இப்படி சொல்றது உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா உண்மையாவே நான் மனசு மாதிரி மன்னிப்பு கேட்கணும் தான் வந்திருக்கேன். நான் அவரு கூட கொஞ்சம் தனியா பேசணும்.
5: போதுங்க மணி, இப்படி உங்க சகோதரியை தனியா பேசி பேசித்தான் அவனை பைத்தியம் பிடிக்க வச்சிட்டீங்க. இனிமேலும் நடிச்சு அவனை ஒரே அடியை கொண்டு போட்டுறாதீங்க. இனிமே அவனை பாக்கணும் வைக்கணுங்கிற பேச்சை வச்சுக்காதீங்க. உங்க சோழிய பாத்துக்கிட்டு போங்க.
6: எப்பா, உங்களுக்கு எல்லாம் எப்படிதான் இந்த பொய்க்கண்ணீர் பொசுக்கு பொசுக்குன்னு வருதோ தெரியலையே.
7: பொய்யா காலையிலே வர்றப்போ கண்ணீர் வருதா? பெரிய விஷயம்.
8: இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களால நம்ப முடியாதுதான். உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க.
6: எப்படி அவனை பல பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி பல பேருக்கு முன்னாடி கௌரவப்படுத்து. அப்ப நம்புறோம்.
3: நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலதான் நான் இனிமே அவரை பாப்பேன். தயவு செஞ்சு நான் வந்துட்டு போன விஷயத்த மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. நான் வரேன்.
9: என்னுடைய லதா எங்க போயிருக்கு?
3: அவ வெளியில போயிருக்கா?
9: அவ ஏன் என்ன பாக்க வந்தாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா?
3: அவ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனசு திருந்திதான் உங்களை பாக்க வந்திருக்கா.
9: உண்மையா சொல்றீங்க?
3: ஆமா, உங்க வாழ்க்கையும் நிம்மதியும் பலி கொடுக்க என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அதனாலதான் உண்மையை சொல்லிட்டேன்.
9: நீங்க எதுக்கு?
3: நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். லதா வந்தா நான் சொல்லிடுறேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க.
9: கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாத்துட்டு போயிடுறேன்.
3: தயவு செஞ்சு போயிடுங்க பிளீஸ்.
10: இவ்வளவு பெரிய அமௌண்ட்டா பேங்க் லோனை வாங்கிட்டு திருப்பி கட்டலன்னா எப்படி? ஹெட் ஆபீஸ்ல என்ன போட்டு கொடை கொடன்னு குடையறாங்க. இத பாருங்க, இதெல்லாம் பேங்க் சமாச்சாரம். நீங்க திருப்பி கட்டலன்னா இந்த வீடு எஸ்டேட் எல்லாம் ஏலத்துக்கு வந்துடும்.
11: என்ன சார் இந்த சின்ன விஷயத்த போய் பெருசா எடுத்து பேசிட்டு இருங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க மாமாவுக்கு ஒரே பொண்ணு, ஏகப்பட்ட சொத்து. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேரை கடன் தான் எங்க மாமா என்ன சும்மா விட்டுறாரு சார். அட்லீஸ்ட் எனக்காவதுனால பொண்ணுக்காவது கடனை திருப்பி அடைப்பாருல. யூ டோன்ட் வரி, டேக் இட் ஈஸி.
10: என்ன சார் இது, கல்யாணத்துக்கும் கடனுக்கும் முடிச்சு போடுறீங்க?
11: அதானே மலை போல நம்பி இருக்கிறேன், அதுக்கு தான் முடிச்சா போடுறேன்.
12: அப்ப நீங்க அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு கட்டிக்கலையா?
3: சதி.
11: ஹாய் லதா, மை ஸ்வீட் ஹார்ட், வெல்கம் வெல்கம். இப்பதான் உன்ன பத்தி பேசிருந்த, நீயே வந்த. ஹவ் கிளாட் யா. ஏய், ஏன் சோகமா இருக்கிற? உன் முகத்துல அந்த சோகத்தை நான் பார்த்ததே இல்லையே. வாட் ஹேப்பன்?

0: நான் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்தேன்.
1: சொல்லு சொல்லு.
0: என்ன மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணம் நடக்காது. இதுவரைக்கும் ஒருத்தரோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு காலம் பூரா அவர் கூட தான் வாழணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதை சொல்றதுக்காகத்தான் வந்தேன்.
1: நீ மாத்திக்கிட்ட, நான் அதை ஒத்துக்கணுமா?
0: எத்தனையோ கல்யாணம் மனமேடையில கூட மாறுறது உண்டு சதீஷ். நீ மனசு வச்சா இதையும் மாத்திக்கலாம். எனக்கு வாழ்க்கை பெற்ற கூட உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன்.
1: என் முடிவை எந்த காரணத்தை கொண்டு நான் மாத்திக்க தயாரா இல்ல. நிச்சயம் பண்ண கல்யாணம் நடந்தே தீரும். இத மீறி நீ எந்த முடிவு எடுத்தாலும் உன்னை நான் உயிரோட வாழ விட
2: மாட்டேன். விஷயம் ராம்சாருக்கு லதாமாவுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயத்த ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. யாரு அம்ம லதாமாவே? ஐயோ, அப்பா அம்மா சம்மதிக்கிறதுக்குள்ள நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ண சொல்லுதா? அந்த பொண்ணு வெச்சா குடுமி சரிச்சா மொட்ட கேசா இருக்கும் போல் இருக்க. ஓகே ஓகே, என் ஜாதி ஜனங்களை வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ போ.
3: அப்பா லதா வீட்டுல தானே இருக்கா?
4: ஆமா.
3: ஏன் அந்த ராம போயிலாம் கூட்டமோ அங்க நீ நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான்ப்பா?
4: தெரியும். போலாமா?
3: எங்க பா கிளம்பிட்டீங்க?
4: நிச்சயதார்த்தத்துக்கு தான்.
3: எந்த நிச்சயதார்த்தத்துக்கு?
4: லதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு.
3: அந்த பையன் நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்தனங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க.
4: ரச்சி வாய முடுறா. எதிரா கௌரவம்? ஒரு பொண்ணை ஏமாத்தி கைவிட முயற்சி பண்ணி அதை எதிர்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மேல பழி போறதா கௌரவம்?
3: எல்லா விஷயத்தையும் லதா என்கிட்ட சொல்லிடுச்சு. இவ்வளவு நாளா ஒரு பொய்ய உண்மையாக்கி எங்களையெல்லாம் நம்ப வச்சுட்டியடா பாவி. உன்னை என் மகன் சொல்லிக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன்.
4: நீ சம்மதிக்கிறியோ இல்லையோ, இந்த நிச்சயதார்த்தம் ஏன் சம்மதத்தோட தான் நடக்குது?
3: என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? ஏற்கனவே சதீஷ்கு லதாக்கு நடந்த நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறதுனால நம்ம சொந்த விட்டு போட்டு நான் எவ்வளவு கவலைப்படும் தெரியுமா?
4: அதை பத்தி நீ ஒன்னு கவலைப்பட வேண்டாம். நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நானே சதீஷ பார்த்து அதுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டேன். இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீயே தலையிட்டா கூட உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த சொத்தை எல்லாம் என் மருமக பேர்ல எழுதி வச்சிருவேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதனால இந்த நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நடந்தே தீரணும்.
2: என்னம்மா அப்படி பாக்குற? இங்க இருக்கிற எங்க சாதி சனம் மட்டும் இல்ல, ஊட்டியில இருக்கிற எல்லாருக்கும் மனமாற்றம் தெரியட்டுமேனுதான் ஊரு பூரா ஸ்பீக்கர் கட்டி வச்சிருக்க. ஒரு வித்தியாசமா இருக்கும்ல? இந்தாமா உன் முடிவு இந்த மைக்ல சொல்லு.
4: சொல்லுமா.
0: எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படி உங்க எல்லாரையும் கூட்டி தனது கல்யாண விஷயத்தை தெரியப்படுற முதல் பெண் நானாதான் இருப்பேன். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்கு. கண்ணால பாக்குறதும் போய், காதால கேக்குறதும் போய், எதையும் தீர விசாரிக்கிறதே உண்மைன்னு பெரியவங்க சொன்னது சரிதாங்கிறத இங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்து காதலுங்கிற புனிதமான ஒன்றை பயன்படுத்தி பல பேருக்கு முன்னாடி நான் ஒருத்தர் அவமானப்படுத்திட்டேன். அதுக்காக நான் இவங்க ரொம்ப வேதனைப்படுவேன்.
1: இத மீறி நீ எந்த முடிவு எடுத்தாலும் உன்னை நான் உயிரோட வாழ விட மாட்டேன்.
0: என் வாழ்நாள் பூரா நான் ராமனோட மனைவியா தான் வாழணும்னு ஆசைப்படுறேன்.

0: வந்தவர் தான் டாக்டர் ராமலிங்கம். தத்தாவோட உயிரை காப்பாத்தினவர். போங்க, போய் ரெடி ஆகுங்க. வக்கீல் சார், இந்த கேஸோட முடிவு என்னானாலும் பரவாயில்ல. தான் சொன்ன தேதியிலேயே இந்த கல்யாணம் நடக்கணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டார். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். இனிமே இந்த கேஸோட முடிவு உங்க கையில தான் இருக்கு.
1: பொருள் சரிங்க,

0: நேர்கள் இதுவரை கேட்டது
1: தேவியே நான் சரணம், என் ஆவியே தான் சரணம்.
0: கங்கை பிலிம் சர்க்கியூட் வழங்கிய தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் அர்ஜுன், ரூபினி, இளவரசி, ஜனகராஜ், லிவிங்ஸ்டன், சுவாமிநாதன், வி கே ராமசாமி ஆகியோருடன் பலர்.

0: இசை இளையராஜா, கதை மாருதிதாசன், வசனம் உமாசங்கர், திரைக்கதை இயக்கம் வி அழகப்பன்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 5:24. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கரிய மேக கூட்டத்தில் திடீரென தோன்றும் ஒளி கீற்று, வானம் பூமிக்கு அனுப்பும் மின்னஞ்சல், இடிமுழக்கத்தின் முன்னறிவிப்பு, மழைப்பொழிவின் தொடக்கப்புள்ளி, இருண்ட வானின் நல்விளக்கு, நொடிப்பொழுதில் மறையும் விந்து, இயற்கையின் புன்னகை, அதுதான் மின்னல். ஆம் நேயர்களே, இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மின்னல் என்ற வார்த்தை கொண்ட திரை இசை பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் பாடியது.

நேயர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்று இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரிக்கு aarpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்திற்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 5:12:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மின்னல் என்ற வார்த்தை கொண்ட திரை இசைப்பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மே மாதம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது.

நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 5:23:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மின்னல் என்ற வார்த்தை கொண்ட திரையிசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் குரல்கள் கார்த்திக் பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடிய பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து.

0: क्यों ना अपनाएं खुशियां, अपना कर मनोदर्पण। कॉल करें 844-844-0632 पर और पाएं NCERT द्वारा अपनी शैक्षिक व भावनात्मक समस्याओं का समाधान।
1: तो श्रोताओ, अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को उमंग की तकनीकी टीम के साथ यानी
2: जगबंधु,
1: कुसुमलता
2: और फैजान के साथ विमलेश को आज्ञा दीजिए।
1: नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग।
4: நேயர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்று இரவு 8:30 அவலா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குநர், நாடக பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்திற்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:11. திரை இசை நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக கல்யாணி குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசி நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கவிருப்பது கண்ட நாள் முதல் திரைப்படத்திற்காக ஷங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

0: திரையிசை கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை தொடர்பான பல்வேறு திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா

0: ஒதுக்கீட்டு பட்டியலுக்கு மேலும் தாமதமின்றி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கோரியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தால் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தற்போது இதுகுறித்து கடுமையான சட்டம் தேவையென பிரதமரே முடிவு செய்திருப்பதாக மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மசோதாவை விவாதங்களுக்கு கொண்டு வந்து பேசுகையில் கூறினார். இந்திய இளைஞர்களின் நலன்களை பாதுகாக்கவும் இளைஞர்களின் எதிர்காலம் எவராலும் பாதிக்கப்படுவதை முற்றிலுமாக தடுக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வினாத்தால் கசிவு போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் புதிய மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவாதங்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்றைய சூழலுக்கு அவசியம் தேவை என்று பிஜேபி மக்களவை உறுப்பினர் திருமதி பன்சோரி ஸ்வராஜ் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் கூறினார். புதிய மசோதா வெறும் கண் துடைப்பு மட்டுமே என்றும் கல்வித்துறையில் அரசுக்கு தீவிர அக்கறை இல்லை என்றும் காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு அவுட்சோர்சிங் என்னும் அயலாக்க முறையில் அதிகாரிகளை நியமிப்பது குறித்து சமாஜ்வாதி உறுப்பினர் திரு அகிலேஷ் யாதவ் கவலை வெளியிட்டார். ஏஐடிசி உறுப்பினர் திரு அபிஷேக் மசோதாவை வரவேற்று பேசுகையில் நேர்மையான தேர்வுகளை எதிர்பார்க்கும் உரிமை ஒவ்வொரு மாணவருக்கும் இருப்பதால் வினாத்தால் கசிவை தடுக்க கடுமையான சட்டம் அவசியம் என்றார். விவாதங்கள் தொடர்கின்றன.
0: நீட் விவகாரம் தொடர்பான மாணவர் போராட்டத்தில் போலீஸ் நடவடிக்கைகள் குறித்த விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் பிற்பகல் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களில் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் குற்ற பின்னணி இல்லாதவர்களை விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர் போராட்டம் குறித்த டிஜிட்டல் மற்றும் எலக்ட்ரானிக் ஆதாரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் போலீசாருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுவது குறித்த நியாயமான சுதந்திரமான விசாரணைக்கு தேவை இருப்பதாகவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. மாணவர்கள் மீது அபரிமித பல பிரயோகத்தை போலீசார் பயன்படுத்தியதாக கூறப்படுவது குறித்த விசாரணைகளின் போது உச்சநீதிமன்றம் இன்று இந்த இடைக்கால உத்தரவுகளை வெளியிட்டது. போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகள் மீது டெல்லி அரசு விசாரணைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்றாலும் சட்டப்படி போராட்டத்தில் ஈடுபட தகுதியுள்ள மாணவர்கள் மீது விசாரணை முடியும் வரை பலவந்த நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் மாற்றுத்திறனாளி மகளிர் குண்டு எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை ஷர்மிளா தன்கருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் பாரா அத்லட்டிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதற்கான இந்தியாவின் 20 ஆண்டு காத்திருப்பு தற்போது நிறைவேறியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். ஆடவர் 79 கிலோ பழுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வல்லூரி அஜய் பாபு, ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் சர்வேஷ் குஷாரே ஆகியோருக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அஸ்ஸாமைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மாநிலத்தின் வெள்ள நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். மத்திய அரசு அஸ்ஸாம் மாநில அரசுடன் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையொட்டி இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள கில்காரி விளையாட்டுப் பகுதியை உள்ளடக்கிய பச்பன்பால் பரிசர் மண்டலம், பார்வையாளர்களுக்கு வழிகாட்டுவதற்கான மொபைல் செயலி, பெண்கள் மூலமான ராகி என்னும் இலவச இ பேருந்து சேவை போன்ற வசதிகள் இதில் அடங்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக

0: ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: கடலோர காவல்படையின் ஆள் சேர்ப்பு மற்றும் பணி நிலவரங்களில் ஆண் பெண் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பணியின் போது நடுக்கடலில் காணாமல் போகும் கடலோர காவல்படையினரின் குடும்பங்களுக்கு கருணைத்தொகை வழங்குவதற்கான நிர்வாக நடைமுறைகளை சீரமைக்கவும் புதிய கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது. புதிய கொள்கை சீர்திருத்தங்களால் கடலோர காவல்படையினரின் மன உறுதியும் செயல்பாட்டு திறனும் அதிகரிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடலோர காவல்படையை எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற திறமையான நவீன கடல்சார் படையாக மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று புதுடில்லியில் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர்கள் பவன்குமார் சந்தனா, பரத் டாக்கா ஆகியோரை சந்தித்து பேசினார். ஸ்கைரூட் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக சுற்றுப்பாதையை எட்டியிருப்பது இந்தியாவின் வர்த்தக ரீதியிலான விண்வெளி பயணத்தில் முக்கிய மைல்கல் என்று சமூக ஊடகத்தில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சரியான புதுமைகளை சரியாக திட்டமிட்டு சரியாக அமல்படுத்தினால் எதையெல்லாம் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த வெற்றி ஒரு சிறந்த உதாரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனியார் தொழில் முயற்சிகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அதிகாரமளிக்க எதிர்கால நோக்குடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமல்படுத்தி வரும் புதிய சீர்திருத்தங்களே இத்தகைய வெற்றிகளுக்கு காரணம் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களில் பஞ்சாபியர்கள் அதிகம் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரை ஏர் இண்டியா நிறுவனத்துடன் ஈசி கனெக்ட் திட்டத்தின் கீழ் மையமும் ஆரங்களும் முறையில் உலக அளவிலான 27 முக்கிய நகரங்களுடன் இணைத்துள்ளது. இதனால் அமிர்தசரஸில் குடிபெயர்வு சோதனைகளை முடித்து கொள்ளும் பயணிகள் டெல்லியிலிருந்து வெளிநாட்டு பயணத்தை தொடக்கும் முன்பாக டெல்லி விமான நிலையத்தில் இத்தகைய சோதனைகளை தவிர்க்க முடியும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இப்புதிய வசதியை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை முதலமைச்சர் கொடுத்த பிறகும் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் வைத்திருப்பதால் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கூறியுள்ளார். இன்று சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலாக்கா ஒதுக்கீட்டை இன்று மாலைக்குள் அறிவிக்க முதலமைச்சரும் அமைச்சர்களும் துணைநிலை ஆளுநரிடம் வலுவாக வலியுறுத்த வேண்டும் என்றார். மாஹேயிலுள்ள ஸ்ரீ நாராயணா கல்வியியல் கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டிற்கான பிஎட் வகுப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் தொடக்கி வைத்தார். ஆசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுப்பதுடன் இல்லாமல் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் சமுதாயத்திற்கு முன்மாதிரியாகவும் திகழ வேண்டுமென அவர் தமது உரையில் கூறினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தில் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை தொடர்பான பல்வேறு திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலுக்கு மேலும் தாமதமின்றி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கோரியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:20:37.
4: கேட்கலாம் மனோரஞ்சிதம்.

இல்லத்தில் செல்வ ஒளி வீசுவது போல் உங்கள் உள்ளத்தில் பக்தி ஒளி வீசும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடர்வது பிரியா சகோதரிகள் குரல்களில்.

ஆகாஷ்வாணி நேரம் 6:50 6 நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வளம் மேலாண்மை முறைகள் குறித்த திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026. ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா தொடரில் அவளா சொன்னால் குற்றவியல் நாடகம், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷரீத், ஆர் ஷைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தலைவர் செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். அமைப்பில் உதவி ஏ கத்திஜாபி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல்.

11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 21:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். FM ரெயின்போவில் இன்று 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதை வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பெரிய வெங்காயம் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பறவைகளின் உணவு முறைகள் வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லைப்பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ. எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கான உணவு முறைகளும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏழு 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. வி பாரதிகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபால் அவர்களின் வயலின். திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மருந்தகம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காட்டுயிர் காப்போம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம். இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குதல் வேலை செய்யும் புதுச்சேரி லாஸ்பெட் டி தியாகராஜன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மாக்சம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உதவியாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு. 4:00 எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை பாடல் கதை வசனம் இயக்கம் தசரதன். 5:00 பொன்மாலை பொழுது உறவுகள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆறு மணி முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திருவரசன் அவர்களான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 மௌனவிரத நாடகம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 க்வெஸ்டினார் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15

பிற்பகல் 2 மணி 3 5 இரவு 9 மணி 11 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 10:11 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 7:30 முதல் 7:45 வரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தினசரி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்ஸ் கார்கிக் அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 12:02 ஹாய் ஸ்நேகிதியே, மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். சிபிஆர் முதலுதவி குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மயக்கவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் மார்க் ரைனா அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9:11 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:07. திரை இசை நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கவிருப்பது குக்கு திரைப்படத்திலிருந்து திவ்யா ரமணி பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இனி கேட்கலாம் ஆலின் நாள். அழகராஜா திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியார் குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசை நிகழ்ச்சியில் நிறைவாக சமர் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் குரலில்

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பெருமையும் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் மேலோங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜனநாயகம் மற்றும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு வெற்றி பெற்றுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள பணியாளர் குடியிருப்பு பகுதிக்கான குழந்தைகள் பூங்கா, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்துக்கான இலவச மின் பேருந்து வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் அனைத்தும் பெண்களால் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி மன்சூரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீகிருஷ்ணா தேவராயிலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில்,

0: கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடிய போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் திருத்த மசோதாவை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவையை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பு ஆண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கிராமப்புற வேலை உறுதி திட்டத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 100 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது இது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீர்வள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை ஊரக கட்டமைப்பு, கிராமப்புற வாழ்வாதார கட்டமைப்பு, வானிலை சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் விபிஜி ராம்ஜி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி முடிய 4 மாதங்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சர்க்கரை மொத்த விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள கையிருப்பு குறித்து ஒவ்வொரு வாரமும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை சந்தையை தொடர்ந்து கண்காணித்து போலியான விலை ஏற்றத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் நியாயமான விலையில் சர்க்கரை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளில் தலா 100 கோடி நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் அதன்பின் தொடர்ந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் என்றும் அவர் கூறினார். வழக்கமான காகித ரூபாய் நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்டகாலம் புழக்கத்தில் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியிருப்பதாக திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், இயற்கை சீற்றங்களின்போது மாநில அரசுகள் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மாநில அரசுகளுக்கு தேவையான வசதிகளையும் நிதியுதவியையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இதனை தெரிவித்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர், தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி வேளாண் பணிகளில் சுய வேலைவாய்ப்பை மேற்கொள்ளும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 41.1% உள்ளதாக குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய

0: வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் இந்த தவறான நடவடிக்கைக்கு இந்திய இளைஞர்கள் உட்பட அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருவதாக கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் மதவாத அடிப்படை கொள்கைகளையும் வன்முறையையும் பின்பற்றி வரும் பாகிஸ்தான் பன்முக கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனையும் அவர்களின் பாரம்பரிய கலாச்சார உரிமைகளையும் பராமரிக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இதையடுத்து ஆரியாகே மற்றும் யாச்சிஷிரோ கடற்கரை பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அணுமின் நிலையங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பான் வானியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளன. 50 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ஃப்ரைஃபில் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்பு. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரங்கள்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்பில் மிளகாய் பூச்சிகள் மேலாண்மை உத்திகள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. முக்கிய பூச்சிகள் மற்றும் மேலாண்மை முறைகள், இலைப்பெண் மற்றும் அசுவினி அறிகுறிகள், இலைகள் மேல் நோக்கி சுருளுதல், இளம் தளிர்கள் மற்றும் மொட்டுகள் உதிர்த்தல். இதை கட்டுப்படுத்தும் முறை, நாற்றங்காலில் இருக்கும்போதே நாற்றுகளின் மீது நீரை தெளிக்க வேண்டும். 1 கிலோ விதைக்கு எமிடாக்ளோரோபைட் 70%, 12 கிராம் என்ற அளவில் விதை நோக்கி செய்ய வேண்டும். ஓடு பயிராக அகத்தி பயிரிட்டு நிழல் அமைப்பதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். எமிடாகோ குளோரோபரைட் 17.80%, SL 10 லிட்டருக்கு 3 மில்லி அல்லது எமிக்டன் பென்சோயிட் 4 கிராம் தெளிக்கலாம். வெள்ளை ஈ அறிகுறிகள், வைரஸ் நோய்களை பரப்புதல் மற்றும் இலைகளின் கருமை படர்தல். இதை கட்டுப்படுத்தும் முறை, மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை ஏக்கருக்கு 10 முதல் 12 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். பழப்புழு மற்றும் காய்ப்புழு அறிகுறிகள், காய்களின் துளைகள் மற்றும் சேதம். இதை கட்டுப்படுத்தும் முறை, ஏக்டருக்கு 15 பெரோமோன் பொறிகள் அமைக்க வேண்டும். ட்ரைகோகிராமா கிலோனிஸ் முட்டை ஒட்டுண்ணிகளை 1 வார இடைவெளியில் வெளியிடலாம். ஒருங்கிணைந்த மற்றும் இயற்கை முறைகள், வேப்ப எண்ணெய் 2-3 மில்லி லிட்டர் வேப்ப எண்ணெயுடன் சிறிதளவு காதி சோப்பு சேர்த்து தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். பயிர் சுழற்சி, சோளம் மற்றும் வெங்காயம் பயிரிட்ட நிலங்களில் மிளகாயை அடுத்தடுத்து பயிரிடக்கூடாது. குறிப்பாக வெங்காயம் மிளகாய் ஒன்றாக பயிரிடக்கூடாது. களை மேலாண்மை, பெண்டிமெத்தலின் களைக்கொல்லியை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக, புடலையில் பழ ஈ தாக்குதல் மேலாண்மை குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. தாக்குதலின் அறிகுறிகள், கால் கலற்ற புழுக்கள் காய்களின் உட்பகுதியில் உள்ள திசுக்களை உண்ணும். காய்களிலிருந்து பழுப்பு நிற திரவம் வடியும்.

0: காய்களை உருக்குலைத்து காணப்படும் காய்களின் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே உதிர்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்தும் முறை தாக்கப்பட்ட அழுகிய காய்களை பறித்து அழித்துவிட வேண்டும். கூட்டுப்புழுக்களை கோடை உழவு செய்து மண்ணிலிருந்து வெளிக்கொணர்ந்து சேகரித்து அழிக்கலாம். பிற்கன் காயை கவர்ச்சி பயிராக பயிரிட்டு அதன் நிலையில் அடியில் சேரும் ஈக்களை மாலத்தியால் 0.1% தெளித்து அழிக்கலாம். சிற்றன்லா எண்ணெயை நீலகிரி மர எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம் மற்றும் லாக்டிக் அமிலம் இவற்றை கவர்ச்சி பொருளாக வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். நச்சு உணவு பொறி மெத்தல் யூஜினால் மாலத்தியான் இரண்டையும் சம அளவு கலந்து 1:1 ஒவ்வொரு பாலத்தின் பைகளிலும் 10 மில்லி அளவுக்கு எடுத்து நச்சு பொறியாக ஹெக்டருக்கு 25 பைகளை வைக்க வேண்டும். பாலித்தீன் பைகளை 5 கிராம் கருவாடு மற்றும் 0.1 மில்லி மாலத்தியான் வைத்து பைகளில் துளையிட்டு பொறியாக பயன்படுத்தி ஹெக்டருக்கு 5 வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். தெரிவிக்கப்படும் ஏதாவது ஒரு மருந்தினை தெளித்து கட்டுப்படுத்தலாம். மாலத்தியான் 50 EC 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் கலந்து தெளிக்கலாம். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளனர். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:30 9:00. உழவர் உலகம்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்திற்கேற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் காலநிலை மாற்றத்திற்கேற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்திற்கேற்ற மண்வள மேலாண்மை முறைகள். நமது நாட்டில் பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்பினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 142 மில்லியன் ஹெக்டேர். இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா நகரமயமாக்குதல் மற்றும் பெருகி வரும் தொழிற்சாலைகளினால இந்த 142 மில்லியன் ஹெக்டேரை நம்ம அதிகப்படுத்தவே முடியலை. இது மட்டும் இல்லாமல் வேகமாக குறைந்து வரும் தனிநபர் நில அளவு பார்த்திங்கன்னா 1957 0.87 ஹெக்டேர் இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா 2023 0.12 ஹெக்டேர் தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹெக்டேர் நிலத்தை வந்து நம்பி 12 நபர்களின் உணவு தேவை அடங்கி உள்ளது. உலக அளவில் பார்த்தோம்னா 19.5 கோடி மக்கள் வந்து தினமும் பசியினால் வாடுகின்றனர். எஃப்ஏஓ யூனிசெஃப்னுடைய தரவு பார்த்தோம்னா 2023 48 கோடி இந்திய மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தரவுகள்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய விவசாய நிலங்கள் வந்து கடந்த 20 வருஷமாக உர உபயோகத்தை நம்பி மட்டுமே இருக்கிறது. அப்போ நம்மளுடைய பசுமை புரட்சியின் காரணமாக மற்றும் பெருகி வரும் தொழிற்சாலைகளினால இந்த 142 மில்லியன் ஹெக்டேரை நம்ம அதிகப்படுத்தவே முடியலை. இது மட்டும் இல்லாமல் வேகமாக குறைந்து வரும் தனிநபர் நில அளவு பார்த்திங்கன்னா 1957 0.87 ஹெக்டேர் இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா 2023 0.12 ஹெக்டேர் தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹெக்டேர் நிலத்தை வந்து நம்பி 12 நபர்களின் உணவு தேவை அடங்கி உள்ளது. உலக அளவில் பார்த்தோம்னா 19.5 கோடி மக்கள் வந்து தினமும் பசியினால் வாடுகின்றனர். எஃப்ஏஓ யூனிசெஃப்னுடைய தரவு பார்த்தோம்னா 2023 48 கோடி இந்திய மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தரவுகள்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய விவசாய நிலங்கள் வந்து கடந்த 20 வருஷமாக உர உபயோகத்தை நம்பி மட்டுமே இருக்கிறது. அப்போ நம்மளுடைய பசுமை புரட்சியின் காரணமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா மக்கள் தொகை பெருகிக்கொண்டே வருது. பட்டினி இருந்த காலத்தில் நம்ம வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டோம். அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து தண்ணீரை அடைஞ்சிட்டோம், நம்ம உணவு உற்பத்தி வந்து பெருகிடுச்சு, மக்கள் தொகைக்கு வந்து உணவை கொடுத்துட்டோம். அதனோட விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம கடந்த 20 வருஷமாக வந்து நம்ம வந்து ரசாயன உரங்கள் போட்டு தான் நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பயிர் வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 21 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. உர உபயோகம் பார்த்தோம்னா கடந்த ஒரு 60 வருஷமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விகிதாச்சாரம் பார்த்திங்கன்னா 4.3 பங்கு தழைச்சத்து, 2 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து, இதுதான் நம்ம அளவாக நம்ம வந்து பயன்படுத்தணும் நம்மளுடைய மகசூலுக்கு. பட் ஆனால் நம்ம வந்து விவசாயிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7.2 பங்கு தழைச்சத்து, 2.9 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து போட்டு வரோம். அப்போ வந்து காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா தழைச்சத்து மட்டும் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பங்கு வந்து அதிகமாக நம்ம மண்ணில் பயிரிடுறதுக்கான அளவு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரும். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தழைச்சத்து மணிச்சத்து வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரும் நம்ம. அதனால் என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா 1970 நம்ம வந்து 1 கிலோ தழை மணி சாம்பல் சத்து நிலத்துக்கு போட்டோம்னா 13.5 கிலோ தானியம் நமக்கு கிடைச்சது. இப்போ அதே 2024-25 தரவு என்ன சொல்லுது அப்படின்னா 1 கிலோ தழை மணி சாம்பல் வந்து நம்ம மண்ணுக்கு இடும்போது வெறும் 5 கிலோ மட்டும்தான் நமக்கு வந்து தானியமாக நமக்கு கிடைக்குது. அப்போ இதிலிருந்து நமக்கு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் போது பயிர் மகசூலில் வந்து தேக்க நிலை ஏற்படுது. இதனால் நம்ம வந்து எவ்வளோதான் உரம் போட்டாலும் அந்த உரத்துக்குனுடைய அளவு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்குமே தவிர அந்த உணவு உற்பத்தி வந்து அதிகப்படுத்த முடியவில்லை. அதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது மட்டும் இல்லாமல் இப்போ சராசரியாக நம்ம வந்து 1 டன் வந்து நெல் பயிர் உற்பத்தி செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது 20 கிலோ தழைச்சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 3-5 கிலோ மணிச்சத்து தேவைப்படுது. ஆனால் நம்ம வந்து போடுற உரம்லாம் வந்து 3 மடங்கு இல்லை 4 மடங்கு அதிகமாக தழைச்சத்து போடுறோம், மணிச்சத்தை அதுக்கு மேலே அதிகமாக நம்ம மண்ணுக்கு போட்டுகிட்டே வரோம். இது காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பயிர் செய்வதற்கு என்னென்ன மாதிரி உரங்கள் போடுறோம் அப்படின்னா, தழை மணி சாம்பல் மட்டும்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வரோம். மற்ற சத்துக்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா, இரண்டாம் நிலை சத்துக்கள் மண்ணில் இடுறதில்லை. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 10 வருஷமும் நம்ம வந்து ஆய்வு மேற்கொண்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 1950 பார்த்தீங்கன்னா தழைச்சத்துன்றது நம்மளுடைய தட்பவெப்ப சூழலின் அந்த மாதிரி இருக்கிறது, இயற்கையாகவே நம்மளுடைய மண்ணில் வந்து தழைச்சத்து கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் 1960 பார்த்தோம்னா தழைச்சத்து மற்றும் இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டது. அடுத்த 10 வருஷத்தில் 1970 தழைச்சத்து இரும்பு, அது மட்டும் இல்லாமல் மணிச்சத்து சாம்பல் சத்து துத்தநாக சத்தும் பற்றாக்குறையாக மண்ணில் காணப்பட்டது. 1980 பார்த்தீங்கன்னா தழை மணி சாம்பல் இரும்பு மற்றும் துத்தநாகம் இல்லாமல் கந்தகம் மேங்கனீஸ் சத்து பற்றாக்குறை, 1990 போரான் சத்து பற்றாக்குறை உருவாயிருச்சு, 2010 மாலிப்டினம். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய மண்ணுடைய வளம் எவ்வாறு இருக்குது என்று பார்க்கும்போது பார்த்தோம்னா, பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக தான் நமக்கு இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே வந்து உலக அளவில் வந்து தரவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19.5 கோடி மக்கள் தினமும் பசியால் வாடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் 48 கோடி இந்திய மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. அப்போ வந்து பார்த்தோம்னா, நம்ம மண்ணில் உள்ள சுரங்கம் போல இருந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம சுரங்கத்திலேருந்து எடுத்து தானியமாக பயிர் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ போடுற உரம் எல்லாமே பயிருக்கு தான், மண்ணுக்கு இல்லைன்றதான் இப்போதைக்கு நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம். ஒரு 10 வருஷத்தினுடைய மண்ணினுடைய ஆய்வு வந்து இதுதான் சொல்லுது, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட காரணமாக இருக்குன்றதான். நம்ம போடுற உரமும் வந்து பார்த்தோம்னா அதனுடைய உர உபயோக திறன் ஒன்று இருக்கு. உர உபயோக திறன் பார்த்தீங்கன்னா, இப்போ யூரியா போட்டோம்னா 30-40% தான் பயிர் எடுத்துக்குது, மிச்சத்தை 60-70% வந்து ஆவியாக போயிடுது இல்லை மண்ணில் புதஞ்சிடுது. அதே மாதிரி மணிச்சத்து பார்த்தோம்னா 15-20% மட்டும்தான் பயிர் எடுத்துக்கொள்கிறது, மிச்ச உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து பூமியில் போய் தங்கிடுது. அதே மாதிரி சாம்பல் சத்து பார்த்தோம்னா

80% தான் பயிர் எடுத்துக்குது. கந்தகம் 12%, அதுமாதிரி நுண்ணூட்டங்கள் எல்லாமே 5% கீழே தான் வந்து நம்ம பயிர் எடுத்துக்கிது. மற்றதெல்லாம் வந்து பின்னாதான். இப்போ பார்த்தோம்னா இதிலிருந்து மொத்த மொத்தமாக பார்த்தோம்னா நம்ம வந்து உரோ உபயோகத்தினுடைய அளவை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மண்ணில் இடணும். இப்போ தொடர்ந்து இந்த ரசாயன உரங்கள் தான் நம்ம போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னு மண்ணில் போய் தங்கிடுது, ஆவையாக போயிடுது. இந்த மாதிரி நச்சு பொருளை மண்ணில் உருவாகிறதுக்கான வழிகள் நிறைய வகுக்குது. சமீபத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா அந்த நைட்ரேட் கண்டாமினேஷன் சொல்லுவோம். நைட்ரேட் வந்து நிலத்தடி நீரில் வந்து உட்புகுது. இப்போ நம்ம யூரியா போட்டோடனே என்ன ஆகும், பயிர் வந்து எதில் எடுத்துக்கும் அப்படின்னா நெல் பயிர் வந்து அமோனியக்கல் ஃபார்மில் எடுத்துக்கும், மற்ற பயிர்களை வந்து நைட்ரேட் ஃபார்மில் எடுத்துக்கும். யூரியா அதிகமாக போடும்போது என்ன ஆகும்னா அந்த நைட்ரேட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி தான் அதை மாற்றி விடும். ஒரு 3-5 நாளுக்குள்ளே யூரியா வந்து அமோனியம் கார்பனேட்டாக மாறும், அமோனியாலேருந்து நைட்ரேட்டாக மாறும். அந்த நைட்ரேட் வந்து உடனே பயிர் எடுத்துக்கிடுச்சுன்னா அதை வந்து கிரகிச்சு செடியை வந்து தழைச்சத்தை வந்து கொண்டு வரத்துக்கு உபயோகப்படுத்திக்குவோம். இல்லை அப்படின்னா அந்த பயிர் எடுத்துக்கல அப்படின்னா அந்த நைட்ரேட் வந்து அதிக அளவில் மண்ணில் தேங்கி அது நிலத்தடியில் போயிட்டு இருக்குது. இது வந்து மேலை நாடுகளில் இருக்குதுன்னு நினச்சோம். இப்போ நம்ம நாட்டிலேயே வந்து பார்த்தோம்னா பெரும்பகுதியாக ராஜஸ்தான், தமிழ்நாடு, கர்நாடகா மாநிலங்களில் வந்து நிலத்தடி நீரில் வந்து நைட்ரேட் அதிக அளவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ வந்து சராசரி அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10 PPM தான் இருக்கணும் நிலத்தடி நீரில் நைட்ரேட் கண்டாமினேஷன் அது அதிகமாக இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உரம் வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணுன்றது தான் வந்து நம்மளுடைய எண்ணம். அதனால தான் வந்து நம்ம வந்து மண்ணுடைய வளத்தை வந்து பாதுகாக்க முடியும். இப்போ மண் வளம் வந்து எப்படி இருக்குன்னு இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மண் வளம் குன்ற வைக்கும் காரணிகள் என்னென்ன பார்த்தோம்னா பயிர் கழிவுகளை எரித்தல், ரசாயன உரம் மட்டும் நம்பி இருக்கக்கூடாது விவசாயத்தில், இயற்கை சார்ந்த வழிகளையும் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பார்த்தோம்னா பயிர் கழிவுகளை வந்து இப்போ நம்ம சராசரியாக எரிச்சிக்கிட்டே வர்ற மாதிரி சூழல் நம்ம பார்க்குறோம். ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக நம்ம வந்து அந்த கழிவுகளை எரிக்கிறோம். இப்போ கழிவுகளை எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண்ணினுடைய வெப்பம் அதிகமாகுது. அந்த பயிர் கழிவுகளுடைய சத்துக்கள் இப்போ சராசரியாக ஒரு ஆண்டுக்கு பார்த்தோம்னா 500,000 டன் தழைமணி சாம்பல் சத்து வந்து நம்ம வந்து எரிக்கிறதுனால ஆவியாக போயிடுது. அப்போ வந்து அது வந்து மண்ணுக்கு நம்ம கொடுக்காம அதை வந்து சாம்பலாக ஆக்கிடுறோம். இதனால் காற்று மாசுபடுது, மண்ணினுடைய வெப்பங்கள் அதிகமாகும், அது நுண்ணுயிர்கள் செத்து போயிடுது. முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இயங்க முடியாது. இந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம போடுற உரத்திலிருந்தும் சத்துக்களை நம்ம பயிருக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள சத்துக்களை கிரகிச்சு கிடைக்கக்கூடிய அயனியாக மாற்றி தர்றது இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் தான். அப்போ அந்த நுண்ணுயிர்களினுடைய செயல்பாடு நம்ம வந்து அழிக்கிற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி ஒரு டன் வந்து வைக்கோலை எரிச்சோம் அப்படின்னா 20 கிலோ தழை சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 12-13 கிலோ மணிச்சத்து. இது வந்து நமக்கு ஒரு டன் வைக்கோல்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தோன்னா 20 கிலோ தழை சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 12-13 கிலோ மணிச்சத்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த கழிவுகளை வந்து மறுசுழற்சி செஞ்சால் நமக்கு இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நமக்கு மண்ணில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம்னா கரும்பினுடைய தொகை சத்துக்கள் அதில் இருக்குது. அதில் பார்த்தோம்னா 28.6% கரிம சத்து, 0.15-0.35% மணி சத்து, 0.42-0.5% சாம்பல் சத்து இருக்குது. இது மக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் என்ன பண்ணுறாங்க, சுலபமாக விவசாயிகள் வந்து எரித்து விட்டுறது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கிறது, மற்றும் வந்து மண்ணினுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கிறது. அதனால் அதை வந்து நம்ம வந்து கரும்பினுடைய தொகையை வந்து நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணி அதை வந்து உரமாக மாற்றணும். அதில் சிலிக்கா இருக்குது, அதில் அந்த சிலிக்கா வந்து நம்ம வந்து மக்க வச்சு நம்ம வந்து உரமாக மாற்றணும். அது வந்து ஒரு 4-5 அடி குவியலாக போடணும். அப்போ வந்து 1.5 அடிக்கு வந்து கரும்பு தொகை, ஒரு 5 சென்டிமீட்டர் ப்ரெஸ் மட்டு, அப்புறம் அதுக்கு மேலே வந்து 5 பங்கு ராக் பாஸ்ஃபேட்டு, 4 பங்கு ஜிப்சம், 1 பங்கு யூரியா வந்து அது மேலே தண்ணி ஊற்றி ரெகுலராக வந்து நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விட்டோம்னா 6 மாதத்தில் இந்த வந்து நல்ல வகையான ஒரு இயற்கை உரம் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம பயிர் கழிவுகளை வந்து எரிக்காமல் இந்த மாதிரி மறுசுழற்சி பண்ணுறதால நமக்கு வந்து நிலத்திற்குள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் தொழு உரம், தொழு உரம் வந்து ஒரு மாடு வச்சிருக்கிற விவசாயம் பார்த்தோம்னா 3 டன் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். மாட்டு சாணத்தில் விட வந்து மாட்டு சிறுநீரில் வந்து தழை சத்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து மாடு தொழுவத்தில் இருக்கிறதுல வைக்கோல் கொஞ்சம் பரப்பி விட்டு அந்த சிறுநீரை வந்து வீணாக்காமல் சேகரித்து உபயோகப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் ஊட்டமேற்றிய தொழு உரம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து மணிச்சத்து பார்த்தோம்னா கிட்டாத நிலையில் தான் வந்து பயிர்களுக்கு இருக்குது.
தமிழ்நாட்டில் உள்ள மண்ணுடைய சத்துக்கள் பார்த்தோம்னா அளவு பார்த்தோம்னா தழை சத்து குறைவாகவும் மணிச்சத்து மிதமாகவும் சாம்பல் சத்து மிதமாகலேருந்து அதிகமான அளவில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மணிச்சத்தை வந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஊட்டம் ஏற்றிய தொழு உரத்தை பயன்படுத்தணும். பரிந்துரைக்கப்பட்ட

0: அங்கே ஓரளவு பார்த்தோம்னா 12.5 டன் வந்து நம்ம மண்ணில் போடணும். அந்த மாதிரி வந்து மண்ணில் இடுவதற்கான நம்மக்கிட்ட ஆடு மாடுகளினுடைய இருப்பு இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த நம்ம ரசாயன உரங்களை குறைந்த அளவு தொழு உரத்துடன் கலந்து ஊட்டமேற்றிய மண்ணில் இடலாம். ஒரு மாட்டு வண்டி தொழு உரம் எடுத்துக்கணும், அதை 300 கிலோ, அது கூட 50 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அல்லது ராக் பாஸ்பேட் கலந்து ஒரு குவியல் மாதிரி வச்சு அது மேலே களிமண் பூசி ஒரு 45 நாள் அப்படியே விட்டோம்னா நமக்கு ஊற்றமேற்றிய தொழு உரம் நமக்கு கிடைக்கும். தொழு உரத்தை பயன்படுத்தினால நம்ம வந்து மணிச்சத்தினுடைய அளவை வந்து மண்ணில் கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இது இல்லாமல் சமச்சீரற்ற உரம் இடுதல், நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பயிர் விளைய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 16 விதமான சத்துக்கள் தேவை. அந்த 16 விதமான சத்துக்களில் நமக்கு வந்து மண்ணில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுருக்கு. எல்லா விதமான சத்துக்கள் நமக்கு மண்ணில் இடணும். இதுக்கு வந்து நம்ம எம்என் மிக்சர்னு இருக்குது, அந்த மைக்ரோன்ட்ரியன் மிக்சரில் மணலில் கலந்து நம்ம தூவணும். அப்போ வந்து நம்மளுடைய மண்ணில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்களில் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயற்கை சார்ந்த உரங்களை வந்து தயாரித்து நம்ம வந்து மண்ணில் இடும்போது என்னாகணும், மண் வளத்தை பாதுகாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மண் வளத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாயில் டெஸ்டிங் பண்ணணும். ஒவ்வொரு விவசாயம் வந்து அவருடைய விளைநிலத்தில் வந்து 2 வருஷத்துக்கு உதவியாவது மண் டெஸ்ட் எடுத்து அதனுடைய என்ன தன்மை இருக்குது, அது வந்து நல்ல நிலமாக இருக்கா இல்லை கலர் ஒவ்வொரு நிலமாக மாறி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு ஒரு வருஷமும் பார்த்தோம்னா நம்ம போடுற உரங்கள்னாலேயோ இல்லை காலநிலை மாற்றத்தினாலேயோ மண் வந்து கொஞ்சம் சீர்கேடு ஆயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறையே ஆயிருக்குது. இதனால் மண்ணுடைய ஆயு வந்து மிக முக்கியமான ஒன்று. எல்லா விவசாயங்களும் வந்து 1 வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு மண் மாதிரியை எடுத்து அதை கொண்டு போய் மண் பரிசோதனை நிலையத்தில் வந்து கொடுத்து அந்த மண்ணுடைய வளத்தை தெரிஞ்சுக்கிட்டால் இது காணும் வரையில் நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படின்னா மண் வளம் எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய நாட்டிலையும் சரி நம்மளுடைய மண் வளம் எவ்வாறு வந்து குன்றி இருக்கிறது அதனுடைய மேலாண்மை முறைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். செயற்கை ரசாயன உரங்கள் மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த விஷயங்களையும் நம்ம மண்ணில் போட்டோம்னா நம்ம வந்து மண்ணுடைய வளம் வந்து மேம்படுத்த முடியும். இது வந்து உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் வந்து கொடுக்கும்போது நல்ல வளமான மண்ணை கொடுத்தோன்னு ஒரு திருப்தியோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காலநிலை மாற்றத்திற்கேற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவெச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை. தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணைச் செய்தி.
2: இன்றைய பண்ணைச் செய்தியில் மக்கள்

மக்காச்சோள பயிரில் அமெரிக்கன் படைப்புழு தாக்குதல் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மக்காச்சோளம் லாபம் தரும் பயிராக உள்ளதால் தமிழ்நாட்டில் 3.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. பெரும்பான்மையாக இந்த பயிர் அனைத்து மாவட்டங்களிலும் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் அமெரிக்கன் படைப்புழு என்ற புதிய வகை பூச்சி இந்தியாவில் ஊடுருவி பெருமளவு சேதத்தை உண்டாக்குகின்றன. அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த படைப்புழுவின் தாக்குதல் கடந்த 2018 ஜூன் மாதத்தில் கர்நாடக மாநிலத்தில் முதன்முறையாக கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாவட்டங்களிலும் மக்காச்சோள பயிரில் தென்பட்டது. இப்பூச்சி மக்காச்சோளம் தவிர நெல், தானிய பயிர் வகைகள், நிலக்கடலை, காய்கறி உட்பட 80க்கும் மேற்பட்ட உணவு பயிர்களை தாக்குகின்றன. எனினும் மக்காச்சோள பயிரினை விரும்பி தாக்கும் தன்மை கொண்டது. இந்த பூச்சிக்கு 4 பருவநிலை உள்ளது. இதன் தாய் அந்து பூச்சி ஒரே இரவில் 100 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடியது. மேலும் இது தன் வாழ்நாளில் 1500 முதல் 2000 முட்டைகள் வரை முட்டையிடும் திறன் கொண்டது. முட்டை பருவம் 3 முதல் 5 நாட்களும், புழு பருவம் 10-15 நாட்களும், 6 நிலைகளும் கொண்டிருக்கும். முதல் 3 நிலைகளில் புழுக்கள் ஓரிடத்தில் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து இலைகளை உண்டு சேதம் செய்யும். 3ம் நிலை புழுக்கள் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு காற்றின் மூலம் பரவும். ஒரு செடியில் குறைந்தது 2 முதல் 3 புழுக்கள் வரை காணப்படும். இலைகளில் துவாரங்களை ஏற்படுத்தும். தாக்குதல் அதிகமான நிலையில் ஒரு கதிர் முழுவதையும் உண்டு சேதம் விளைவிக்கும். கூட்டுப்புழு 8-9 நாட்களும், தாய் அந்து பூச்சி 10 நாட்கள் என வாழ்க்கை சுழற்சி 25-30 நாட்களில் முடிந்துவிடும். மக்காச்சோள பயிரின் பருவத்தில் 3 தலைமுறைகள் வரை தாக்கும் திறன் மிக்கது. எனவே இந்த புதிய வகை மக்காச்சோள புழுவினை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்தல் மிக மிக அவசியம். ஆழமான உழவு. கோடை மழையினை பயன்படுத்தி நிலத்தினை ஆழமாக உழவு செய்வதன் மூலம் மண்ணில் உள்ள கூட்டுப்புழுக்கள் வெளிக்கொணரப்பட்டு பறவைகளுக்கு இரையாகின்றன அல்லது சூரிய வெப்பத்தால் அழிக்கப்படுகின்றன. மேலும் கூட்டுப்புழுவிலிருந்து அந்து பூச்சிகள் வெளிவருவது தடுக்கப்படுகிறது. கடைசி உழவில் வேப்பம் புண்ணாக்கு இடுதல். ஒரு ஹெக்டேருக்கு 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கை மண்ணில் இடுவதால் கூட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்தி அந்து பூச்சி வெளிவருவதை தடுக்கலாம். விதை நேர்த்தி. 1 கிலோ மக்காச்சோள விதைக்கு 10 கிராம் பெவேரியா பேசியானா என்ற நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லி அல்லது 10 கிராம் தயோமீதாக்சிம் 30% FS கொண்டு விதை நேர்த்தி செய்வதால் படைப்புழுவின் தாக்குதலிலிருந்து 30 நாட்களுக்கு தப்பிக்கலாம். ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமத்தில் ஒரே நேரத்தில் மக்காச்சோள விதைப்பை மேற்கொள்ளும் பொழுது இப்புழுவின் தாக்குதல் குறைய வாய்ப்புள்ளது. பயிர் இடைவேளி. பயிர் நெருக்கமாக இருந்தால் பயிர்களுக்கிடையில் படைப்புழு வேகமாக பரவ வாய்ப்புள்ளதால் இரவை மக்காச்சோளத்திற்கு செடிக்கு செடி 50 சென்டிமீட்டர் இடைவேளியும் வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் இடைவேளியும் மானாவாரி சோளத்திற்கு பயிருக்கு பயிர் 45 சென்டிமீட்டர் இடைவேளியும் வரிசைக்கு வரிசை 20 சென்டிமீட்டர் இடைவேளியும் கொண்டு விதைப்பு செய்ய வேண்டும். மேலும் 10 பயிர் வரிசைக்கு ஒரு வரிசை 75 சென்டிமீட்டர் இடைவேளி விட வேண்டும். இதனால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எளிதாக மேற்கொள்ளலாம். வரப்பு பயிர் மற்றும் ஊடு பயிர் பயிரிடுதல். மக்காச்சோளம் விதைக்கும் பொழுது தட்டை பயிறு, சூரியகாந்தி, எள் மற்றும் சாமந்தி பயிர்களை வரப்பிலும் மற்றும் உளுந்து, மொச்சை போன்ற பயிர் வகை பயிர்களை ஊடு பயிராகவும் விதைப்பதால் இயற்கை ஒட்டுண்ணிகளும் இறை விழுங்கிகளும் அதிக எண்ணிக்கையில் பெருகி அமெரிக்கன் படைப்புழுவினை தாக்கி அழிக்கும். இனக்கவர்ச்சி பொறிகள் வைத்தல். அமெரிக்கன் படைப்புழு தாய் அந்து பூச்சி உள்ளதா என கண்காணிப்பதற்கு விதைத்தவுடன் 3-5 நாட்களில் ஹெக்டேருக்கு 12 இனக்கவர்ச்சி பொறிகளை வைக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையில் அந்து பூச்சிகள் தெரிந்தால் அவைகளை கவர்ந்தழிக்க ஹெக்டேருக்கு 50 இனக்கவர்ச்சி பொறிகளை வைக்க வேண்டும். இதன் மூலம் அந்து பூச்சிகள் கண்காணிக்கப்படுவதுடன் ஆண் அந்து பூச்சிகள் கவர்ந்தழிப்பதால் அடுத்த தலைமுறை புழுக்கள் உருவாகும் வாய்ப்பு தடுக்கப்படுகிறது. வேப்ப எண்ணெய் கரைசல் தெளித்தல். விதைத்த 15ம் நாள் 10 லிட்டர் தண்ணீரில் வேப்ப எண்ணெய் 1% மருந்தினை 20 மில்லி என்ற விதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும். இதன் மூலம் அந்து பூச்சிகள் இலைகளின் மேல் முட்டையிடுவதை தடுக்கலாம். பயிர் சுழற்சி. படைப்புழு அதிகம் தாக்குதல் தெரியும் மக்காச்சோள பயிரினை மீண்டும் சாகுபடி செய்வதை தவிர்த்து பயிர் சுழற்சி முறைகளை பின்பற்றுவதால் படைப்புழு தாக்குதல் கட்டுப்படுத்த இயலும். முட்டை குவியல்கள் மற்றும் இளம் புழுக்களை

0: அழித்தல். இளம் பயிர்களில் காணப்படும் அந்துப்பூச்சிகளின் முட்டை குவியல்கள் மற்றும் இளம் புழுக்களை கைகளால் சேகரித்து அழிக்க வேண்டும். இவ்வாறு மக்காச்சோள பயிரில் அமெரிக்கன் படைப்புழு தாக்குதல் குறித்து தற்பொழுது பண்ணைச்செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணைச்செய்தி கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்று இரவு 8:30 மணிக்கு அவலா சொன்னால் நாடகம் குற்றவியல். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இதை நியூஸ் ஆன் ஏர் செயலில் நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேயர்களை, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்திற்காக காத்திருக்கிறோம் நேயர்களே.

0: மறக்க முடியாத நினைவுகள்.
1: என் 2 16 வயது அவை கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது.
0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:25. இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா மோகன் குரல்களில்

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. டெல்லி அஞ்சல்

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா சிறப்பு நாடகத் தொடரில் நேயர்கள் கேட்க இருப்பது அவளா சொன்னாள் குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: ஏயா 109 நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பார்சலை யார் அனுப்பியிருப்பாங்க? அதுவும் ஃப்ரம் அட்ரஸே இல்லையா?
3: தெரியல ஏட்டையா. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் வராரு.
2: சார்
4: சல்யூட். என்னையா? ஹெட் கான்ஸ்டபிள், ஸ்டேஷன்ல என்ன விசேஷம்?
2: ஐயா, ஃப்ரம் அட்ரஸே இல்லாத ஒரு பார்சல் வந்திருக்கு.
4: பார்சலா? ஓ இதானா? ஓபன் பண்ணுங்க.
2: ஐயா ஐயா ஐயா ஐயா,
4: யோ என்னையா இப்படி பயப்படுறீங்க? ஓபன் பண்ணுங்க.
2: ஐயா வரல. ஐயா
3: யா ஆள் காட்டி வரல.
4: என்னது ஆள் காட்டி வரல? ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங்.
5: அங்கி, நான் யாருன்னு கேட்காம சொல்றது செய்யுங்க. நான் போனை கட் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு போன் வரும். அதை அட்டெண்ட் பண்ணாதீங்க. மீறி ஆக்ஷன் எடுத்தா இதே மாதிரி ஒரு பார்சல் உங்க

0: வேலைக்கு போகும். அதுல உங்க பாடி துண்டு துண்டா இருக்கும்.
1: பாருங்க ஐயா, ஒரு குழந்தை எப்படி எல்லாம் பேசுதுன்னு.
2: யோ, பேசுனது குழந்தை இல்லையா? ஏஐ டூல் யூஸ் பண்ணி குரலை மாத்தி பேசியிருக்காரு. ஹலோ
3: ஹலோ இன்ஸ்பெக்டரா சார், என்னை காப்பாத்துங்க சார். சார், என்னோட பர்த்டே அன்னைக்கு, என்னை யாரோ கொலை பண்ண போறாங்களா சார்? சார் ப்ளீஸ் சார், என் லொகேஷன் ஷேர் பண்ணுறேன் சார், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார்.
2: பயப்படாதீங்க, கண்டிப்பாக வரேன், இப்போவே வரேன்.
1: ஐயா, அந்த ஃபோன் கால் குழந்தை சொன்னது ஆபத்து ஐயா, ஆபத்து.
2: என்ன ஆபத்தா? யோ ஹெட் கான்ஸ்டபிள், நம்ம உயிரை பற்றி கவலைப்படக்கூடாது, பப்ளிக்கோட பாதுகாப்பு தான் முக்கியம். ஸ்டேஷனை பார்த்துக்கோ, நான் வரேன்.
1: சரிங்க.

யாரு யாரு? இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். கதவு திறப்போம். ஆ வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க.

0: யாரு யாரு? இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். கதவு திறப்போம். ஆ வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க.
1: பரவாயில்ல மேடம், நான் உடனே போகணும். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட போன்ல பேசுனது நீங்க தானே?
0: ஆமா இன்ஸ்பெக்டர், ஐ அம் ரேகா. நைட்டு சரியா தூக்கமே வரல, ஒரு நாவல் படிச்சுட்டு இருந்தேனா அப்போ ஃபோன் ரிங் ஆச்சு. என் அண்ணனா தான் இருக்கும்னு நினச்சி எடுத்தேன். ஆனால் அதில்
1: பயப்படாமல் சொல்லுங்க, நான் இருக்கேன். என்ன சொன்னாங்க?
0: இன்னும் ரெண்டு நாளில் நடக்க இருக்கிற என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனில் என்னை யாரோ கொலை பண்ண போகிறாங்களா சார்? ப்ளீஸ் சார், என்னை காப்பாற்றுங்க இன்ஸ்பெக்டர்.
1: ரேகா, பப்ளிக்கை பாதுகாக்கத்தான் நாங்கள் இருக்கோம். ஆமாம், ஃபோனில் மிரட்டின அந்த குரலை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா?
0: இல்லை சார், நிச்சயமாக இல்லை. ஆனால் அந்த குரல் ஒரு முரடன் ஒரு குரலாக தான் இருக்கணும். ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு சார்.
1: ஐ சி. ரேகா, இந்த பங்களா
0: என் சொந்த பங்களா தான் சார். இங்கே நான் மட்டும் தான் இருக்கேன். இல்லை இல்லை, என் கூட மேஜர் இருக்கான்.
1: மேஜர்னா?
0: உண்மையான மேஜர் இல்லை சார், சின்ன வயசில் மிலிட்ரியில் வேலை பார்த்தான். நாங்கள் அவனை மேஜர்னு கூப்பிடுவோம். ஆனால் தோட்ட வேலையில் கெட்டிக்காரன். அவன் இந்த ஊருக்கு வந்த புதுசில் எங்கள் அப்பா தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. பாவம் இன்ஸ்பெக்டர், அவனுக்கு கண் பார்வையே இல்லை.
2: ரேகாமா, இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காங்களா?
1: பார்வை இல்லை? ஆனால் அது எப்படி, நான் தான் வந்திருக்கேன்னு அவ்வளவு கரெக்டாக கேட்குறேன் மேஜர்.
2: அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேகாமா ஃபோனில் பேசும்போது நானும் பக்கத்தில் இருந்தேன். அதை வச்சு
1: ரேகா, இவளுக்கு எப்போ இருந்து பார்வை தெரியாமல் போச்சு?
0: அது
2: 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தோட்டத்தில் பாம்பு கடிச்சிருச்சு, ட்ரீட்மெண்ட் ரியாக்ஷன் ஆகி பார்வை போயிடுச்சு.
0: அந்த வருஷம் தான் எங்கள் அப்பா கூட இறந்து போனாரு.
1: ஐ சி. ரேகா, உங்களுக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்?
0: ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லை சார், சொந்தக்காரங்கன்னா என் அண்ணன் தான். சொத்துக்காக பாசம் காட்டுற ஒரே உறவு அவர் தான்.
1: அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட்? சாரி மேடம், உங்கள் மேரேஜ் ஃபோட்டோ அங்கே மாட்டியிருக்கு, அதை பார்த்து தான் கேட்டேன்.
0: நான்சென்ஸ் சார், உங்களை சொல்லலை. மேஜர், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது அந்த ஃபோட்டோ அங்கே மாட்டாதன்னு? முதல்ல அதை தூக்கி போடு.
2: சரிம்மா, இப்போவே அதை கழட்டி வச்சிடறேன்.
1: ஆல்ரைட், இந்த கொலை மிரட்டல் சம்பந்தமா உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா?
0: இருக்கு இன்ஸ்பெக்டர்.
1: யாரு யாரு யார் மேலே சந்தேகம் இருக்கு?
0: எனக்கு எம்எல்ஏ சந்தேகமா இருக்கு சார். எங்க நானே கொலை பண்ணிப்பேனும், ஐ மீன் தற்கொலை பண்ணிப்பேனும் பயமா இருக்கு சார். இன்ஸ்பெக்டர், ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறீங்களா? நோனு மட்டும் சொல்லிடாதீங்க, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டாதான் என்னை காப்பாத்துவீங்க.
1: ஓ காட், இந்த கொலை மிரட்டல் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ரேகா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும்.
0: சரிங்க சார்.
1: நாளைக்கு சாயந்தரம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அப்புறம் இந்த கொலை மிரட்டலை பற்றியும் நான் இங்கே வந்ததை பற்றியும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ரகசியமாக இருக்கும். நான் பார்த்துக்கிறேன்.
0: ஓகே இன்ஸ்பெக்டர்.
1: கான்ஸ்டபிள்
3: ஐயா,
1: இந்த ஃபைலை ரைட்டர் கிட்ட கொடுத்துருங்க.
3: சரிங்க ஐயா. ஹலோ இன்ஸ்பெக்டர், மே ஐ கம் இன்? ஓ, உள்ள வந்துட்டனா? ஐ அம் சாரி, ஐ அம் காந்த், ஏ ஸ்போர்ட்ஸ் மேன்.
1: காந்த், டேக் யூர் சீட். என்ன விஷயம்?
3: இன்னைக்கு காலையில் நான் ஸ்போர்ட்ஸ் கிளப் போயிருந்தப்போ என் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, அதான் உங்களை பார்க்க வந்தேன்.
1: என்ன மெசேஜ்?
3: படிக்கிறேன் கேளுங்க. ஹலோ காந்த், ரேகா உயிருக்கு ஆபத்து, அவங்கள நீங்கள் தான் காப்பாற்றணும், இல்லைனா உங்களை நான் போட்டு தள்ளிடுவேன். பார்த்தீங்களா சார், இப்படி மெசேஜ் வந்திருக்கு சார்.
1: ரேகாங்கிறது யாரு?
3: என்ன இன்ஸ்பெக்டர், தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. மீன் தொழில் ஜாம்பவான், சிவாவோட சிஸ்டர்னா எல்லாருக்குமே தெரியுமே.
1: எனக்கு தெரியாது. ஓகே, ரேகா உங்களுக்கு என்ன வேணும்?
3: ஷீ இஸ் மை வைஃப். ரேகாவ நானும் இப்போ ஒண்ணா இல்ல.
1: காரணம்?
3: அவளோட அண்ணன் சிவா தான். ரேகா அப்பா செத்து போன ஒரே வருஷத்திலேயே அவசர அவசரமா அவளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சான். நானும் சொத்து காசப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். அவளோட பாஸ்ட் லைஃப்ல ஏதோ சீக்ரெட் இருக்கு சார். அதை எங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க சார். சார், அதுக்காக தான் சார் இந்த நாடகம்லாம் நடக்குது. சார் சார், எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார்.
1: கவலைப்படாதீங்க, ரேகாவை நான் காப்பாத்துறேன். அவ சாகலன்னா நீங்க சாக மாட்டீங்களே?
3: ஆமா சார், ஆமா சார், எப்படியாவது ரேகாவை

0: தப்பத்துங்க சார், அவ சாகலனா நானும் சாக மாட்டேன் சார்.
1: மிஸ்டர் சிவா, நாங்க யாரையும் அனாவசியமா விசாரணை பண்ண மாட்டோம். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
2: ஐ நோ, பட் விசாரணை பண்றதுக்கு நீங்களே நேரடியா இந்த கால நேரத்திலே வந்திருக்கீங்கன்னா தட் சுட் பி சம் ரீசன்.
1: சொல்றேன், இந்த பங்களா உங்களுடைய தானே? எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: ஏன், எங்க ஃபேமிலி பரம்பரை பரம்பரையா இங்கதான் இருக்கோம்.
1: ஓ,
2: சிட்டியில ஒரு பங்களா இருக்கு, என் சிஸ்டர் அங்கதான் இருக்கா. இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ல ஒரு ஃபாரஸ்ட் பங்களா இருக்கு, அதுல என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் காந்த் இருக்கா.
1: ஏன் மிஸ்டர் சிவா, நீங்க உங்க சிஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் ஏன் ஆள் ஆளுக்கு ஒரு பங்களால இருக்கணும்?
2: அது அவங்க உங்க இஷ்டத்தை பொறுத்தது இன்ஸ்பெக்டர்.
1: ஓகே, நீங்க ஒரு கேப்ரே டான்ஸ்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க
2: இன்ஸ்பெக்டர்.
1: அது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல
2: இன்ஸ்பெக்டர்.
1: அதனால தான் வைஃபோட தனியா இந்த பங்களால வந்துட்டீங்க.
2: மேபி சோ வாட். ஏ இன்ஸ்பெக்டர், ரேகா உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா?
1: ஃபோன்?
2: எஸ், தன்னை யாரோ கொலை பண்ண போறதாவும் நீங்க தான் காப்பாத்தணும்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாளே இன்ஸ்பெக்டர். ரேகா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவ.
1: என்ன சொல்றீங்க?
2: எஸ், இப்படி தான் ஃபோன் பண்ணி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவா.
1: ஓ,
2: ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நாளைக்கு ஈவினிங் 6:00 மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சீஃப் டாக்டர் போய் பாருங்க. அவர் உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லுவார். அநேகமா அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வரவே மாட்டீங்க.
3: இன்ஸ்பெக்டர், ஆஸ் எ சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: வெரி நைஸ் டாக்டர். ரேகாவா உங்களுக்கு எவ்வளவு நல்லா தெரியும்?
3: ஐ ரிமெம்பர் கரெக்ட். ஜனவரி மாதம் அவங்க அண்ணன் தான் ரேகா ஒரு மனநோயாளின்னு இங்கே கூட்டுட்டு வந்தார். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தேன். ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சாதாரண மென்டல் டிப்ரெஷனில் அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. இதுக்கு போய் மனநோயாளின்னு சொல்லி ஏன் கூட்டுட்டு வந்தாருன்னா எனக்கு புரியல.
1: அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
3: நான் டிப்ரெஷனுக்கு சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க அண்ணன் இங்கேயே அட்மிட் பண்ண சொல்லி ரொம்ப ப்ரெஸ் பண்ணான். அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. நான் அட்மிட் பண்ணிட்டேன். ரேகாவுடைய விரக்தியான பேச்சை பார்த்தா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க யாரும் அவங்க கிட்ட அன்பாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ
1: என்ன சொல்ல வரீங்க டாக்டர்?
3: அதாவது மென்டல் டிப்ரெஷனில் இருக்கிற சில பேஷண்ட்ஸ் மற்றவங்க அனுதாபத்தை எதிர்பார்த்து அவங்கள யாரோ கொலை பண்ண வர்றதா காப்பாற்ற சொல்லி சீன் கிரியேட் பண்ணுவாங்க.
1: இஸ் இட் அது போல?
3: ரேகாவே பணம் கொடுத்து ஒரு ஆளை உதவிக்கு வச்சுக்கிட்டு தன்னை யாரோ கொலை பண்ண போறதா ஒரு அனுதாப சூழலை உருவாக்கி இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. எதுக்கும் ஒரு தடவை ரேகாவை ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்தா தான் என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியும் இன்ஸ்பெக்டர்.
1: ஐ சி. ஓகே டாக்டர், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். பாய்.
3: ஓகே இன்ஸ்பெக்டர்.
1: ஹெட் கான்ஸ்டபிள்.
4: ஆ, சொல்லுங்க ஐயா.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரேகாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னைக்கு தான் ரேகாவை கொலை பண்ண போகிறதா கொலகார சொல்லியிருக்கா. ஸோ எந்த அசம்பாவிதமும் நடக்காம பார்த்துக்கணும்.
4: ஐயா, பக்கா பந்தோபஸ்து பண்ணியிருக்கோம். ஐயா ஐயா, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, ரேகாமா மாடியிலிருந்து இறங்கி வராங்க. ஐயா ஐயா, என்ன ஐயா இது? இந்த காந்த அவங்கள இப்படி பார்க்குறான்.
5: ரேகா, இந்த ட்ரெஸ்ல நீ ஒரு குடும்ப பொண்ணா எவ்வளோ அழகாக இருக்க, ஆனால் உன்னோட பாஸ்ட் லைஃப் எவ்வளோ கேவலமாக இருக்கு. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன நீ ஒதுக்குறியா? உன்னை ரேகா ஏன் காலம் இல்லைம்மா, அண்ணக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க.
6: உங்ககிட்ட யார் ஆசீர்வாதம் வாங்க வந்தா? கொஞ்சம் தள்ளுங்க
7: அண்ணே, என்ன பிளெஸ் பண்ணுங்க.
8: என்னென்ன பிளெஸ் பண்ணுறது? குழந்தை இல்லையேன்னு என்ன தத்தெடுத்து வளர்த்த நம்ம அப்பா, நீ பிறந்த பிறகு சொத்தில் பெரும்பாதிய உன் பேர் எழுதி வச்சுட்டு போய் செத்துட்டார். நீ செத்தாதான் அந்த சொத்தும் எனக்கு கிடைக்கும்னு என் பொண்டாட்டி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி உன்னை நான் பிளஸ் பண்ணுறது?
2: அட என்னம்மா நீ, அண்ணங்கள்லாம் விழுந்துட்டு எழுந்துருமா எழுந்துருமா, தீர்க்காயசா இருமா. ஆ, எல்லோரும் வந்துட்டாங்கல்ல, காந்த் கிட்ட வாங்க. மேஜர், ஏன் அங்கேயே நிற்கிற, பக்கத்தில் வா. ஏமா ரேகா, கேக்க வெட்டுமா?

0: அண்ணா இந்தாங்க கேக் சாப்பிடுங்க.
1: ஏ அழகு தேவதமணி, நீ முதல்ல சாப்பிடு. இந்தா மா, உனக்கு இந்த அண்ணனோட பரிசு, இந்த வாட்ச்.
0: ஹாய், வாட்ச் சூப்பரா இருக்கே அண்ணா, இது ஓடலையே.
2: ஓடாத வாட்சா என்ன சிவா, அபசகுணமா இருக்கு.
1: என்ன காந்த், என்ன அபசகுணம்? அது ஜெர்மன் வாட்ச், கையில கட்டினா தானா ஓட ஆரம்பிக்கும். சரி சரி, எல்லாரும் வரிசையா வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்.
3: Wish you many more happy returns of the day. Rekha, the bouquet வாங்கிக்கோ.
0: Thank you, Gant.
1: Happy birthday, sister.
0: Thank you, Pa.
1: என்ன மேஜர், ஏன் தயங்குற? அன்பளிப்பு கொடு.
4: என்ன இது மேஜர், கத்தியை கீழே போடு. I say கத்தியை கீழே போடு.
5: அம்மா அம்மா பயப்படாதீங்க, என்னதான் உங்களுக்கு எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாலும் உங்க பாதுகாப்புக்கு ஒரு ஆயுதம் வேணும் இல்ல, அதான் அன்பளிப்பா இந்த கத்தியை கொடுக்கணும். பயப்படாதீங்க, இதை வாங்கிக்குங்கம்மா.
4: மேஜர், அந்த கத்தியை என்கிட்ட கொடு, நான் கொடுத்துறேன்.
5: இல்ல சார், இதை நான் தான் கொடுக்கணும்.
2: என்ன பவர் கட் ஆயிடுச்சு?
0: இன்ஸ்பெக்டர், யாரோ வராங்க.
4: ரேகா பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க,
5: அவன் என்ன இருட்டில் தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். அவன் என்னை தொட்டது நல்லா ஞாபகம் இருக்கு. மறுபடியும் அவன் இங்கே வந்தான், நானே அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்.
1: அப்போ நாங்களாம் காப்பாற்ற மாட்டோமா?
2: ஏன், நான் இல்லையா?
1: சரி சரி, வாங்க டின்னர் சாப்பிடலாம். இன்ஸ்பெக்டர் நீங்களும் வாங்க.
4: சாரி சார், எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு. ரேகா,
0: இன்ஸ்பெக்டர்
4: நீங்கள் ரூமுக்கு போங்க, அங்கேயே உங்களுக்கு டின்னர் வரும்.
0: இன்ஸ்பெக்டர்
4: எதுக்கும் பயப்படாதீங்க ரேகா, கான்செப்ட் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க, தைரியமா இரு. ரேகா, அப்போ நான் வரேன்.
0: இன்ஸ்பெக்டர்
4: ரேகா, உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த சந்தேகம் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவேன்.
0: சரிங்க இன்ஸ்பெக்டர்.
4: ரேகா, இன்னொரு முக்கியமான விஷயம், என் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. நாளைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு குளம் மிரட்டல் விட்டவனை நிச்சயம் நான் பிடிச்சே தீருவேன்.
0: ப்ளீஸ் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர்.
2: நீங்கள் போயிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர், நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், நானும் என் ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேன். உங்களை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்.
4: நோ நீட் மிஸ்டர் காந்த், ரேகா நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கள கவனமா பார்த்துங்க.
2: அப்போ ரேகா செத்துட்டா நானும் செத்துருவேனா? அப்போ சுத்தலாம் சிவாவுக்கு போயிடுமா?
1: காந்த், வார்த்தை அளந்து பேசு.
4: ஏன் எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அமைதியா இருங்க, ரேகாவை பத்திரமா பார்த்துங்க, நான் வரேன். ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணா தான் பேசுறேன். டீட்டெயில்ஸ் உடனே அனுப்பி வைங்க. ஓகே, ஹெட் கான்ஸ்டபிள்.
6: ஐயா,
4: ரேகா வீட்டுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க.
6: ஓஹோ,
4: சர்வன்ஸ் யூனிட்லேருந்து இப்போதான் விபரம் சொன்னாங்க. விபரத்தை அனுப்பி சொல்லியிருக்கேன்.
6: அப்படி ஃபோன் வந்திருந்தா ரேகா அம்மா ஃபோனை அட்டன் பண்ண நமக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டிருப்பாங்களே.
4: எதுக்கும் ரேகாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போம். என்ன இது, ஃபோன் ரிங் ஆகுது, யாருமே எடுக்க மாட்டாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் வாங்க, ரேகா வீட்டுக்கு போவோம்.
6: ஐயா ஐயா, லேண்ட்லைனுக்கு ஃபோன் வருது ஐயா.
4: சரி, நான் பேசுறேன். ஹலோ,
7: உடனே ரேகா வீட்டுக்கு போங்க, அவ டெட் பாடிய பாக்க.
4: ஓ காட், ஹெட் கான்ஸ்டபிள் வாங்க. மேஜர், அழுகையை நிறுத்துங்க. சொல்லுங்க மேஜர், என்ன நடந்தது?

0: ஐயா, நைட்டில் அம்மா ஜூஸ் குடிச்சிட்டு தூங்குறது வழக்கங்கிறதுனால தயார் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அம்மா படுத்துக்கிட்டு இருந்தாங்க, எழுப்பி பார்த்தேன், பதில் இல்லை. தூங்குறாங்கன்னு நினச்சி எழுந்ததும் குடிக்கட்டுன்னு அங்கேயே மூடி வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோ தாங்க ஐயா அம்மாவை பார்த்து.
1: அவங்க இறந்துட்டாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் மேஜர்?
0: ஐயா, கொஞ்ச நேரம் கழித்து ஜூஸ் சாப்பிட்டாங்களான்னு பார்க்க போனேன், அப்பவும் அசையாமல் தூங்கிட்டு இருந்தாங்க. சந்தேகம் வந்து சத்தம் போட்டு எழுப்பி பார்த்தேன், ஐயோ அம்மா எழுந்திருக்கவே இல்லையா அம்மா அம்மா.
1: ஓகே ஓகே மேஜர், ஓகே ஓகே. ஆ மேஜர், காலையில் வந்து போனதுக்கப்புறம் ரேகாவை பார்க்க யாராச்சும் வந்தாங்களா?
0: ஐயா, எனக்கு தெரிஞ்சு யாரும் வரல. வந்திருந்தா உள்ள விட்டுருக்கே மாட்டேனே.
2: இவன் அழுற சத்தம் கேட்டு உள்ள வந்து பார்த்த பிறகுதான் எனக்கே ரேகா செத்துட்டான்னு தெரிஞ்சுது.
3: இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நீங்க வந்த பிறகுதான் ரூம் விட்டே நான் வெளியே வந்தேன்.
1: ஹெட் கான்ஸ்டபிள், பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புங்க.
4: சரிங்க ஐயா.
1: போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் ரேகா எப்படி இறந்தாங்கன்னு நமக்கு தெரிய வரும். மேஜர், அது வரைக்கும் யாரும் இந்த பங்களா விட்டு வெளியே போகக்கூடாது.
4: சரிங்க ஐயா.

0: இந்த கிளப்புக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, புதுசா எதுவுமே நடக்கலையே. சேம் ஓல்டு சாங், சேம் ஓல்டு டான்ஸ். அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? அமேசிங், இன்ஸ்பெக்டர் மாறுவேடத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரா? போய் பேசி பாப்போமே.
1: ஹலோ இன்ஸ்பெக்டர். ஓ டாக்டரா,
0: நீங்க கெட்டப்ப மாத்திட்டு வந்து உட்கார்ந்து கூட கொலகாரத கண்டுபிடிக்க முடியலையா?
1: டாக்டர், உங்களை நீங்க எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க?
0: அதுதான் சைக்கோட்ரிக் டாக்டர், என்னை யாராலும் ஏமாத்த முடியாது.
1: உண்மைதான் டாக்டர்.
2: என்ன டாக்டர், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அடடே, நம்ம இன்ஸ்பெக்டர் மாறு வேஷத்துல, சூப்பர் இன்ஸ்பெக்டர். நம்ம மூணு பேரும் இங்க சந்திப்போம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: மூணு பேர் இல்லை, நாலு பேர். அங்க பாருங்க, ரேகா அண்ணா, சிவா.
3: ஹலோ.
1: என்ன, எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க?
2: எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல கிளப்புக்கு போங்க, அங்க உங்ககிட்ட வந்து யார் வழிய பேசுறானோ அவன் தான் கொலகாரன், பிடிச்சு கொடுத்து போலீஸ் ரிவார்டு வாங்கிக்கங்கன்னு. அதான்
3: எனக்கும் அப்படி ஒரு ஃபோன் கால் வந்தது.
0: எனக்கும் வந்தது.
1: ஸோ நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறோம்.
3: ஸோ கொலகாரன் நம்மளை ஏமாத்திட்டான்.
1: என்ன ஏமாத்துற, நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, கொலகாரனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்.
4: ஐயா, எல்லாரையும் லாக்அப் ரூம்ல உட்கார வச்சிருக்கேன், விசாரணையை ஆரம்பிக்கலாம்.
1: வெயிட், இந்த விசாரணைக்கு ஒரு விஐபி தேவைப்படுற, இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க டாக்டர், ரேகாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டேன்.
0: வெரி கிளாட். நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அக்யூஸ்ட கண்டுபிடிச்சா அரெஸ்ட் பண்ணுங்க, மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுங்க. என்ன ஏன் சார் கூப்பிடுறீங்க?
1: அதுக்கு இல்லை டாக்டர், அக்கார்டிங் டு த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் படி கத்தியால குத்தி துப்பாக்கியால சுட்டு ரேகாவை கொலை பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமா 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அக்யூஸ்ட் யாருன்றதையும் முடிவு செஞ்சிட்டேன் டாக்டர். இப்போ ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிக்கிறேன், நீங்க அதை கவனிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. நீங்க தான் மனநல மருத்துவராச்சே, உங்க முடிவும் என் முடிவும் சரியா இருக்கான்னு பார்ப்போம்.
0: I see. Okay. என்ன டெஸ்ட் பண்றீங்க? குட். கூட்டு விசாரிங்க பாப்போம்.
1: ஹெட் கான்ஸ்டபிள், சிவாவை கூப்பிட்டு வாங்க.
4: சரிங்க ஐயா. சிவா, இப்படி வந்து நில்லுங்க.
1: சொல்லுங்க சிவா, ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
5: நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல. குழந்தை இல்லாததால என்ன தத்தெடுத்து வளர்த்த என் அப்பா சாகரத்துக்கு முன்னாடி பெருவாரியான சொத்துக்களை ரேகா பிறந்த பிறகு அவளுக்கு எழுதி வச்சிட்டாரு. அதனால என் ஒய்ஃப் சொத்துக்காக ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும்

0: கொலை செய்ய சொல்லி என்னை கட்டாயப்படுத்தின. அவ எங்க ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும் கொன்னிடுவாளோ அப்படின்ற பயத்துலதான் நான் ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு அவளை நம்ப வைக்க ரேகாவை துப்பாக்கி கட்டி மிரட்டினேன். ஆனா கொலை செய்யல, நான் கொலை செய்யல. பயத்துல துப்பாக்கி அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு காணாம போன என் துப்பாக்கிய பத்தி போலீஸ் கிட்ட சொல்லாம விட்டதுதான். மத்தபடி நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல இன்ஸ்பெக்டர், நான் கொலை செய்யல.
1: பாத்தீங்களா டாக்டர்?
2: நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
1: ஹெட் கான்ஸ்டபிள்
3: ஐயா,
1: சிவாவை லாக்அப்ல வச்சுட்டு அந்த காந்தை கூட்டு வாங்க.
3: சரிங்க ஐயா. காந்த், காந்த் இப்படி வந்து நில்லுங்க.
1: என்ன காந்த், இந்த கத்தி யாருதுன்னு தெரியுதா?
0: இந்த கத்தி என்னோடதான். ஆனா இத யாரோ திருடி ரேகாவை கொலை பண்ணிட்டு பழிய என் மேல போட பாக்குறாங்க. கல்யாணம் முதல் நாள்ல இருந்து என்ன வெறுத்தவளோட ஒரு வருஷம் வாழ்ந்த, ஒரு நாள் திருந்துவான்னு நம்பி ஃபாரஸ்ட் பங்களால காத்துக்கிட்டு இருந்த. சில நேரம் அவளை கொண்டுலாம் தோணும். ஆனா அவளை கொலை பண்ண முடியாது. ஏன்னா அவளை நான் காதலிக்கிறேன் இன்ஸ்பெக்டர், அவளை காதலிக்கிறேன். ஐ லவ் ஹர், ஐ லவ் ஹர்.
1: ஸ்டாப் இட். பாத்தீங்களா டாக்டர்?
2: எதையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
1: ஹெட் கான்ஸ்டபிள்
3: ஐயா,
1: காந்த லாக்அப்ல வச்சுட்டு அந்த மேஜரை கூட்டிட்டு வாங்க.
3: சரிங்க ஐயா. மேஜர் இப்படி வாங்க.
1: என்ன மேஜர், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: என்ன சொல்வேன் நான் மிலிட்டரியில இருந்து ஓடி வந்தப்ப எனக்கு அடைக்கலம் கொடுத்தவரோட பொண்ணை கொல்ற அளவுக்கு நான் கல்லஞ்சிக்கார இல்லையா?
1: போதும், நிறுத்து. ஹெட் கான்ஸ்டபிள்
3: ஐயா,
1: இவனை லாக்அப்ல வைங்க.
3: சரிங்க ஐயா.
1: சொல்லுங்க டாக்டர், இவங்கள யார் குற்றவாளியா இருப்பாங்க?
2: I'm sorry, எனக்கு தெரியல.
1: உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க.
2: எனக்கு தெரியல இன்ஸ்பெக்டர்.
1: உங்களுக்கு தெரியும்?
2: தெரியும்.
1: ஒத்துக்குங்க, நீங்க தான் கொலைகாரனு ஒத்துக்குங்க.
2: இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? What do you mean?
1: Yes, ரேகாவை நீங்க தான் கொலை பண்ணீங்க. இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். வெறும் கத்தி துப்பாக்கியால மட்டும் ரேகா சாகல, விஷ ஊசி போட்டு அவளை கொன்னு இருக்காங்க. விஷ ஊசி போட தெரிந்த ஒரே ஆள் நீங்க மட்டும்தான்.
2: ஊசி போட தெரிஞ்சவன் நான் மட்டும்தானா? ஐயா இன்ஸ்பெக்டர், நான் தான் கொலகாரங்கிறதுக்கு உங்ககிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு?
1: ஆதாரம், பார்சல் கொண்டு வந்த கோவிந்தன், பார்சல்ல இருந்த ஆள் காட்டி விரலுக்கு சொந்தக்காரரான உங்க பேஷண்ட் உத்தமன், கொலை மிரட்டலுக்காக ஏஐ வாய்ஸ் கிரியேட் பண்ணி தந்த சுரேஷ், ரேகாவோட டெட் பாடிக்கு பக்கத்துல இருந்த ஜூஸ் காஸ்ல கடைச்ச உங்க கை ரேக. போதுமா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
2: இன்ஸ்பெக்டர், எஸ் எஸ் ரேகாவை நான் தான் கொலை பண்ணேன். நானும் ரேகா அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் அவன் என் பெட்ரூம்ல இருந்து வெளியே வர்றதை பார்த்தேன். அப்ப ஆரம்பிச்ச சந்தேகம் என் மனைவிய கொல்ற அளவுக்கு என்ன வெறியனாக்கிடுச்சு. அவளுக்கு விஷம் கொடுத்து கொண்டு எரிச்சு கிச்சன் ஆக்சிடென்ட்னு உலகத்தையே நம்ப வச்சேன். அப்புறம்தான் உண்மை தெரிஞ்சுது. ரேகாவுடைய அப்பன் அவளை பலவந்தப்படுத்தி இருக்கான். அந்த பழிய தாங்காம அவ தற்கொலைக்க முயற்சி பண்ணியிருக்கான். அது தெரியாம நானே அவளை கொண்டுட்டேன் இன்ஸ்பெக்டர், நானே அவளை கொண்டுட்டேன். அப்புறம் அவன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அவனோட ஒரே வாரிசான ரேகா என் கையில மாட்டிக்கிட்டா. அவளையும் கொன்னாதான் என் வெறி அடங்குன்னு முடிவு பண்ண என்ன அவளோட வெல்விஷர்னு நம்ப வச்சேன். நான் அவளை காப்பாத்துவேன்னு அவன் என்ன நம்புனான்.

0: நம்பிக்கையில பர்த்டே அன்னைக்கு யாருக்கும் தெரியாம இந்த பங்களாவில தங்க வச்சான். கத்தி துப்பாக்கி எல்லாம் என்கிட்ட கொடுத்து வச்சான். போலீஸ் கிட்ட கூட என்னை பத்தி சொல்லல. இப்பதான் என் மனசு அமைதியா இருக்கு. இன்ஸ்பெக்டர், யூ கேன் அரெஸ்ட் மீ. அரெஸ்ட் மீ.
1: டாக்டர், ரேகா உங்களை பத்தின உண்மையை மறைச்சதுனாலதான் அவங்களை என்னால காப்பாத்த முடியல. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா போலீஸால ஒரு சின்ன திருட்டை கூட ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பப்ளிக் ஒத்துழைச்சா தீவிரவாதத்தை கூட ஒழிக்க முடியும். டாக்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.
2: வானொலி நாடக விழா சிறப்பு நாடக தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது அவளா சொன்னாள், குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் டாக்டராக வி சிவகுமார், இன்ஸ்பெக்டராக ஜி அப்துல் ஷெரீப், ரேகாவாக ஆர் சைலஜா, சிவாவாக ஆர் ராமராஜா, காந்தாக ஆர் பாலாஜி, மேஜராக ஏ கந்தன் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிளாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

சந்தோஷம் பாடும் சங்கீதவானில் ஓர் ஆயிரம் கனவுகளோடு இடைவிடாத இதய ராகம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 9:41:44 நொடி. சங்கீத வானிலையில் இனி கேட்கலாம் ரிக்ஷா மாமா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடியது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் குரல்கள் மனோ மின்மினி பாடிய பாடல் அரண்மனை கிளை திரைப்படத்திலிருந்து.

உன் காணா கருப்பா, வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லைன்னா

ஒளித்த பாடலுடன் சங்கீத வானிலை நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 10:10. இனி கேட்கலாம் தேன்மழை.

காற்றோடு கலந்திடும் காதல் மொழி நம் காதுகளுக்கு இனிமை தந்திடும் தேன்சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா பாடியது.

மெல்லிய ஓசை, இதமான காற்று, வரி வரியாய அலைகள், ரசிப்போம் கடலின் மௌனத்தில். மெய்மறந்து ரசித்து கேட்கும் தேன் சிவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம் பாசம் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷிலா குரல்களில்.

உன் நினைவுகளோடு பேசி பேசி ஊமை மொழியும் கற்றுக்கொண்டேன். ஒழிக்கவிருக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து.

நினைவை விட்டு நீங்காத நினைவு பாடல்கள் வரிசையில் அடுத்து கேட்கலாம். படகோட்டை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில்.

நேரம் 10:21 20 தேன்மொழி நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் குளவிளக்கு திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியது.

0: రోజాపు
1: తామరపు
2: இல்லம்மா
1: பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ கோவிலே சிறந்த பூ

0: சொல்லுங்க. என்ன அப்போ? இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சலிப்பு.
2: மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதிலை சொன்னால் மனசுக்குள்ளே தோன்றும் பூ என்ன பூ?
1: மதிப்பு.

0: அழகான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: கனத்த இரவில் உன் கவிதைகளோடு என் காதுகளில் பட்டாம்பூச்சியின் ரீங்காரமாய் ஒலிக்க வரும் பாடல். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா இணைந்து பாடியது.

நேரம் 10:33:32. தேன்மொழி நிகழ்ச்சியில் தொடர்வது தெய்வத்தாய் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது.

தேன்மொழி நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி கேட்கலாம் தாயின் மடியில் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில்.

நேரம் 10:46 தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருப்பது சித்தி திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11:04. நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பெரிய வெங்காய சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பறவைகளின் உணவு முறைகள். வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லைப்பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கான உணவு முறைகளும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படி மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. வி பாரதிகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின். திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருந்தங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காட்டுயிர் காப்போம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம். இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குதல் வேலை செய்யும் புதுச்சேரி. லாஸ்பெட் டி தியாகராஜன் அவர்களான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 4:00 எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை பாடல் கதை வசனம் இயக்கம் தசரதன். 5:00 பொன்மாலை பொழுது உறவுகள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திருவரசன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகவே இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 மௌனவிரதம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அமைப்பு எஸ் விஜயகுமார் படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 குவஸ்டின் ஆர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 20 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும்

நிகிஷ் நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அன்று.

0: in consonance with the Supreme Court order and after evaluating all aspects in connection with the NEET UG protests for alleged irregularities, the government of West Bengal has decided not to take coercive measures against students who participated in the protests. Prime Minister Narendra Modi chaired the second high-level meeting with secretaries at his residence earlier today. The Prime Minister reviewed the future action agenda of ministries and departments dealing with finance and economy, commerce and industry, and technology sectors. The meeting focused on accelerating progress towards the goal of Vikasit Bharat. At the Commonwealth Games, India's Sri Hari Nataraj qualified for the semi-finals of the men's 100-meter backstroke swimming competition at Glasgow in Scotland today. Para swimmers RVVK Budigina and Ali Imam also qualified for the men's 50-meter freestyle final. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் நேரம் 11:10:06. நேயர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.